நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 11ஆம் நாள் இன்று சனிக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்புகள் தொடங்குகின்றன. நேரம் 5 மணி 49 நிமிடம் 48 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாலொரு குரல். யாக அவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் பொருள், காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். ஆம் நேர்களே, காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். 127வது குரட்பா நம் நினைவிற்கு. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழுவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். இன்று காலை 7 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை. பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ராதா நாராயணன் அவர்கள் வயலின். திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மக்களே சக்தி. நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள். 12 துலாக்கோள் நேயர் கருத்து மடுகளின் தொகுப்பு கேட்கலாம். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 102.8 MHz-லும். இதே நேரத்தில் பகல் 1 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். நடத்துபவர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள். மாணவி ஏ ஹேமாவதி ஹேமாதேவி. 2:55 வானிலை இருக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4 உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. 5 இளைய பாரதம் நேரடி நிகழ்ச்சி. நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளைகள். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசனார் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி இடம்பெறும். 6 திரை இசை. ஆளிரவுக்கு மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழுவர் உலகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பா செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 பத்து மணி வரை சங்கீத வானிலை. 10 அகில பாரத இசை நிகழ்ச்சி. டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீண இசை. படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 பிற்பகல் 3:05

இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 11:00 ஆகிய நேரங்களிலும் பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டும் 102.8 FM ரெயின்போ பொதுவில் இன்று காலை 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம். 7:35 வணக்கம் மக்களை 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:58 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போம். மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும் பின்னர் 11:47 முதல் 12:00 வரையிலும் மெலடி மேஜிக். 11:30 முதல் 11:47 வரை ஸ்டம்புடி சீசன். 7 நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. பகல் 12:02 பேசுங்க தோழா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துவோர் பிரியங்கா அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை ஆலையோடு விளையாடு நேரலிய நேகரர் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும் பின்னர் 7:02 இருந்து 7:15 வரையிலும் பின்னர் 7:25 இருந்து 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர்விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Minister Modi's visit as a historic milestone, marking the first visit by an Indian Prime Minister to New Zealand in 40 years. Later in the day, Prime Minister Modi will also interact with prominent business and sports personalities. In a reflection of the strong people-to-people ties that exist between the two countries, Mr. Modi will address a large gathering of the Indian diaspora today. The Indian Navy is all set to commission its sixth Project 17A indigenous stealth frigate Mahendragiri F-38 into its eastern fleet at Visakhapatnam in Andhra Pradesh today. The ceremony will be presided over by the Defence Minister Rajnath Singh. Union Home Minister Amit Shah has said the government is firmly committed to making the country's coastal security unbreachable. Mr. Shah made the remarks while reviewing the progress made in the establishment of the Bureau of Port Security, BOPS, along with the Union Minister for Port, Shipping and Waterways, Sarbananda Sonowal. External Affairs Minister Dr. S. Jaishankar met his Omani counterpart Badr bin Hamad Al Busaidi in Muscat yesterday and held discussions on various facets of the cooperation between the two countries. In a social media post, Dr. Jaishankar said the talks focused on trade, investments, connectivity, maritime technology, defence and cyber AI domains. Indian Railways has approved 206 crore rupees of coverage deployment on 680 route kilometers of Northern Railway to enhance safety and operational efficiency. In the FIFA World Cup, Spain has booked its place in the semi-finals, defeating Belgium 2-1 in the second quarter-finals at Los Angeles Stadium in Inglewood, United States, last night. In Wimbledon tennis, Czech Chia's Karolina Muchova will face compatriot Linda Noskova in the women's singles final in London today. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவு திறன் அனைவருக்கும் சமமாக இருக்குமா என்றால் இருக்காது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி என்கின்ற திறன் இருந்தால் வெற்றியை தழுவலாம் என்பதே உண்மை. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவர். முயற்சியே செல்வத்தை படைக்கும், முயற்சி இல்லாமை வறுமையை உண்டாக்கும் என்பது அவரது தெளிந்த சிந்தனை. நம்மில் பலரும் தமக்குள்ள திறமை என்ன என்பதை உணர்வதில்லை. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது சரியல்ல. நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆக்கம் நன்றாக இருக்கும். என்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாய் வெல்ல முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம், உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளோட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்

0: உயரம் சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும் அடித்து குத்தி கிழித்தாலும் செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும் எதிர்த்து முட்டி தடுத்தாலும் தடைகள் தாண்டி நடை போட்டு தாவி செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும் வெட்டி கொத்தி சிதைத்தாலும் நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும் பலர் கைகொட்டி நகைத்தாலும் முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம். நம்பிக்கையாய் நடப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

0: முயற்சிகளே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம், நம்பிக்கையாய் நடப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை இது. நேரம் 6:15. பக்தி மனதை ஆஸ்வாசப்படுத்தும். இன்றைய நாளை உங்களுடையதாக்க எல்லாம் பெற ஆன்மீக காற்றாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும். இது தெய்வீக ராகம். தொடக்கமாக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

கோகுலத்தில் கண்ணனோடு உலாவிய கற்பனை உங்களை ஆர்கொண்டதா? ஆம் நேயர்களே, ஸ்ரீ ரங்கனின் பாடலை தொடர்ந்து ஒலிக்கிறது சகோதரி சாரா நவ்ரோஜ் குரலில். நேரம் 6:21.

0: சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: இயேசுநாதரின் ஆசிர்வதிக்கும் சந்த உருவம் பாடலை நமக்கு உணர்த்தியது. அடுத்ததாக ஷாகி ஈகுல் முகமது குரல்களில்.

நல்லூரின் துணை உண்டு. இருள் நீக்கி அருள் பல கிடைத்தது. பாடல் வழி நேரம் 6:27:17. அடுத்த பாடல் டி.எல். மகராஜன் குரலில்.

தர்மம் காக்கும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லும் ஆஞ்சநேய பாடலோடு நிறைவாக ஒலிக்கிறது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

நம்ம யாழும் இறைவனின் நாமங்களோடு வந்த இந்த பாடலோடு தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. நேர்களை, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷவாணி, இந்திரநகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 27 நாள் சனிக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: இந்த ஆத்தங்கார ஓரமா தென்னந்தோப்பு வச்சதுல ரொம்ப நல்லதா போச்சு. எவ்வளவு பசுமையா அழகா ஒசரமா வளர்ந்துருக்குது. அத்தி மரம் கூட அழகா இருக்கு.
1: சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு சோறு தண்ணி சாப்பிடு.

0: கருத்துமுத்து, எப்பா கருத்துமுத்து.
1: யாரு? காத்தமுத்தா? வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்க?
1: வயல்வெளிக்கு வந்தாலே ஒரு குஜாலம் தான் எனக்கு.
0: ஓஹோ, இயற்கை காட்சி.
1: ஆமாம்,
0: அப்படியே பறவைகள் பறக்கிறது.
1: ஆமாம்,
0: அப்புறம் ஏதாவது விலங்குகள் போகிறது, அப்புறம் வரப்பு ஓரத்தில் ரோட்டு ஓரத்தில் ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் போயிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து ரசிக்கிறது.
1: வயல்வெளியில் தான் அழகாக ரசிக்கிறேன் நான். காதமுத்த, நேற்று தான் தென்னங்காயில் பின்ன கடல இது, உட்காருப்பா அப்படியே.
0: ஆ சரிப்பா சரிப்பா, உட்காரம்ப்பா. கருத்தமுத்த, ஏற்கனவே உனக்கு அமுத கரைசல் எப்படி தயார் பண்ணணும் அதை நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமாம், பஞ்சகாவியாவும் சொன்னேன்.
0: ஆமாப்பா, இன்னைக்கு உனக்கு நான் மூணு விஷயம் சொல்லிட்டு போகிறேன்ப்பா.
1: அப்படியா? என்ன காதமுத்த?
0: ஒன்று முட்டை அமிலம்.
1: முட்டை அமிலமா? காதமுத்த, முட்டை ஆம்லெட்டு கேள்விப்பட்டிருக்கேன், ஆஃப் ஆயில் கேள்விப்பட்டிருக்கேன், நீனா புதுசாக முட்டை அமிலம் சொல்கிறா?
0: ஏன்ப்பா, முட்டை அமிலம் தயார் பண்ணோம்னா அது இயற்கையான ஒரு சத்தா நம்ம பயிர்களுக்கு அமைதுப்பா.
1: ஓஹோ,
0: இதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துக்க.
1: சரி, எனது கோழி முட்டையா காத்தமுத்த?
0: ஆமாப்பா, கோழி முட்டை ஒரு அஞ்சு எடுத்துக்க.
1: சரி, அஞ்சு கோழி இது அதுவே நிறைய முட்டை இடுது.
0: ஒரு 10 by 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்க.
1: என் கூட பெரிய மரமே இருக்குது.
0: அப்புறம் ஒரு 250 gram வெல்லம்.
1: கரும்புலையும் வெள்ளம் காய்ச்சி நிறைய வெள்ளம் வச்சுக்கிறேன் வீட்டில்.
0: அப்புறம் என்னப்பா, உனக்கு முட்டையும் ஃப்ரீயாகி போச்சு, எலுமிச்சம்பழமும் ஃப்ரீயாகி போச்சு, வெள்ளமும் வச்சிருக்கிற.
1: ஆமாப்பா,
0: இப்போ நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்.
1: சரி,
0: முட்டையை ஒரு ஜாடியில் போட்டு அது முழுகிற மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கட் பண்ணி நல்லா புழிஞ்சு விடு. சாறுல வந்து அப்படியே

0: அந்த முட்டை எல்லாம் முழுகிற மாதிரி 10 நாள் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிருப்பா. 10 நாளைக்கு அப்புறம் முட்டைய எடுத்து அதை உடைச்சி திரும்ப அதிலேயே ஊத்திருக்கு.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி,
0: இப்படி ஒரு கலவை தயார் பண்ணிட்டேன். இதுல நீ ஏற்கனவே வெள்ளம் வச்சிருந்தீல,
1: ஆமா,
0: அதையும் சேர்த்து
1: சரி
0: இன்னொரு 10 நாளைக்கு அப்படியே வச்சிரு.
1: ஓஹோ,
0: நல்லா கலக்கி கலக்கி விட்டுக.
1: அதாவது எலுமிச்சை பழம், முட்டை, வெள்ளம்.
0: ஆமா, இப்ப 10 நாள் கழிச்ச பிறகு அப்படியே வச்சு பாத்தீங்கன்னா அந்த கரைசல் வந்து உரமா தெளிக்கிறதுக்கு தயாராயிடும்பா.
1: ஓஹோ,
0: மீன் அமிலத்தை போல இதுவும் தாவரங்களுக்கு ஒரு சிறந்த ஊட்டச்சத்து, அப்புறம் தாவர வளர்ச்சியையும் இது அதிகப்படுத்துதான்.
1: விளைச்சல் அதிகமா வருமா காத்த முத்த?
0: கட்டாயம்பா. ஆனா நீ இத பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்.
1: அது என்ன காத்த முத்த? பார்த்து ஜாக்கிரதையா வர சொல்ற?
0: ஒண்ணு இல்ல கருத்த முத்த, இந்த முட்டை அமிலத்தை பயன்படுத்தும் போது அதிகமா பயன்படுத்த கூடாது, பயிர் கருகிடும்.
1: ஓஹோ,
0: அதனால 1 லிட்டர் தண்ணீர்ல 1 மில்லி இல்லைன்னா 2 மில்லி,
1: சரி சரி,
0: அவ்வளவுதான். இப்படிதான் கலந்து நம்ம பயிர்களுக்கு இதை அடிக்கணும்.
1: ஓஹோ,
0: அப்பதான் பயிர்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும், வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்கும். அப்ப முட்டை அமிலம் தயார் பண்ணி நீ பயிர்களுக்கு பயன்படுத்துற.
1: ஆமா, இயற்கையான உணவு நம்ம சாப்பிடுறோம்.
0: இன்னொன்னு, மீன் அமிலம் தயார் பண்றது.
1: காத்தமுத்த, நீ மீன் அமிலம்னு சொல்லிட்ட, நண்பன் வீட்டு தோட்டத்துக்கு போனான், அவனும் மீன் அமிலம் தான் பண்றான். 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே நாத்தம்பா, தாங்க முடியல.
0: கருத்தமுத்து, மீன் அமிலத்தை தயார் பண்ணும் போது மீனுடைய குடல்லாம் இருக்குல்ல, அத பயன்படுத்த கூடாதுப்பா.
1: ஓஹோ,
0: அந்த குடலை பயன்படுத்தணும்னா நமக்கு என்னமோ நல்லது தரக்கூடிய அளவுல தான் அது இருக்கும்.
1: ஆமா,
0: ஏன்னா செடிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுலயும் சத்த குடுக்கறதுலயும் நமக்கு நல்ல விதத்துலதான் அது பயன்படுது. ஆனா நாத்தம் தாங்க முடியாது.
1: ஓ, அதான,
0: அதனால குடலை வந்து நாம பயன்படுத்தாம அதை தூர எரிஞ்சிடணும்.
1: சரி சரி சரி.
0: இப்ப குடலை நீக்கி மீன் மட்டும் இருக்கு இல்லையா,
1: ஆமா,
0: அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு அது கூட தூள் வெள்ளம் அதை சேர்க்கணும்பா.
1: ஓஹோ,
0: அளவு பாத்தீங்கன்னா 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ வெள்ளம். இந்த அளவுல ஒரு பரந்த வாய்ப்பகுதி கொண்ட ஒரு கண்ணாடி குடுவை அல்லது பிளாஸ்டிக் ஜாடி, இதுல அதை போட்டு காற்று புகாதவாறு நல்லா இறுக்கமா மூடி வச்சிடணும்.
1: அப்படியா?
0: ஜாடிய குலுக்க குலுக்க அந்த கரைசல் நல்லா கரைஞ்சு அப்படியே எல்லாம் கலந்துரும்.
1: ஓஹோ,
0: தண்ணீர் சேர்த்த கூடாதுப்பா. 30 நாள் இதே மாதிரி வச்சிருந்தோம்னா அப்படியே நல்லா நொதிச்சு புடும்பா. நைலான் வலை கொண்டு அதை வடிகட்டினோம்னா, நம்ம 1 கிலோ மீன் 1 கிலோ வெள்ளம் போட்டோம் இல்லையா, 300 ல் இருந்து 500 மில்லி அளவுக்கு தேன் போன்ற ஒரு திரவம் கிடைக்கும்பா. இது தாவரங்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்துப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி காதமுத்து,
0: இது அருமையான ஒரு சத்துப்பா. நம்ம பயிர்களுக்கு நல்ல பூச்சி விரட்டி இதை அடிச்ச உடனே எந்த பூச்சி நம்ம பயிர்களை வந்து அண்டாது.
1: இது எப்படி பயன்படுத்தணும் காதமுத்து? அடி சொல்றல, அது பக்கத்து குழிக்காரு ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிறாரு, அது போல அடிக்கணுமா?
0: நீ ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கலாம்ப்பா. முட்டை அமிலத்துக்கு என்ன சொன்ன, 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டா 1 ml அல்லது 2 ml அப்படி சொன்னேன் இல்லையா.
1: ஆமா,
0: மீன் அமிலத்தை பொறுத்த அளவுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 மில்லி, புரியுதா? இந்த மாதிரி நம்ம கலந்து அடிக்கணும்.
1: புரியுது புரியுது.
0: இந்த மாதிரி நம்ம சேர்த்து அடிச்சோம்னா பயிர் வந்து அமோகமா விளைச்சல் கொடுக்கும்பா. கருத்தமுத்த
1: சொல்லு கருத்தமுத்த,
0: இன்னொன்னு உனக்கு ஜீவாமிர்தத்தை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன்.
1: சரி,
0: ஆனா எனக்கு திடீர்னு ஒரு வேலை இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது.
1: என்ன வேலைப்பா?
0: ஆமாப்பா, நான் டவுன் வரைக்கும் போகணும்பா.
1: சரி சரி சரி.
0: அங்க போயிட்டு வீட்டுக்கு கொய்யா பழம் வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
1: கொய்யா பழமா? கொய்யா செம டேஸ்ட் பா. காத்தமுத்த, எந்தெந்த காலத்துலலாம் கொய்யா பழம் சாப்பிடலாம்? ஆனா எங்க அப்பா சொல்லிக்கிறாரு குளிர் காலத்துலலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. நீ என்ன சொல்ற காத்தமுத்த?
0: எப்பா, குளிர்காலத்துல சாப்பிடறதுக்குன்னு சில பழம் இருக்குது. குளிர்காலத்துல ஆப்பிள் சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம், அப்புறம் அந்த கிவி பழம் அது சாப்பிடலாம், திராட்சை பழம் சாப்பிடலாம், கொய்யா சாப்பிடலாம்ப்பா.
1: அடேப்பா,
0: ஆமாப்பா, கொய்யா நம்ம ஊர்லயே விளையுது, நம்ம நாட்டு பழம். அதுலயும் அந்த சேப்பு பழம் இருக்கு பாருப்பா, அது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுப்பா.
1: காத்தமுத்து நீ சொல்ற மாதிரியா ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் விலை அதிகமாகுதுப்பா.
0: ஆமா,
1: கொய்யா பழம் நம்ம வீட்டு சைடு அங்க கிடைக்குது.
0: ஆமாப்பா, கொய்யா பழம் குளிர்கால சீசன்ல கட்டாயம் சாப்பிடணும்பா.

0: உடல் கொஞ்சம் வறட்சி மாதிரி இருக்கும், இப்ப நம்மளுடைய தோல் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த கொய்யா பழம் ரொம்ப நல்லதுப்பா. எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்பா. ஏன்னா சில பேர் குளிர்காலத்துல எலும்புலாம் வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. குய்யா பழத்தை அடிக்கடி சாப்பிட்ற ஆள்ல நான் ஒருத்தன்.
1: பார்த்தாலே தெரியுதுப்பா, ஆளும் வாட்டம் சட்டமா தான் இருக்கிறேன்.
0: எப்பா நீனும் அதே மாதிரி சாப்பிடு.
1: சரி சரி சரி,
0: இந்த மாதிரி நீனும் வாட்டம் சட்டமா ஆயிடலாம்.
1: அப்ப நிறைய சாப்பிடுறேன் நானு.
0: சரி கருத்த முத்தே,
1: சரி
0: நான் டவுனுக்கு போய் கொய்யா பழம் வாங்கிட்டு வரேன்.
1: சரி,
0: மதியானம் வீட்டு பக்கம் அப்பா உனக்கு ரெண்டு தரேன்.
1: கதமுத்த செகப்பா இருக்கு நாட்டு கொய்யா, அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா.
0: எப்பா அதான் நான் வாங்கணும்னே போயிட்டு இருக்கேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: கட்டாயம் வாங்கிட்டு வரேன். நீ மதியானம் நம்ம வீட்டு பக்கம் வந்துரு.
1: சரி
0: சரி காதமுத்து, நான் கிளம்புறேன்.
1: சரி காதமுத்து, பார்த்து போயிட்டு வா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாட உள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6,750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து

0: தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மண்டலத்தில் 1000+ மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய

0: விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2 கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள்.
2: நேரம் 6:55:18
1: இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. நமது தினசரி வாழ்க்கையில் மிக சாதாரணமாக நாம் கடந்து போகும் சில செயல்கள் தான் இந்த உணவு சங்கிலியை உருவாக்குகின்றன. மண்ணில் விளையும் செடிகள் தமது உணவை தாமே தயாரித்துக் கொள்ளுகின்றன. பள்ளி நாட்களில் படித்த ஒளிச்சேர்க்கை என்பது பற்றி லேசாக நினைவு கூறுவோம். மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துகளிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடிலிருந்தும் செடிகள் தமது உணவை தாமே தயாரித்துக் கொள்ளுகின்றன. இவ்வாறு தம் உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும் புற்செடிகள் முயல்களுக்கு உணவாகின்றன. செடிகளை உண்ணும் முயல்கள் நரிகளுக்கு உணவாகின்றன. நரிகள் இறக்கும்போது அவைகளின் உடல்களில் பாக்டீரியாக்கள் செயல்பட்டு அவ்வுடல்களை மண்ணில் ஊட்டச்சத்துகளாக மாற்றிவிடுகின்றன. அந்த ஊட்டச்சத்துகள் மீண்டும் செடிகளுக்கு உணவாகின்றன. இது ஒரு உணவு சங்கிலி. இப்போது வேறு ஒரு சூழ்நிலையை பார்ப்போம். புற்செடிகளை முயல்கள் மட்டும் தின்பதில்லை, வேறு பல விலங்குகளும் உண்ணுகின்றன. அதுபோல் முயல்களும் புல்லை மட்டும் உண்ணுவதில்லை, நரிகளும் முயல்களை மட்டும் உண்ணுவதில்லை. இவ்வாறு உருவாகும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட வெவ்வேறு உணவு சங்கிலிகளை உள்ளடக்கியதுதான் உணவு விலை. இப்போது மீண்டும் பள்ளி நாட்களுக்கு செல்வோம். தமக்குத்தாமே உணவை தயாரித்துக் கொள்ளும் செடிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் தன்னூட்ட உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றை உண்ணும் சிறு விலங்குகள் தாவர உண்ணிகள் ஆகும். சிறு விலங்குகளை உண்ணும் பெரிய விலங்குகள் மாமிச உண்ணிகள் ஆகும். தாவரங்கள் மற்றும் சிறு விலங்குகளை உண்பவை அனைத்து உண்ணிகள் ஆகும். இனி உணவு சங்கிலியின் படிநிலைகளை பார்ப்போம். ஓர் உணவு சங்கிலி தயாரிப்பாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்போர்கள் என்ற 3 படிநிலைகளை கொண்டிருக்கும். தன்னூட்ட உயிரிகள் இந்த படிநிலைகளில் தயாரிப்பாளர்கள் என்ற நிலையில் பொருந்தும். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது தன்னூட்ட உயிர்கள் என்பவை தாவரங்கள் மட்டுமல்ல, பாசி, பாசியின் பெரிய வடிவான கடல் பூண்டு போன்றவையும் தன்னூட்ட உயிரிகள்தான். அதைப் போலவே கடல்களில் காணப்படும் ஃபைட்டோ பிளாங்டைன் என்ற நுண்ணுயிரியும் தன்னூட்ட உயிரிதான். இந்த உயிரினங்களை உணவு சங்கிலியில் பொருத்தி பார்க்கும்போது உணவு சங்கிலியின் தயாரிப்பாளர்கள் என்ற படிநிலையில் தன்னுயிரிகள் வருகின்றன. நுகர்வோர்கள் என்ற அடுத்த படிநிலையில் தாவர உண்ணிகள், அனைத்து உண்ணிகள் மற்றும் மாமிச உண்ணிகள் வருகின்றன. இந்த நுகர்வோர்கள் என்ற படிநிலையிலேயே முதல் நிலை, இரண்டாம் நிலை போன்ற கண்ணிகள் உள்ளன. உதாரணமாக தாவரங்களை உண்ணும் வெட்டுக்கிளியை எலியும், எலியை பாம்பும், பாம்பை கழுகும் உண்ணுகின்றன. இவை அனைத்துமே நுகர்வோர்கள் என்ற படிநிலையில் உள்ள அடுத்தடுத்த கண்ணிகள். இறுதியாக சிதைப்பான்கள் என்ற படிநிலையில் மட்குண்ணிகளும் நுண்ணுயிரிகளும் வருகின்றன. உதாரணமாக வனப்பகுதியில் வேட்டையாடப்பட்ட விலங்கின் எஞ்சிய பகுதியை வல்லூறுகளும் கழுதை புலிகளும் நுண்ணுயிர்களும் உண்ணுகின்றன.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு. வழங்கியவர் வி கண்ணன் அவர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:40 மொழிபயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவி ஏ ஹேமா தேவி. பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். 4:00 உடன்பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை இது. நேரம் 7:00.

புதுவை புதுமை. இதில் சிந்தனை மலர். சிறந்த அறிவுரையை தவறாது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலை நன்கு வளர்க்க உண்மையிலேயே உதவும். ஆம்நேயர்களே, சிறந்த அறிவுரையை தவறாது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலை நன்கு வளர்க்க உண்மையிலேயே உதவும். கதே என்ற அறிஞரின் சிந்தனை இது.

அறிவுரையின் ஊற்றாக தினமும் மலரும் சிந்தனை துளிகை நம்மை நெறிப்படுத்தும் ஆசான், நல்லன எல்லாம் சொல்லும் நல்ல நண்பன் உடன் பயணிப்போம் ஒவ்வொரு நாளும்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள். மீண்டும் ஒரு சனிக்கிழமை காலையில நினைவலைகள் நிகழ்ச்சியில நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னோட கூட தன்னுடைய மறக்க முடியாத நினைவுகளை ஷேர் பண்றது யாருன்னா புண்ணியம்மன் மேடு வண்ணே கணேசன். வணக்கம் சார், சொல்லுங்க.
1: பள்ளிக்கூடம் படிக்க சொல்ல நான் வந்து அந்த பரீட்சை முடிஞ்சிருச்சு. பரீட்சை முடிஞ்சேன்னா மத்தியானம் வர ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. சரி, நான் வந்து சரி மதனம் எதுக்காக வரணும்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, ஒரு மாணவர் இட்டுனு வந்துட்டு ஸ்கூல்ல வேலைக்கு வர பள்ளிக்கு வரல சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு போக சொல்ல அம்மா ரெடி எங்கடா போனேன்னு கேட்டாங்க. இது மாதிரி ஸ்கூல் தானா, ஏன்டா அப்படி போய் சொல்லி நல்ல சரியான அடி உத அந்த பள்ளி பருவத்தை என்னால மறக்கவே முடியாது மேடம்.
2: அதான் முதல் முறையா வாங்கின அடியா?
1: முதல் முறையா இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா செல்லம் தான் நானு. ஆனா முதல் முறையா அன்னைக்கு ஸ்கூலுக்கு விட்டுட்டு சினிமாவுக்கு போனேன்னு சொல்லிட்டு சரியான அடி. அந்த பள்ளி பருவத்துல அந்த 8வது வகுப்பு மறக்க முடியாது, அந்த உதவாங்கன்னு மறக்க முடியாது மேடம்.
2: சரி, அப்படி என்ன ஒரு ஆர்வமா ஒரு படம் போய் பாத்தீங்க, என்ன படம் அது?
1: அது எந்த நட்சத்திர படம்? தனிப்பிறவின்னு.
2: ஓகே,
1: அது தனிப்பிறவி. நான் இந்த ரசிகர், அது போயிட்டு வந்தேன்.

0: யாரோட போனீங்க?
1: நான் தனியா தான் போனேன். நான் யாரும் இட்னு போல இட்னா சொல்லி போட்டு கொடுத்துருவாங்கன்ட்டு நான் தனியா தான் போனேன். அப்போ டிக்கெட் எல்லாம் 50 பைசா தான் மேடம். அதனால எனக்கு வீட்டுக்கு வந்து வீட்டுல டெய்லி ஒரு 10 காசு கொடுப்பாங்க செலவு பண்ணோம். அதை சேர்த்து வச்சு அன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன் நானு.
0: பரவாயில்லையே, தனியா போயிட்டு வந்திருக்கீங்க.
1: தனியா? ஆமா, முதல்ல நான் எங்க அம்மா அப்பா இல்லாதனால தனியா பார்த்து உதவாங்கன படம் தனிப்பிறவி. அந்த படத்தையும் மறக்க முடியாது, 8ஆம் கிளாஸையும் மறக்க முடியாது மேடம்.
0: ஓ சரி, உங்களை பற்றி அறிமுகம் பண்ணுங்களேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து +2 தான் மேடம் படிச்சிருக்கேன் நானு. ஆனா வந்து வீட்டுல கொஞ்சம் வறுமை காரணமா படிக்க வைக்கல. என்ன SLC முடிச்ச உடனே என்ன ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எல்லா வேலையும் கத்துக்கிட்டு அதனால வந்து நான் எல்லா வேலையும் கத்துக்கிறேன் மேடம். இது இன்ஜினியரிங் வேலையில இருந்து போஸ்ட் ஆஃபீஸு, இது பிரிண்டிங்கு, கம்போசிங் பண்றது, பைண்ட் பண்றது, இது அலுமினிய பாத்திரம், இது ஸ்டீல் சாரா பிடிக்குது. அதுல இருந்து எல்லாத்துலயும் ஒரு 6 மாசம் 6 மாசம் 3 வருஷம் அந்த அனுபவம் வேலைக்கு போனது மறக்க முடியாது. இது கவர்மெண்ட் வேலை தான் ரொம்ப இஷ்டம் எனக்கு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எத்தனையோ இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன் மேடம். ஒரு 30 இன்டர்வியூ போயிட்டு இருந்தேன். எல்லா இன்டர்வியூலையும் எல்லாத்துலயும் வந்து கிடைக்கல. கடைசியில எங்க அப்பா ரிட்டையர் ஆனாரு. அந்த வேலையில அந்த ரயில்வேல கொடுத்தாங்க. அந்த வேலையை நான் செஞ்சிடறாங்க. செஞ்சு முடிச்சு ரிட்டையர் ஆயிட்டேன் மேடம். இப்போ பென்ஷன் வாங்கியிருக்கிறேன்.
0: இப்ப ரிட்டையர்ட்
1: ஆயிட்டேன், பென்ஷன் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி சின்ன வயசுல வந்து நான் வந்து ஒரு வானொலியில ஆஜே ஆகணும், அதுக்கு அடுத்தது ஒரு பத்திரிகை நிருபர் ஆகணும், இல்லைன்னா ஒரு எழுத்தாளர் ஆகணும் சொல்லிட்டு பயங்கர ஆசை எனக்கு. அந்த அந்த பத்திரிகை இல்ல எழுத்துல வந்து பயங்கர ஆசை. அதனால சரி அவ்வளோ ட்ரை பண்ணேன். அதனால பத்திரிக்கை நான் பயங்கரமாக எழுதுவேன், படிப்பேன், நல்லா பத்திரிக்கை எழுதுவேன். ஒரு வாட்டி அந்த ஒரு பத்திரிக்கையில ஒரே ஒரு கேள்வி பதிலோ வாசர் கடிதமோ ஜோக்ஸ் இடம்பெற்று 3 மாசம் ஆகும். ஒரு ஒரு நாளைக்கு 10 லெட்டர் போடுவேன். எல்லாமே இப்போ வராது. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியரை போய் பார்த்ததுக்கு நீங்க முன்ன முயற்சி பண்ணுங்க கிடைக்கிறாங்க. கடைசியில ஒரு 30 வருஷம் நினைக்க 85 தான் வந்து முதல் ஒரு பத்திரிக்கை பொம்மைன்ற பத்திரிகை எழுதுனேன். வாசல் கடையில வந்தது. அப்புறம் பத்திரிகை ஆர்வம், அதான் எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை. அதனால வந்து எல்லா பத்திரிகையும் வாங்குவேன். அப்போ அந்த காலத்துல 80-85 வந்து ஒரு மாசத்துக்கு 50 பத்திரிகை வரும். எல்லா எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா எல்லா பத்திரிகையும் என் பேர் வரணும். வன்னை கணேசன் பேர் எல்லா பத்திரிகையும் வரணும். அதனால வந்து வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபுல்லா வெளியே சுத்துறதோ எதுவும் கிடையாது. காலையில 6 மணிக்கு வேலைக்கு போனா 4 மணிக்கு வரும் மேடம். வந்து உட்காந்து எழுதினா எல்லா பத்திரிகையும் எழுதுவேன். அந்த நினைச்சது போலே கரெக்டா 2 வருஷத்துல ரொம்ப பிரபலமா எல்லா பத்திரிகையும் என் பேர் வர ஆரம்பிச்சது. வாசல் கடிதத்திலிருந்து கேள்வி பதில், ஜோக்கு, கட்டுரை, பார்ட் டைமா கூப்பிட்டாங்க. சினிமா பத்திரிகை ஒரு பத்திரிகை, அவரு இப்போ இவரு சித்ராலட்சுமி ஒருத்தருக்காரா இருக்கும், அவர் ஒரு பத்திரிகை நடத்தினாரு. அவரு இப்ப நிறைய லெட்டர் எழுதுறீங்க வந்துருப்பாரு. சரிங்க, நான் வந்து சொல்லிட்டு எல்லா நடிகை நடிகளும் பேட்டி எடுத்து நான் பத்திரிகை போட ஆரம்பிச்சாரு. அவரு எப்படி ஒரு 50-60 நடிகள் பேட்டி எடுத்து ஒரு பத்திரிகை உறுதுகளை எல்லாம், அரசியல் ஆகட்டும், சமூகம் ஆகட்டும், குடும்ப பத்திரிகை ஆகட்டும், எல்லா பத்திரிகையிலும் இப்போ என் பேர் வராது. இதே கிடையாது. பொன்னியன் மட்டும் வண்ணை கணேசம் வரும் மேடம். ஒருவான் வடிவேலன் ஒரு படம், அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு விமர்சனம் சொன்னாங்க. அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இது என்ன பண்ணனா ஒரு ஒரு கருத்து ஒன்று எழுதணும் உங்களுக்கு. இவர் என்ன பண்ணாரு, தலைமுடிய வந்து கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இவர் விஜயகுமார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மலேசியா கோயில போயிட்டு திடீர்னு ஒரு சண்டை நடந்ததுல அந்த முடி வந்து நெருப்புல தீஞ்சு போயிடும். அப்போ பொண்டாட்டி கேட்கும், நீங்க முடிவு கொடுக்க மாட்ட சொன்னீங்களே, இந்த மாதிரி வந்து என்ன. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பொம்மையில வந்து எனக்கு கருத்து அந்த படம் தான். அந்த சரி அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் மேடம். வெடிக்கா இது வரைக்கும் எனக்கு 50,000 படைப்பு வந்தது மேடம். அப்படியே அடிக்க வச்சுக்கிறேன். 82 இந்த 26 வரைக்கும் என்னோட படைப்புகள் அப்படியே ஒவ்வொரு கற்பன் கற்பனை பைன் பண்ணி எப்படி 50,000 கிட்ட வந்துருக்கு. இது எனக்கு 2 கண்ணு, ஒரு கண்ணு வந்து நேயர், ஒரு கண்ணு வந்து புத்தகம். அதனால வானொலி எல்லா வானொலியும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம். அதே மாதிரி நம்ம யூத் பாரதி இருக்குது மேடம், அதில் எல்லா நிகழ்ச்சியில இப்போ அப்பத்துலேருந்தே பங்கு பெற்று இருக்கேன் நான். இப்போ ஒரே ஒரு பாட்டு பாட்டு ஒன்று கேட்டேன், ரசிகர் தேன் கேட்கணும், எல்லாத்தையும் நான் இது பண்ணி இதை கூப்பிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு சமீபத்தில் தான் ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷம் நினைக்கிறேன், காரைக்கால் அண்டு பாண்டிச்சேரி ரெண்டு தேர்தல் இப்போ பாட்டுலாம் கேட்டுக்கிறேன். இப்போ நான் நேரில் இப்போ நீங்கள் கேட்டவை அதெல்லாம் இது அனுப்பிச்சுக்கிறேன் நான்.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏதாவது
1: இருக்கா? வேட்டைக்காரன் மேடம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்.
0: வேட்டைக்காரன், பழைய வேட்டைக்காரன் படத்துல
1: இந்த பாடல் எனக்கு மனம் உணர்ச்சலோ எதுவோ இதுவோ ஒரு மாதிரியா இருந்தாலும் இந்த பாட்டு கேட்டாலே எனக்கு ஒரு சந்தோஷம் மேடம். நல்ல கருத்துக்கள் உடைய பாட்டு இந்த பாட்டு.
0: வேற ஏதாவது ஷேர் பண்ண இருக்கா உங்களுக்கு?
1: வேற ஒண்ணு ஏதாவது, கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். அப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தவன பேர் வைக்கிறதுக்கு எங்க அம்மாக்கும் அப்பாக்கும்

0: பக்கம் பயங்கர இதுவாயிடுச்சு. ஒருத்தர் சாமி பேர்ல விக்கிறனாங்க, ஜாதக பேர்ல விக்கிறனாங்க. எங்க என் ஒய்ஃபும் அது மாதிரி சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு நான் என்ன பண்ண, அப்போ ஜெய்சங்கர் ரசிகர், அப்போ நடிகர் ஜெய்சங்கர், அவர்கிட்ட பேசிக்கிறேன், கூட்டம் இது ஷூட்டிங் எல்லாம் போயிருக்கிறேன், அவர் பயங்கர ரசிகர். அதனால என்ன பண்ண, என் பையனுக்கு வந்து விஜய் சங்கர் பேர் வச்சிட்டேன்.
1: விஜய் சங்கர்,
0: ஆமா, அவர் ஜெய்சங்கர், என் பையன் விஜய் சங்கர். அது ஞாபகமா வச்சேன் நான் அவருக்கு. மேடம், பொண்ணு பிறந்தது. அதே மாதிரி பிரபல நாவலாசிரியர் லட்சுமி காங்கிறவங்கலாம் தெரியும், லட்சுமி, அவருடைய வாசகர் நானு, எல்லாம் கதையும் படிப்பேன் நானு. அவங்க ஒரு கேரக்டர் வந்து சுகன்யான்ற பேரை கதை எழுதினாங்க, அத ஞாபகத்தமா என் இன்னொரு பொண்ணுக்கு சுகன்யான்னு பேர் வச்சிட்டேன் நானு.
1: உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மொத்தம்?
0: ஒரே ஒரு பையன் ஒரு பொண்ணு மேடம், ரெண்டே பேர் தான்.
1: சரி, மகிழ்ச்சி.
0: அவன் அதுக்கு முன்னே ஜெய்சங்கர் பழக்கம், காலேஜ் ரோட்ல அவர் வீட்டுக்கு போவேன், அவர் வந்து ஒரு ரசிகனா பார்க்க மாட்டாரு, ஃபோன்ல கை பொண்ணு சோஷியலா பேசுவாரு. அவரு பல தடவை ஷூட்டிங் போய்க்கிறேன், அவர் இறப்பு கூட நான் போயிட்டு வந்தேன் மேடம் காலேஜ் ரோட்ல.
1: பிடிச்ச பாடல்
0: உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தாள்.

0: மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நினைவலைகள் நிகழ்ச்சியில. நன்றி, வணக்கம். நினைவலைகள்
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள்

0: அஞ்சலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள்

0: தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கு இடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது.

0: இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று தைராய்டு சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நாம் இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம். தைராய்டு பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நாம் தெரிந்திருந்தால் தைராய்டு பிரச்சனைகள் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை, நாம் எதற்காக அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். ஸோ அதனால் நியூட்ரிஷன் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொண்டு மற்ற தகவல்களை பார்ப்போம். நமது உணவு வகையில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேஜர் ஃபுட், அது ஒரு 60-65% வரைக்கும் கூட அது வந்து நம்ம எடுப்போம். புரோட்டீன் வந்து ஒரு 15-20%, ஃபேட் வந்து ஒரு 30% இருக்கும். இதுதான் நம்மளுடைய அன்றாட உணவுல மேஜர் ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லுவோம். இது தவிர நம்ம அடுத்தது வந்து நமக்கு மிக முக்கியமானது, நமக்கு வந்து 20 வகையான விட்டமின்ஸ் இருக்கு. அந்த விட்டமின்கள் வந்து நம்ம பல வகையிலும் நம்மளுடைய உணவுப் பொருள் வழியாக நமக்கு தினமும் கிடைச்சிட்டு இருக்கோம். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க, விட்டமின் சி சொல்லுவாங்க, விட்டமின் டி. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டிக்கு வந்து அதுவும் பிறந்த குழந்தைங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்து நாம் அதுக்கான சொட்டு மருந்துகள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுமாரி அந்த 20 விட்டமின்கள் இருக்குது. அது தவிர ஒரு 20 மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் அது தாது உப்புகள் இல்லை தாது பொருள்கள் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், குளோரைடு இதெல்லாம் வந்து இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸில் வரும். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் கொஞ்சம் அதிக அளவு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 100 mg மேற்கொண்டு இதை நாம் உணவுப் பொருள்களை சேர்க்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கப்புறம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், அதில் வந்து இன்னும் குறைவாக அந்த மில்லிகிராமோட குறைவாக வந்து தேவைப்படக்கூடிய உணவு வகைகள் இருக்கும் நமக்கு. காப்பர், கோபால்ட், மேங்கனீஸு, மாலிப்டினியம், அயன், அயோடின், ஜிங்க். இந்த அயன், அயோடின், ஜிங்க் தான் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து மற்ற எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது. அது அயன் பற்றி தெரிஞ்சிருக்கும், நம்ம அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அதாவது ரத்த சோகை உருவாருது, அயோடின் பற்றாக்குறையால் என்ன தொந்தரவு ஏற்படும் அப்படின்றத வரப்போகக்கூடிய நாட்களில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஜிங்க்கும் நம்ம பார்ப்போம், ஜிங்க்லேயும் ஒரு ஒரு 1-2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ பி காம்ப்ளெக்ஸு, விட்டமின் சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டமின் டிஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ண முடியும். அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை வந்து திருப்பி சரி செஞ்சு நாம் நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ அயன் டிஃபிஷியன்சி வந்ததுன்னா அனிமியா வந்ததுன்னா கரெக்ட் பண்ண முடியும். கரெக்ட் பண்ணி அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும். பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சியில் வரக்கூடிய தொந்தரவுகளையும் நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி மற்ற எல்லா விட்டமின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும். திரும்பி மருந்து மாத்திரைகள் கொடுத்து நார்மலுக்கு ஓரளவு கொண்டு வந்துட முடியும் அவங்கள. ஆனால் இந்த அயோடினில் மட்டும் ஏற்படக்கூடிய இந்த தொந்தரவுகள் வந்து லைஃப் லாங் அண்ட் பர்மனன்ட், கே நாட் பி ரிவர்டட் டு பேக் டு நார்மல். அதாவது பின்னாடி இந்த மருந்துகளை அவங்க கொடுத்து அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வரவே முடியாது. இது வந்து டேமேஜை உண்டாக்கிட்டுச்சுன்னா நம்மளால் எந்த விதமான எதுவும் செய்ய முடியாது. அதனால் இது வந்து தடுக்க தான் முடியும். நம்ம வந்து டேமேஜ் வராமல் தடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து இந்த அயோடின் தினமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அந்த தினமும் கிடைக்க வேண்டியதுன்றது, நாம் வந்து அவங்களுக்கு தினமும் கிடைப்பதற்கான வழியை நம்ம எப்படி செய்ய போகிறோம் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: எது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு தோணுது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை, நாட்டுக்குள்ளேயே ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்கள். நாங்கள் சமாதானத்துக்காக தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. வாழறதுக்காக பிறந்த மனுஷன் லட்சியத்துக்காக உயிரை விட தயார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்படி உயிரை விடுறவங்கள நாமளும் பாராட்டுவோம். ஆனால் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுறவங்களெல்லாம், அப்படிப்பட்டவங்களையும் சரி உயிரை விடுறவங்களையும் சரி, என்னென்னு சொல்கிறது, யுத்தங்களாலேயும் சண்டைகளாலேயும் நாம் அடையிறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழக்கிறது என்ன தெரியுமா, ஏராளமான உயிர்கள். ரத்தம் சிந்துறதுக்கு நான் தயார் அப்படின்னு மாறுதட்டி சொல்லலாம். ஆனால் ரத்தம் சிந்துனா உயிர் காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை, அதாவது உயிர் வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார் இல்லை. இழக்கிற ரத்தத்தை ஈடு கட்டினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அதனால் இது சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அதோட விளைவாக புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் செயற்கை ரத்தப்பொடி. இப்போ இந்த திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் காப்பி பொடி இப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இது திடீர் ரத்தப்பொடி. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைச்சல், அதோட போர்கள் வேறு, அதனால் காயம்பட்டவங்களை காப்பாற்றியே தீர வேண்டிய கட்டாயம். காப்பாற்றணும்னா ரத்த இழப்பை தடுக்கணும், அப்படின்னா உடனடியாக புது ரத்தம் செலுத்தி ஆகணும். திடீர்னு ரத்தம் வேணும்னா எங்கே போகிறது, அதுவும் கிடைக்கிற ரத்தம் சேர்கிற குரூப்பாக இருக்கணும். ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா, நான் வேறு குரூப்பு நீ வேறு குரூப்புன்னு இவன் சண்டை போடுறான். இதில் அடிபட்டவனுக்கு ரத்தம் கொடுக்க போனால் அதுலேயும் அது வேறு வேறு குரூப்பாக இருக்குது, அது ரத்தமும் வேறு வேறு குரூப்புன்னு சொல்லிகிட்டு இருக்குது. எந்த குரூப்பு ரத்தம் வேணும், அது உடனடியாக கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் நமக்கு வந்துடுது. இதுக்காக தான் விஞ்ஞானிகள் இந்த ரத்தப்பொடியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் அடிபட்டு போட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ரத்தம் கிடைக்கல, உடனே என்ன பண்ணலாம், இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீரை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது, அதில் இந்த ரத்தப்பொடியை கரைக்க வேண்டியது. இப்போ இந்த செயற்கை ரத்தம் வந்து தயாராகிட்டுது, இதை அந்த ஆள் உடம்புல ஏற்றி விட்டுற வேண்டியது. இயற்கையாக நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் என்னென்ன வேலை செய்யுதோ அதே வேலை இதுவும் செய்யும். அதாவது ஆக்சிஜனை உடம்பில் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகுது, அந்த வேலையை இந்த செயற்கை ரத்தமும் செஞ்சுடுது. ஆனால் ஒரு விஷயம், இந்த செயற்கை ரத்தம் ஒரு அவசரத்துக்கு தான் உபயோகப்படுத்தலாம், ஒரு முதல் உதவி மாதிரி, அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுற முடியாது. பின்னாடி வந்து தேவையான குரூப்பு உண்மையான ரத்தம் கிடைச்ச உடனே அதை செலுத்திக்கணும். உண்மையான ரத்தத்தை 20-40 நாள் வரைக்கும் தான் பாதுகாக்க முடியும், அதுவும் குளிர்பதன பெட்டியில். அதுக்குள்ளே உபயோகப்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். இந்த ரத்தப்பொடி அப்படி இல்லை, எவ்வளோ நாள் வேணும்னாலும் அப்படியே வச்சுருக்கலாம், குளிர்பதன பெட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒன்று, இது தண்ணியில் கலந்து செயற்கை ரத்தமாக ஆக்கிவிட்டால் அதோடய வலு 72 மணி நேரம் தான், அதாவது 3 நாள். அதுக்குள்ளே அந்த ஆசாமியை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் உண்மையான ரத்தத்தை கொடுத்துடணும். சண்டையில் அடிபடுறவங்க, சாலை விபத்தில் அடிபடுறவங்க இவங்களுக்கெல்லாம் அவசரத்துக்கு கை கொடுத்து உதவுறது இந்த செயற்கை ரத்தப்பொடி. அதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ரத்தம் தான் அவங்கள காப்பாற்றணும். இன்றைக்கி வந்து ரத்தத்தை தானமாக கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல உள்ளங்கள் ஏராளம். எவ்வளவு ஆக்சிடெண்ட்டு, ஆப்ரேஷன், இதில் சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றுறது நாம் தானமாக கொடுக்குற ரத்தம் தானே. ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு ஸ்கூட்டர் ஒரு ஆள் மேலே மோதி விட்டுது, பார்த்து வரக்கூடாதா அப்படின்னா அந்த ஆள், நீ தான் பார்த்து நடக்கணும், ஏன்னா 20 வருஷமாக நான் அந்த ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இவன்,

0: இதுக்கு அவன் சொன்னான், நீ தான் பார்த்து ஓட்டணும், ஏன்னா 40 வருஷமா நான் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மக்களே சக்தி. இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்கிறது இன்றைய முற்பகல் நேயர் நேரத்தில் நெறிப்படுத்துபவர் மலர்விழி. ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. நகர் உலா.

நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து நம்மளை திருப்பி புரட்டி போடுற மாதிரி சில இடங்களில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கணுன்ற ஆவல் நம்மளை எப்பயுமே தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில இடங்களை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் அது மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய இடமா கூட இருக்கலாம். ஆனால் புதுசு புதுசாக நம்ம நண்பர்களோ உறவினர்களோ அங்கே போனால் அந்த இடத்துல இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்த்தா, அங்கே கோவில்களை பார்த்தா, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சுற்றுலாவில் நம்மளோட லிஸ்ட்டு அதிகமாகிட்டே இருந்தாலும், இப்போ ஆகாஷ்வாணி புதுச்சேரி உங்களுக்கு எக்கச்சக்கமான நகரங்களை உங்களை சுற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கு நகருலா மூலமாக. இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு பயணிக்க போகிறோம்? கர்நாடகாவில் சிக்மகளூர், உத்தரகண்டா, தக்ஷசீனா, குடகு, மாண்டியா உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கு. மழைக்காலங்களில் இங்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாக தான் போயிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். இவர்கள் விரும்பி பார்க்கும் நீர்வீழ்ச்சிகளில் முக்கியமான ஒரு இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நகரவுலாவில் மாக்கூடு இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. ஏன்னா அருகருகில் பாயக்கூடிய இரட்டை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய தகவல்கள் இருக்குது. இன்றைக்கி நகரவுலாவில் பயணிக்கலாம்.

பத்து தள்ள படத்திலிருந்து ஏ ரஹ்மான் யோகி சங்கர் குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நகர உலாவில் மாகோடு உத்தரகன்னடா மாவட்டம் எல்லப்புரா தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகோடு நீர்வீழ்ச்சி. தி பெஸ்ட் ஆற்றில் இருந்து இந்த அழகான நீர்வீழ்ச்சி விழுது. 650 அடி உயரத்தில் இருந்து கீழே பாய்கின்ற இந்த நீர்வீழ்ச்சி ஆக்ரோஷமான கர்ஜனையோட கீழே பாய்ந்து பார்ப்பதற்கு அற்புதமான காட்சியாக இருக்கும். அடர்த்தியான வனப்பகுதியில் பளீர் என்ற வெண்மை நிறத்தில் தண்ணீர் பாய்ந்தோடுறத பார்க்கும் பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சி தானே. நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு வசதியாக நடைபாதையும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில். இந்த மாகோடு நீர்வீழ்ச்சியினுடைய வியூ பாயிண்ட் வரை வாகன பார்க்கிங் வசதியும் இருக்குது. கோடை காலத்தில் இங்கே நீர் வரத்து குறைவாகவே இருக்கும். மழை பெய்யும் காலத்தில் அதாவது ஜூலை முதல் இந்த மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த நீர்வீழ்ச்சியை காண வருவோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இயற்கை ரசிக்க விரும்புவோர் மன அமைதியை தேடுவோருக்கு மாகோடு நீர்வீழ்ச்சி பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை மினி நயாகரா அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. பிளான் பண்ணிட்டீங்களா? ஜூலை மாதம்னு சொன்ன உடனே பயணத்திற்கு

0: அரண்மனை ஒன் படத்திலிருந்து ஹரிஹர சுதன் வேல்முருகன் குரலில் ஒழித்த பாடல் அது. இனி ஒரு விளம்பரம்.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்னைக்கு நம்ம நகர உலாவில் மாக்கோடு, அதாவது உத்தர கன்னடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லப்புழா தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை தான் பயணிச்சிட்ருக்கோம். இங்கே ஆனந்தமாக பொழுது போக்குறதுக்கான இடங்கள் அதிகமாக இருக்குது. நீர்வீழ்ச்சியோட அருகில் தரமான ஹோட்டல்கள் இருக்குது, ஹோம் ஸ்டேலாம் இருக்குது, காட்டேஜெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவற்றில் தங்க அறைகளை முன்பதிவு கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்கணும். சில நாட்கள் இங்கே தங்கணுன்னா மாக்கோடு உட்பட சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பல நீர்வீழ்ச்சிகளையும் நம்ம பார்க்க முடியும். வியூ பாயிண்ட்ல நின்றுட்டு நம்ம பார்த்தோம்னா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் மலை, அடர்ந்த வனம் என பசுமையான காட்சிகள் நம்மளுடைய மனதை குஷிப்படுத்தும், கண்களுக்கு விருந்தாகவும் இருக்கும். சரி, இந்த இடத்துக்கு எப்படி போகிறது? ஹூப்ளியிலிருந்து 70 கிலோமீட்டர், மங்களூரில் இருந்து 287 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. தாவணகெரோவில் இருந்து 165 கிலோமீட்டர் தொலைவிலையும், கார்வாரியில் இருந்து 107 கிலோமீட்டர், பெங்களூர்லேருந்து 442 கிலோமீட்டர் தொலைவில் உத்தர கன்னடா மாவட்டத்தினால எல்லப்புழா அப்படின்ற பகுதியில் இருக்குது. இப்படி எல்லா பக்கமும் இருந்து இந்த சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த மாக்கோடு நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்க முடியும். 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாக்கோடு நீர்வீழ்ச்சி எல்லப்புழா மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அனைத்து நகரங்களாலும் எல்லப்புழாவுக்கு, அதாவது KNRTC அந்த பஸ்ஸெல்லாம் இருக்குது, ரயில்கள் இயக்கப்படுது, தனியார் பஸ் வசதியும் இருக்குது. எல்லப்புழாவில் இருந்து வாடகைக்கு வாகனங்களை எடுத்துகிட்டு போய் கூட நம்ம இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியும்.

ஜோ படத்திலிருந்து ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணன் குரலில் ஒலித்த பாடல் அது. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchin@gmail.com. நேர்களை இன்னைக்கு நகருலாவில் மாக்கோட் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான இரட்டை நீர்வீழ்ச்சியை தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இங்கே நம்ம போகணும் அப்படின்னா இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஹூப்ளியிலிருந்து, தாவணக்கேரோ அளவிலேருந்து, மங்களூருலேருந்து, இல்லை பெங்களூர்லேருந்து எப்படி இந்த உத்தரகண்டா மாவட்டத்துக்கு போகிறது, உத்தரகண்டா மாவட்டத்திலேருந்து எல்லப்புழாவுக்கு எப்படி போகிறது அப்படின்றதுலாம் பார்த்தோம். விமானத்தில் நம்ம வந்தோன்னா ஹூப்ளி அல்லது கார்வார் வழியாக வரலாம். இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து வாடகை வாகனத்தில் நீர்வீழ்ச்சியை நம்ம அடைய முடியும். சொந்த வாகனத்தில் வந்தாலும் மேலும் வசதியாக தான் இருக்கும் நமக்கு. சரி, இது உள்ளே போய் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் இது உள்ள போவதற்கான அனுமதிக்கப்படுகின்ற நேரங்கள். அருகில் இருக்கக்கூடிய சுற்றுலா தரங்கள் கவரக்கேரோ அப்படின்ன கூடிய ஏரி, ஜெனுகொல்லு குண்டா மலை ஒன்று இருக்குது, கல்லாரே நீர்வீழ்ச்சி இருக்குது, வனதுர்கா கோபால் கோவில் ஒன்று இருக்குது, சாத்தோடி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பகுதி தான் நம்ம இன்றைக்கி பயணித்த மாக்கோடு. அது எல்லப்புழாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த நீர்வீழ்ச்சியை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாரம் நம்ம நாட்கள் எடுத்துக்கிட்டு இங்கே போய் தங்கி பார்க்க ஏற்ற இடம். ஏன்னா பக்கத்தில் நம்ம தங்கறதுக்கான ஹோட்டல்கள் இருக்குது, ஹோம் ஸ்டேலாம் இருக்குது, காட்டேஜும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போனோன்னா ஒரு வாரம் நிச்சயமாக தங்கி இருக்கக்கூடிய எல்லா நீர்வீழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வர முடியும். கண்முன் தோன்றி இந்த காட்சிகளை நேரில் பார்க்கணும் நமக்கு ஆவலை தூண்டி இருக்கும். இன்றைக்கி நகர்வுலாவில் வந்த ஒரு விஷயம், முயற்சிக்கலாம். மற்றும் ஒரு நகர்வுலாவில் சந்திப்போம்.

இண்டியன் டூ படத்திலிருந்து அபே ஸ்ருத்திகா குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு நகர் உலாவில் மாக்கோட நீர்வீழ்ச்சியை பார்த்தோம், மற்றும் ஒரு நகர் உலாவில் சந்திக்கலாம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லை பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகிய மூன்றும் இணைந்து நாட்டை பாதுகாப்பானதாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் எல்லை மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய போது கூறினார். துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இடம்பெயர்வை தடுக்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் 100% செயல்படுத்தப்படுவதாகவும் எல்லை உள்கட்டமைப்பு 400% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாக்பூரில் இன்று நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். மீள்திறன் புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவ கருப்பொருளின் கீழ் இந்த 2 நாள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள கடலோர காவல்படை தலைமையகத்தில் நேற்று 1 நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் எதிர்கால கடலோர காவல்படை தளங்கள் குறித்து விவாதிப்பதற்காக முன்னணி இந்திய கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் வடிவமைப்பு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மேம்பட்ட கப்பல் வடிவமைப்பு, டிஜிட்டல் சரிபார்ப்பு, எதிர்கால பல்நோக்கு கடலோர காவல் படை கப்பல்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து விவாதங்கள் நடைபெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன்கள் என்ற நிலையில் இருந்த இங்கிலாந்து அணி 285 ரன்கள் குவித்த இந்திய அணியை எதிர்கொள்கிறது. பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 5வது இறுதிப் போட்டி சவுத் ஆம்ப்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் தகவலுக்காக காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் போகுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு சிறப்பாக ஒரு அழகான ஒரு வடிவமைப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன தகவல்? நம்ம எப்பயுமே நம்மளோட நண்பர்களோட உறவினர்களோட வெளியில் பயணப்படுவது, அதுதான் நகரோலாவில் நம்ம நிறைய பயணங்கள்லாம் போயிட்டுருக்கோம். நிஜத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பயணங்கள் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய சூழல்கள், பார்த்த இடத்தையே பார்த்துட்டே இருக்கக்கூடிய நம்மளுடைய கண்கள், வியப்புக்குரிய சில அற்புதங்களை ரசிக்கிறதுக்காக சில இடங்களை நம்ம பயணப்படுவோம். நண்பர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, சொந்த பந்தங்களோட உறவுகளோட சந்தோஷமாக வாழ்க்கையை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். சரி, அந்த மாதிரி பயணிக்கும் பொழுது நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் என்ன மாதிரி வாகனங்கள்? 2 சக்கர வாகனமாக இருக்கலாம், இல்லை 4 சக்கர வாகனம் மகிழுந்தாக இருக்கலாம், இல்லை பொது பேருந்துகளை நம்ம பயணப்படுவோம், ரயில்களில் பயணப்படுவோம், அதையும் தாண்டி விமானங்களில் கூட பயணப்பட்டு நிறைய இடங்களில் நம்ம உறவினர்களை பார்க்குறது, நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள் அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்கு இந்த பில்டப் அப்படின்னா, தகவல் தளத்தில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், கார் பற்றி தான் பார்க்குறோம். மகிழுந்து இந்த காரில் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம், அதனுடைய ரகசியம் நமக்கு தெரியவே தெரியாது. என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கார் ஜன்னல்கள், அதில் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டுகளில் ஓரங்களில் சிறிய கருப்பு புள்ளிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சின்ன சின்னதாக வடிவமைக்கப்பட்ட இந்த புள்ளிகள் எதற்காக இருக்குது, அதை தான் இன்றைக்கி தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம்.

பட்டாஸ் படத்திலிருந்து விஜய், யேசுதாஸ், நிரஞ்சனா ரமணன் குழுவினர் சேர வந்த பாடல். அது நேரம் 8:08. இன்னைக்கு தகவல் தளத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சிருக்க போகிறோம். அதாவது கார் ஜன்னல்களில் இருக்கக்கூடிய மற்றும் விண்ட்ஷீல்டுகள் ஓரங்களில் சிறிய கருப்பு புள்ளைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான மக்கள் அதை வந்து ஒரு வடிவமைப்பு அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உண்மையில் அதற்கு பின்னால் ஒரு சிறப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப காரணம் இருக்குது. சில கார் ஜன்னல்கள் கண்ணாடிகளில் வந்து சின்ன சின்னதாக டாட்னா சரி ஏதோ ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்வும் தான் இருக்கணும். பயணப்படும் போது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இருக்கணும் அப்படின்றதுக்காக கார்களில் இவ்வளோ வகைகள் என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் காமிச்சு கார்களை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அதில் ஒரு அறிவியல் தொழில்நுட்ப காரணம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த விஷயத்தை இன்னைக்கு தகவல் தளம் கொடுக்க போகுது. கருப்பு புள்ளிகள் கிட்டத்தட்ட அனைத்து கார்களையுமே ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த கருப்பு புள்ளிகள் தொழில்நுட்ப ரீதியாக

ஃப்ரிட் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. இது ஒரு சிறப்பு வகை செராமிக் பூச்சி. இது எப்படி அதை அந்த இடத்துல அந்த டாட் மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ஒரு செராமிக் பூச்சி மூலயமா இந்த சிறப்பு வகையை பயன்படுத்தியிருக்காங்க. இது மிக அதிக வெப்பநிலைகளில் கண்ணாடியின் மீது சூடுபடுத்தி பூசப்படுது. எப்படி அந்த டாட் டாட் வச்சுருக்காங்க அந்த செராமிக் பூச்சுனா, வெப்பநிலையை கொஞ்சம் அதுக்கு தேவையான ஒரு சென்டிகிரேட்டை ஏற்படுத்தி கண்ணாடியின் மீது சூடுபடுத்தி பூசப்படுகின்றது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, விண்ட்ஷீல்டை வலுப்படுத்துவதற்காக. அது மட்டும் கிடையாது, ஆனால் இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சிருக்கு. இன்று காலை 8:30 இருந்து தொடர்ந்து கேட்கலாம். இணைந்தே இருங்கள் புதுச்சேரி வானொலியோடு.

கேட்ட பாடல் சங்கர் நாராயணன் குரலில் வந்தது. சித்தா படத்திலிருந்து நேர்களை இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் கார் ஜன்னல்களில் இருக்கக்கூடிய கருப்பு சிறிய கருப்பு புள்ளிகளினுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். காலையில் 8:30 மணியிலிருந்து

இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: மக்களே சக்தி. நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Akashwani presents Morning News. Good morning, I'm Anuja Kumar. The headlines. India and New Zealand sign 5

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:30. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் கார் ஜன்னல்கள், அதாவது மகிழுந்துகள் ஜன்னல்களில் மற்றும் விண்ட்ஷீல்டுகளில் ஒரு சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் அறிவியல் ரீதியாக வச்சிருக்காங்கன்ற ஒரு தொழில்நுட்ப ரகசியத்தை தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னும் பொழுது, ஃப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு சிறப்பு வகை செராமிக் பூச்சி, அதில் கண்ணாடியில் சூடுபடுத்தி வெப்பநிலையை உறுதிப்படுத்தி அதன் மீது வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, விண்ட்ஷீல்டை வலுப்படுத்துவதற்காக, காரினுடைய ஜன்னல் கண்ணாடிகள் வலுப்படுத்துவதற்காக. இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, காரினுடைய கண்ணாடியை அதனுடைய உடற்பகுதியோட இணைக்க பயன்படுத்தப்படும் இந்த பசை சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கவும் இது தேவைப்படுது. இந்த கருப்பு புள்ளிகள் அந்த பசையை புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்குது. இதனால் கண்ணாடி நீண்ட காலத்திற்கு உறுதியாகவும் இருக்குது, அதிலிருந்து உடையாமலும் புற ஊதா கதிர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்குது.

ஸ்வேதா மோகன் குரலில் ஒலித்தது வாத்தி படத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் கார் ஜன்னல்களில் விண்ட்ஷீல்டுகளில் இருக்கக்கூடிய சிறிய கருப்பு புள்ளிகளுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி வைக்கக்கூடிய டாட்னால் கண்ணாடி வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களிலிருந்து அந்த கண்ணாடியும் பாதுகாக்குது, அதிர் வழியாக பயணிக்கக்கூடிய நம்மளையும் பாதுகாக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு காரினுடைய கண்ணாடி வெயிலில் சூடாகும் பொழுது

அதனுடைய ஓரங்களும் நடுப்பகுதிகளும் இடையே வெப்பநிலை வேறுபாடு ஏற்படும். இந்த வேறுபாடு மிகவும் அதிகமாகும் பொழுது கண்ணாடியில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த கருப்பு புள்ளிகள் இந்த வெப்பநிலை மாற்றத்தை படிப்படியாக சமன் செய்து இதனால் கண்ணாடியின் மீதான திடீர் அழுத்தம் குறைந்து அது உடைவதற்கான அபாயமும் குறையுது. இதுதான் இதனுடைய அறிவியல் தொழில்நுட்பம். இனிமேல் நம்ம காரில் பயணம் பண்ணும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய பார்வை அந்த புள்ளிகள் மேலே பட்டால் அதை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை நம்மளுடைய மனசில் ஒரு குதூகலிக்கும், ஒரு காலரை தூக்கி விட்டு நாலு பேருக்கு இதை பற்றின ஒரு விளக்கத்தையும் நம்ம கொடுப்போம் இல்லையா?

சூரரை போற்று படத்திலிருந்து ஒலித்த குரல் தி. நேர்களே, இன்று முற்பகல் 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மக்களே.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு, 5 மணிக்கு இளைய பாரதம் நேரடி நிகழ்ச்சி, நெறிப்படுத்துபவர் பிரியங்கா, 5:30 சின்னஞ்சிறு கிளைகள், புதுச்சேரி கூனிச்சம்பட்டு போவேந்தர் பாரதிதாசனார் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதியினை கேட்கலாம். 7:30 உழவர் உலகம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர். மாதுரி தேவி அவர்களின் வீண இசை, படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம்.

0: இனி வேலைவாய்ப்பு செய்திகள். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளர் வேலைக்கான அறிவிப்பு. இளநிலை ஆராய்ச்சியாளர்கள் பணிக்கு மொத்த காலியிடங்கள் 17. வயது வரம்பு 11/7/2026 தேதியின்படி 28க்குள் இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் தளர்வளிக்கப்படும். தேவையான கல்வி தகுதி மைக்ரோ எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, பவர் எலக்ட்ரானிக், டிஜிட்டல் எலக்ட்ரானிக், சிக்னல் ப்ராசஸிங், VLSL, எம்பேஸ்டு சிஸ்டம், அப்ளைடு ஆப்டிக், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், மேட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆப்டோ எலக்ட்ரானிக், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், மெத்தலோமெட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தெர்மால் சைட்ஸ் அண்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ், தெர்மால் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆகிய பாடங்களில் எம்இ எம்டெக்கில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். மேலும் விவரங்களுக்கு www.isro.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. ஹைதராபாத் IIT வேலை பணியிடங்களுக்காக குரூப் B மற்றும் குரூப் C பணியிடங்கள். ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 1, OBC பிரிவினருக்கு வயது 35க்குள். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இடம் 1, SC/ST பிரிவினருக்கு வயது 35க்குள். உடற்பயிற்சி இன்ஸ்ட்ரக்டர் 2 இடங்கள், SC 1, OBC 1. அக்கௌண்டன்ட் 5 இடங்கள், SC 1, OBC 2, மாற்றுத்திறனாளிகள் 2. குரூப் சி பணியிடங்கள் ஜூனியர் டெக்னீஷியன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1 இடம் பொது, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் 1 இடம், இதுவுமே ஜென்ரல் தான், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் 1 இடம் SST பிரிவினருக்கு, மெக்கெமிக்கல் இன்ஜினியரிங் 1 இடம் OBC பிரிவினருக்கும், சிவில் இன்ஜினியரிங் 1 இடம் பொது பிரிவினருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 1 இடம் SC பிரிவினருக்கும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 1 இடம் ஜென்ரல் பொது பிரிவினருக்கும், மெட்டீரியல் சயின்ஸ் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் 2 இடம் பொது பிரிவினருக்கு, கணிதம் 1 இடம் OBCக்கும், மெக்கானிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 1 இடம் SC-க்காகவும், இயற்பியல் 1 இடம் OBC-க்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வயது 35க்குள் இருக்க வேண்டும். மேலும் அனைத்து விவரங்களுக்கும் https://iithh.ac.in/career என்ற இணையதளத்தில் பார்க்கவும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி ஆகும்.
1: மனசுல நான் ரோமியோன்னு நினைச்சிட்டு
2: இருக்கியா?
1: ஆனா நான் ஜூலியட் தான். என் மேல காதல விழுந்த
2: I just want flirtationship.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது ராதேஷ்யாம் படத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம தகவல் தளத்தில் கார் ஜன்னல்களில் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டுகளில் ஓரங்களில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பத்தை பார்த்தோம். அது செராமிக் பூச்சில் உருவாக்கப்பட்ட காரில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் மிதமான சூடில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடிவமைப்பு. இதனுடைய வடிவமைப்புக்கான காரணங்கள் வந்து கண்ணாடியை வலுப்படுத்துவதற்காகவும் அதனுடைய சூரியனுடைய புற ஊதா கதிர்களை வந்து கண்ணாடிகளை பாதுகாப்பதற்காகவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வடிவமைப்பு ரீதியாகவும் இந்த புள்ளிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவையாக இருக்குது. அவை கருப்பு விளிம்புகளுக்கு தெளிவான கண்ணாடிகளுக்கும் இடையே ஒரு மென்மையான மாற்றத்தை உருவாக்கி முன்பக்க கண்ணாடியை மேலும் கவர்ச்சிகரமானதாக காட்டுது. இப்போ நம்ம மகிழுந்தில் பயணப்படும் பொழுது அந்த கார் கண்ணாடிகளில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகளுக்கான அறிவியல் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சில கண்ணாடிகளில் அது இல்லாமல் கூட இருக்கலாம். அதற்கான அந்த கண்ணாடி உடைவதற்கோ இல்லை விரிசல் ஏற்படுவதற்கோ தேவையான அறிவியல் தொழில்நுட்பம் தான் அந்த கண்ணாடிகளில் வேறு விதத்தில் வடிவமைச்சிருக்கலாம். எல்லா கார்கள்லேயுமே இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகள் அப்படின்றது பொதுவாக சொல்ல முடியாது. சில கண்ணாடிகள் தொழில்நுட்பம் இப்போ மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதில் அந்த கண்ணாடிகளை பாதுகாப்பதற்காக புற ஊதா கதிர்கள் இருந்து சூரிய ஒளியை நம்மளுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காக சில மேலும் சில வடிவமைப்புகளை அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். இந்த புள்ளிகள் இல்லாமல் கருப்பு பகுதி நேரடியாக ஓரங்களில் தெரியும். அது அதனுடைய தோற்றத்தை சற்று வித்தியாசமாகவும் நமக்கு காட்டும்.

Loose and let loose. தகவல் தளத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் 8:56. இன்னைக்கு நம்ம காரில் மகிழுந்துள்ள இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் கருப்பு புள்ளிகளை அதனுடைய ஓரங்களில் எதற்காக வச்சிருக்காங்கன்றதையும் சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடிய சில தோற்றங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புள்ளிகள் ஓட்டுநருக்கு நன்மை பயக்குது. எப்படி? அதனால தான் பல கார்களில் இந்த புள்ளிகள் மேல் பக்கத்தில் அதிகமாக தெரிகின்றது. கார் கண்ணாடியில் இருக்கக்கூடிய இந்த சிறிய கருப்பு புள்ளி அழகுக்காக மட்டும் கிடையாது, பாதுகாப்பு, வலிமை மற்றும் சிறந்த ஓட்டுநர் அனுபவமும் முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இது கார் கண்ணாடி ஓட்டக்கூடிய டிரைவர், அது அவங்களுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்டது மேற்பகுதியில். ஏன்னா கீழ்ப்பகுதியில்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்ணாடியோட மேல் பகுதியில் அந்த சின்ன சின்ன புள்ளிகளை வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இது வந்து கார் ஓட்டுநர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதிகபட்சமாக கண்ணாடியை வலுப்படுத்துவதற்காக அப்படின்றது தான் உண்மையான அறிவியல் ரீதியான ஒரு விஷயம். புற ஊதாவனால் ஏற்படக்கூடிய வெயில் சூரியனுடைய தாக்கத்திலிருந்தும் காப்பாற்றுவதற்காகவும் இதை பயன்படுத்த போதுன்ற நல்ல ஒரு அருமையான தகவலோட இன்னைக்கு தகவல் தளத்தை நிறைவு செய்யலாம்.

மாணவன் படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாடல். இன்னைக்கு கண்ணாடி கருப்பு புள்ளிகள் அழகுக்காக மட்டும் கிடையாது, அதனுடைய ஓட்டுநருடைய பாதுகாப்பிற்காகவும் வலிமைக்காகவும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சீரான பயணம், பாதுகாப்பு பயணம்ன்ற ஒரு சிந்தனையோட இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி. நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். சித்தி விநாயகனே பிலஹரி ராகத்தில் அமைந்த கவி குஞ்சரபாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதித்தாளம்

நேரம் 9:29. அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தள்ளி நின்னு நேர நம்பினானோ ஷியாமா சாஸ்திரி கிருதி, கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஸ்மரவாரம் வாரம் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது காப்பிராகம் ஆதி தாளம்.

நீங்களே அரங்கிசையில் இதுவரை பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளில் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க

0: முன்னேற்றம் கண்டுள்ள இருதரப்பு உறவுகளின் ஒட்டுமொத்த அம்சங்களையும் தலைவர்கள் இருவரும் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்கள் இடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்றும், இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாக்பூரில் இன்று நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். மீள்திறன் புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவ கருப்பொருளின் கீழ் இந்த இருநாள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர் தமது செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பயறு இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் 5 பயறு அறவை ஆலைகள் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கி உள்ளதாகவும், அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றும், அறுவடைக்கு பிந்தைய காலங்களில் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைப்பதை உறுதி செய்வதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் 140 பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேயர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடலை முகநூல் வழியாக உங்களுடைய படம் இடம்பெற்ற பாடல் இதை குறிப்பிட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து முகநூல் வழியாக கேட்குறீங்கன்ற உங்களுடைய பெயரோட இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிங்கன்னா உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒளிபரப்பப்படும். இந்த கேட்டாலும் இன்னைக்கும் முகநூல் வழியில் முதலாவதாக ராஜபாளையம் என்ற நேயர் பிரபு வீரா, இவர் வந்து விரும்பி கேட்ட பாடல் பொண்டாட்டி ராஜ்யம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, அவருக்காக பாடல் வருது.

நேயர்களே, இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முகநூல் வழியாக பாடல்களை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்களே, அடுத்ததாக சென்னை அந்தோணி ராஜ் அவர் வந்து உரிமை கீதம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு, அவருக்காக பாடல் வருது.

நேரம் 10:12 42 நொடி. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் கோவை புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியன் அவர் விரும்பிக்கிட்டே இருக்கும் பாடல் என்னன்னு படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது.

நேர்களே, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் பத்ரகாளி படத்திலிருந்து கண்ணன் ஒரு கை குழந்தை. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க வேட்டவளத்திலிருந்து குமார்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8645-8. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 10:21:41. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், டாக்ஸி டிரைவர் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்கான பாடல்

நேரம் 10:26:17 நேயர்களே, நினைவூட்டுகிறோம். இன்று முற்பகல் 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நேயர்களே, உங்களுக்கான களம் மக்களே சக்தி. இந்த தலைப்பில் நீங்கள் பேச போகிறீங்க உங்களோட நெறிப்படுத்துபவர் மலர்விழி. இன்றைக்கி முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். கேட்டாலும் இன்றைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாராபுரத்திலிருந்து துரைராஜ், அம்பிகா, இளவரசி, சித்ரா, சுகந்தி, இப்படி பல நேயர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. மூன்று தெய்வங்கள் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: கந்தகர மங்களங்கள் தரும் வெங்கடேஸ்வரா.
1: நேரம் 10:30. இது கேட்டாலும் இன்னைக்கும் முகநூல் வழி பாடல்களை ரசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, சூரிய வம்சம் படத்திலிருந்து. முத்தியால்பேட்டை கலியபெருமாள், பத்மபிரியா, கீர்த்தனா, அகிலேஷ் அவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ரோசாப்பூ. பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

நேர்களை இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேரம் 10:34. நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது நிலையத்தில் இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் நடத்துபவர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவி ஏ ஹேமாதேவி. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 4:00 உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. 5:00 இளைய பாரதம் நேரடி நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் பிரியங்கா அவர்கள். 7:30 உழுவர் உலகம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. 102.8 FM ரெயின்போ புதுவையில். இன்று பிற்பகல் 1:02 ஹாய்ஸ் நேயதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். நேயர்களே, இது கேட்டாலே இனிக்கும் முகநூல்.

இதை கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் மதுரையிலிருந்து கோ சண்முக சுந்தரம். இந்த நேயர் விரும்பி கேட்டிருப்பது கருத்தம்மா படத்திலிருந்து பச்சை கிளி.

நேரம் 10:45 38 நொடி. இது கேட்டாலும் இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் ராஜன் சுப்பிரமணியன் சங்கர் குரு படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. அந்த நேயர்களுக்கான விருப்ப பாடல்

நேரம் 10:50 25:00. இது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் அவருக்காக வந்திருக்கக்கூடிய பாடல். 1001 படத்திலிருந்து ஒரு பாட்டு.

0: எப்படி சீக்கிரமே இந்த தீவு சொர்க்க உரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

அவங்களுக்கு இந்த நேரத்தில் பாடல் ஒளிபரப்ப முடியல. நன்னிலம் நாராயணன், கொழுங்கும் கொண்டான் ராமகிருஷ்ணன், பொன்னியமேடு வன்னை கணேசன், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, கடலூர் சுரேஷ், சீர்காழி பாலுகிருஷ்ணன், சென்னை சிவராமன் நாகராஜன், இந்த நேயர்களுக்காக பாடல் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேர்களை தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஷனுக்கும் இடையே நடைபெற்ற தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்பு, பால்வளம், சுற்றுலா, விளையாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றை உள்ளடக்கிய 5 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாக அமைந்துள்ளது. பிரதம மந்திரி அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் டெல்லியில் உள்ள மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இந்தியாவின் அரசியலமைப்பு, ஜனநாயக மரபுகள் மற்றும் குடிமை விழுமியங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் ஜன்சே கந்தக் என்ற அருங்காட்சியக அடிப்படையிலான ஆழ்ந்த அனுபவத்தை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் மேகாலய முதலமைச்சர் திரு கான்ராட் சக்மா ஆகியோர் தலைநகர் டெல்லியில் உள்ள டெல்லி ஹாட் வளாகத்தில் மேகாலய அண்ணாச்சி திருவிழா 2026 நான்காவது பதிப்பை நேற்று தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினசரி 2 மணி நேரம் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான

இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன்கள் என்ற நிலையில் இருந்த இங்கிலாந்து அணி 285 ரன்கள் எடுத்த இந்திய அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் 2வது காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. 3வது காலிறுதி போட்டியில் நார்வே இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:42. நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். இன்னைக்கு நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு உலக மக்கள் தொகை தினம் வந்து ரொம்ப சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. அதனால் அது ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கில் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நேயர் நேரத்துடைய டாபிக், அதாவது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே சக்தி. மக்களே சக்தி அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நீங்கள் நேயர் நேரத்தில் பேச போகிறீங்க.

டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே சக்தி அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார்.
1: மக்களினுடைய சக்தி தான் அந்த உலகத்தையே ஒரு மிகப்பெரிய புதிய உலகமாகவே மாற்றுது மேம். உதாரணத்துக்கு, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு தனித்திறன் அப்படிங்கறது இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தனித்திறன் அப்படிங்கறது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு, மக்கள் இந்த உலகத்துல உயிர் வாழ்றாங்க. உயிர் வாழ்ந்ததனுடைய அந்த ஒரு பயனாக அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விதயத்தை மூளையை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கான ஒரு அடித்தளத்தை அவர்கள் ஒரு மாற்றத்தை அமைக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு மாற்றமும் சேர்ந்து ஒரு சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கறதையும் ஏற்படுத்துது. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் இந்த உலகத்துல அப்படின்னா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய எஃபோர்ட் போட்டா மாத்திரம்தான் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கும். உதாரணத்துக்கு, மக்களினுடைய சக்தி வெளிப்பட்ட தருணங்கள்லாம் நம்ம நாட்டுல இருக்கு. உதாரணத்துக்கு, இந்தியா பாகிஸ்தான் வார். அப்போ மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு, நாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளுக்கு உறுதியாக ஹெல்ப் பண்ணோம். அப்போ ஒரு பெரிய மாற்றம், அதாவது தைரியமாக நம்ம எதிர்கொண்டோம் அந்த ஒரு போரை அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஜல்லிக்கட்டு, இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக மக்களினுடைய சக்திக்காக அவங்க எல்லாருமே ஒன்று திரண்டு போராடி அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பெருமை நம்ம நாட்டுக்கு கிடைத்தது, மறுபடியும் வந்தது. அது ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா, மக்கள் அவர்களுடைய அளப்பரிய சக்தியை போடுறதுனாலதான் இந்த சமுதாயத்துக்கு நன்மை பெய்யுது. உதாரணத்துக்கு ரயில்வே துறை அப்படின்னு எடுத்துக்கோங்க. அங்கே பணிபடியக்கூடிய ஊழியர்கள், அவர்கள் ஒவ்வொருவருடைய ஆக்கப்பூர்வமான அந்த தூக்கத்தை துறந்து டிரைவர் வண்டியை ஓட்டுறாங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரோம். டிக்கெட் கலெக்டர், அந்த ட்ரெயின்குரிய டிக்கெட்டை கொடுக்குறாங்க, நம்ம அதனாலதான் பயணம் அப்படிங்கறது செய்யறோம். காட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க ட்ரெயினை இயக்குவதற்கு பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு துறையும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்தந்த துறை சார்ந்த மக்கள் ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய சக்தி புலப்படுகிறது. அந்த சக்தி புலப்படுத்தினாலதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இலகுவாக இருக்கு. அப்போ ஒரு தேசத்திற்கும் மாற்றம் வருகிறது. அன்றாட வாழ்க்கையிலேயே மக்கள் ஒவ்வொருவரும் அந்த சக்தியை கொண்டுதான் இந்த உலகம் அப்படிங்கறது இயங்குகிறது. ஒண்ணு இல்ல, விவசாயம் அப்படிங்கறது எடுத்து பாருங்க. விவசாயிகளுடைய சக்தி தான் நமக்கு உணவு அப்படிங்கறத கொடுக்குது. மருத்துவங்களுடைய சக்தி பாருங்க, அந்த மக்களினுடைய அந்த அபாரமான செயல்திறன் தான் ஏதாவது ஒரு முகம் தெரியாத கிருமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா கூட நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அப்போ மக்களினுடைய சக்தி அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் கற்ற விடயத்தை ஆக்கப்பூர்வமாக சமுதாயத்திற்குரிய மாற்றத்திற்காக அவங்க போடும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இந்த உலகத்துல கத்துக்கிட்டோம்பா அப்படிங்கிற ஒரு மன நிறைவு அப்படிங்கறதையும் கொடுத்தது. அப்போ மக்கள் ஒவ்வொருவருமே இப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்குரிய அந்த செயல்களை செய்யும் பொழுது அந்த சக்தி கரெக்டான தருணத்துல வெளிப்படும் இல்லையா?
0: ரொம்ப ரொம்ப சூப்பரா கோர்வையா உங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகா.
1: ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, மக்கள் சக்தி இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது மேம். மக்களினுடைய சக்தினாலதான் அரசியல் தலைவர்கள் உட்கார்றாங்க. அதே அரசியல் தலைவர்கள் தவறு செஞ்சா மக்களினுடைய சக்தி தான் அவங்களை புறக்கணிக்கிறது. அதே போல ஒரு சமுதாயத்துல குற்றம் நிகழ்ந்தா அதற்குரிய நீதியையும் மக்கள் அப்படிங்கிற சக்தி தான் பெற்றுத்தருது. அப்படிங்கும் பொழுது ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, இரு கை தட்டினால் தான் ஓசை. அதாவது ஒருவர் சேர்ந்தால் மக்கள் ஆகாது, நாம் அனைவரும் சேர்ந்தால் தான் மக்களாக இருக்கும். அப்போ மறைமுகமாக மக்கள் சக்திக்கு ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் உறுதுணையாக இருக்குங்கிறது என்னுடைய நிறைவான கருத்து.
0: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு.

0: நேரம் நிகழ்ச்சியில் இப்போ பேசுறதுக்காக நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது மக்கள் சக்தி, மக்கள் சக்தி மாபெரும் சக்தி. இன்னைக்கு உலக மக்கள் தொகை தினத்துல மக்கள் சக்தி தலைப்பு எடுத்திருக்கீங்க, நல்ல தலைப்பு.
0: சூப்பர் சார், தேங்க்யூ.
1: அதாவது மக்கள் சக்தி வந்து நம்ம அதாவது சரியா பயன்படுத்துறோமான்னு பார்த்தா இல்ல. அது வந்து நிறைய பேரோட உழைப்பு வந்து வீணாதான் இருக்கு. அதாவது இந்த வயக்காட்டுல தண்ணி பச்சும் போது தண்ணி பகாம வேஸ்டா போகிற மாதிரி சரியா பயன்படுத்திச்சா அது நம்ம மனித உழைப்புகளையும் மனிதனோட இதையும் பயன்படுத்திச்சா நம்ம நாடு எங்கேயோ போயிருக்கும். அந்த இளைஞர் சக்தியை நம்ம வந்து சரியா வந்து நம்ம பயன்படுத்தல.
0: இளைஞர்களுக்கு
1: அவங்க அவங்க தகுதி தக்கன வேலையை நாமளே உருவாக்குறது. நம்ம ஊர்லயே தொழிற்சாலைகள், நம்ம ஊர்லயே சுய வேலை வாய்ப்புகள் பெருக அந்த மக்கள் சக்திக்கான மகத்துவம்
0: தெரியும். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுல சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க வளத்துல
0: இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கிறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளே வந்து முன் வந்து பண்ண ஆரம்பிச்சோம்
1: அப்படின்னா மக்கள் சக்தியோட மகத்துவம் நமக்கு கீழே தெரியும்.
0: சூப்பர். ஆமா,
1: நன்றி.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.

0: இப்போ நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர்லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மா கலையரசு பாளையம்.
0: சொல்லுங்க சார்.
1: உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே. எங்க பாட்டி சின்ன வயசுல சொல்லுவாங்க, மலைய நம்ம மனசு வச்சா மடு வாய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி சின்ன வயசுல. அந்த அந்த ஒரு தன்னம்பிக்கை அவங்க அந்த காலத்துல அப்பயே கொடுப்பாங்க. மனித சக்திங்கிறது ஒரு மாபெரும் சக்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாறைகள் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு அளவுக்கு பெரிய பாறைகள் நீட்டா இருக்கும். எப்படி நம்ம நாலு பேர் சேர்ந்து தள்ளுறது? இது முடியாத வேலையா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ற நேரங்கள்ல, முடியும்பா வாப்பா கடப்பாறைய குடிச்சு நம்ம தெம்ப குடுத்து தள்ள தானே நவந்துருமா அந்த இடத்த விட்டு. கூட வேணா நம்ம கூடைக்கிறேன் கூட ஒரு நாலு பேரை சேர்த்துக்குவோம், நவுத்துவோம், முடியும், நம்மளால முடியும், செய்யலாம் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல அந்த பாலங்கள்ல கூட இடம் விட்டு எனக்கு நவந்துடுது. சரிதானே? அதே போல ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும், ஒரு தகுதி இருக்கும். இப்ப இருக்கிற திறமைசாலிகள் ரொம்ப அதிகமா இருக்காங்க, அவங்க நிறைய தகுதிகளை உருவாக்கிக்கிறாங்க, நிறைய சாதனையாளர்களா இருக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிப்புகளை அன்னையில இருந்து இன்னும் நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும், இப்ப இருக்கிற மாணவி மாணவர்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. நாங்க ஒவ்வொரு வாரமும் இத ஒரு புதுச்சேரியில இருந்து வரக்கூடிய ஒரு நாலு இலவச இணைப்புல நாங்க படிச்சு ரொம்ப ஆச்சரியப்படுறோம். அப்படி படிக்கிற போது இந்த சக்தி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு பாரு. என்னால கூட முடியுமா அப்படிங்கிற ஒரு செயல் எனக்குள்ள லேசா தெரியும். இது என்ன, இது ஒரு முடியாத விஷயமா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற நேரங்கள்ல அங்க என்னுடைய சக்தி வெளிப்படும், என்னுடைய திறமை வெளிப்படும், என்னுடைய தகுதி எல்லாத்தையும் நான் ஒண்ணு கூட்டி கொண்டு வர நேரங்கள்ல கண்டிப்பா முடியுங்கிற எண்ணம் எனக்கு தானா வந்து சேர்ந்துடும். படிக்கிற போது ரொம்ப பிற்படுத்தப்பட்ட, ரொம்ப பொருளாதாரத்துல பின்தங்கியிருந்த என்னுடைய சக்தி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் களை நடவீட்டு நடவு வேலைக்கு போயிட்டு எங்க அம்மா கொடுக்கற வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். அப்ப அந்த சக்தி என்கிட்ட வெளிப்பட்டது. இன்னைக்கு ஒரு தகுதியால ஒரு திறமையாளன்னு ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய திறமை என்ன

0: கொண்டு வந்து கொடுத்திருக்கு. இப்படி மனித சக்தின்னு சொன்னா ஒரு சிலர் வந்து ஓவியர்களா மாறுறாங்க, ஒரு சிலர் சிற்பிகளா மாறுறாங்க, ஒரு சிலர் மிகப்பெரிய நாவல் ஆசிரியர்களா மாறுறாங்க. இப்படி ஒவ்வொருத்துக்கிட்டே ஒரு திறமை, ஒவ்வொருத்தையும் ஒரு தகுதி. ஒரு ஒரு இல்லத்தரசியை பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்தீங்கன்னா மிக சாதாரணமான அலை தெரிவாங்க பார்வைக்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தனி திறமைகள் நிறையா இருக்கும். அந்த திறமைகள் அவங்க வெளிச்சத்து கொண்டு வர நேரங்களில் என்னம்மா நீங்க உங்களை பார்த்த பார்வைக்கு இப்படி தெரியலையே, நீங்க எந்த அளவுக்கு ஒரு திறமைசாலியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டு சொல்ற இடத்துலையும் சில கிராமங்கள்ல சில இடங்கள்ல இப்படி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சக்திகளை எப்படி கொண்டு வர முடியும், அதுக்கான வழித்தடம் எங்க இருக்கு அப்படின்னு அதை மட்டும் நான் சொல்லி
1: முடிச்சிடுறேன்.
0: சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குடும்பங்கள் விட்டு ஒழிச்சுட்டு, அலட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு ஒழிச்சுட்டு, நெவர் ஐ வில் டூ எப்பயுமே என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் திறமையையும் நம்ம அதிகமா வளர்த்துக்கிற நேரங்கள்ல துணிச்சலையும் நம்ம கூட சேர்த்துக்கணும். இப்படி இந்த மூணையுமே ஒரு வழி பாதையில கொண்டுகிட்டு போயிடுச்சுன்னா இந்த மனித சக்திங்கிறது எங்கேயோ போயிட்டு இருக்கும். மிக மிக சாதாரண விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல மிகப்பெரிய விஷயமா பண்ணி கொடுக்குறாங்க. விண்வெளிக்கு போயிருக்கிற நாம ஆள் இல்லாத விண்கலத்துக்கு நாம ராக்கெட் அனுப்பியிருக்கிறோம். இன்னமும் இன்னமும் நிறைய சாதனை பயணங்கள் தொட்டுவிடும் தூரம் தான்ங்கிற மாதிரி எவ்வளவு இருக்கு. பெண்களை பாத்தீங்கன்னா மாணவிகள்லாம் படிப்புல அப்பாறு திறமைசாலிகளா இருக்காங்க, நிறைய மதிப்பெண்களை வாங்குறாங்க. அவங்க சமத்துல பால்கனம் படிச்சு ஆண்களை விட இணையா இல்லை மிகையா கிட்டத்தட்ட ஒரு 50-70% தாண்டி பயணிக்கிறாங்க. அந்த மனித சக்தி அங்க வெளிப்படுது. அந்த மனித சக்தி வெளிப்படுறதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு வர முடியுது. உன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடமா
1: சொல்லுங்க சார்.
0: என்னுடைய மகளை நான் முதல் இடத்துல கொடுக்குற நேரங்கள்ல சில காரணங்களால அந்த வாழ்க்கை சரியா அமையா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு இரண்டாவது ஒரு திருமணத்தை பண்ணி கொடுக்குற நேரங்கள்ல நான் சொல்லியிருந்தேன், நீ தகுதியை உருவாக்கிக்கோ, திறமையை உருவாக்கிக்கோ,

0: உன்னே சொல்லி முடிச்சிடமா.
1: சொல்லுங்க சார்.
0: என்னுடைய மகள நான் முதல் இடத்துல கொடுக்கிற நேரங்கள்ல சில காரணங்களால அந்த வாழ்க்கை சரியா அமையா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு இரண்டாவது ஒரு திருமணத்தை பண்ணி கொடுக்கற நேரங்கள்ல நான் சொல்லி இருந்தேன், நீ தகுதியை உருவாக்கிக்கோ, திறமையை உருவாக்கிக்கோ, வாய்ப்பு கிடைக்கிற போது சேர்த்து வச்சுக்கோ, அது எதிர்காலத்துல உனக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா அது அமையும், உன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல சேமிப்பை கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீ வந்து இந்த இந்த குறிப்பிட்ட வாழ காலத்துக்குள்ள நீ செய்து கொடுத்தீனா கண்டால உன்னாலேயும் முடியும்னு அந்த தன்னம்பிக்கைங்கிற ஒரு விதி அவங்களுக்கு விதிச்சேன். அவங்க எங்க ஊர்ல ஒரு வீடு வாங்கினாங்க, பெரிய ஊர்ல ஒரு மனம் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப ரெண்டு அந்த பில்டர் அந்த நிறவர் வண்டி புல்டோசர் சொல்லுவாங்க அந்த வண்டியை வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் இன்னொரு வண்டியை வாங்கியிருக்கிறாங்க, ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு குவாலிட்டி குடிச்ச உட்காந்துட்டு தான் உள்ள போகணும் எங்க பொண்ணை கட்டி கொடுக்க நேரங்கள். அப்புறம் இன்னும் ஏழு சதத்துல ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டி இருக்கிறாங்க, அது பத்தாம அதுக்கு அருகாமையில ஒரு அஞ்சு காணி நாலு காணி நிலம் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களால முடிஞ்சது? அந்த சக்தி அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க, அந்த திறமை அவங்க உருவாக்கி இருக்காங்க. இது போல வெளிச்சத்துக்கு வராது எவ்வளோ பெண்கள் இருக்காங்க. இது மாதிரி தலைப்புகள் தான் அவங்களை வெளிச்சத்தை கொண்டு வரும். முடியுங்கிற எண்ணத்தோடு நம்ம பயணிக்கிற நேரங்கள்ல முட்டாது முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி எழுதப்பட்ட ஒரு வார்த்தைன்னு யாரோங்கிற ஒரு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஒரு வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. இப்படித்தான் என்னுடைய சக்தி கூட வெளிப்பட்டது. ஒரு தையலுக்கான இருக்கிற போது இவனால என்ன பண்ண முடியும்? சும்மா விழுப்புரம் போய் என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போறான்? உள்ளூர்ல கடை வச்சு மட்டும் என்ன பண்ண போறான்? உள்ளூர்ல யானை பிடிக்காதான் வெளியூர்ல போய் இப்படிதான் ஏழுமே பேசின ஆளுங்களுக்கு என்னுடைய சக்தியை நான் வெளிப்படுத்துவேன், என்னுடைய திறமையை உருவாக்குவேன், நான் நல்ல இடத்துக்கு வருவேங்கிற அந்த திறமையோடு உருவாக்கி இன்னைக்கு எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு தையல் கலைஞர் வாழ்வியல் பண்ணத்தை கொண்டு போறேன்னா
1: மத்தவங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம் சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
0: அதெல்லாம் பண்ண சொல்ல வந்த நன்றி.
1: நன்றிங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். நேர் நேரத்தோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே சக்தி அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது மக்கள் நாம ஒன்று கூடனா எந்த விஷயத்தையும் மாற்ற முடியும் அப்படின்றத நோக்கத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த தலைப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை. நாம் நினச்சா மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு தான் மக்களே சக்தின்ற ஒரு தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றினா நம்மளுடைய நாடும் நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் பேசணும். பேச வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250. வெளியூர் நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள்.

0: இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு ரேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: இளமங்கலம்.
0: சொல்லுங்க முருகன் சார்.
1: மக்கள் சக்தி, மாபெரும் சக்தி.
0: மாபெரும் சக்தி.
1: ஆமா மேடம், ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள் மேடம், 10 ஓடு 11 ஆக ஓடு. ஒரு நாலு இதழ் அதே போல வந்திருக்கு. மக்கள் குரல்ன்ட்டு ஒரு நாலு இதழ் வந்திருக்கு. ஊர்ல வந்து ஒரு ஒரு கோவில் திருவிழா என்றால் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அவங்க அவர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பிரிவு இவ்வளவு போடலாம், அவ்வளவு போடலாம், இவ்வளவு காசு போட்டாதான் இந்த திருவிழா நடத்த முடியும் அப்படின்னு எல்லாம் மக்கள் சேர்ந்து அந்த தேதி வைப்பார்கள், திருவிழா நடத்துவார்கள் மக்கள் அனைவரும். அவ்வளவு வந்து ஒரு நம்ம நாட்டிலே கூட ஒரு தேர்தல் வந்திருந்தாலும் மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு வரவேற்பு தான் முதலாளாக இருப்பாங்க.

0: மக்கள் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது மேடம். எல்லாத்துக்குமே மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி.
1: என்ன மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கணும்னா என்னத்த மாத்தலாம்? அது எப்படி ஒரு சக்தி, நம்ம சக்தியால தான் அது முடியும்னு சொல்றாங்கன்னா எதெல்லாம் நம்ம மாத்தலாம்?
0: நம்ம எது நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் தீங்கா செய்ய இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் மேடம்.
1: நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மாத்தினா நிச்சயமா மாறிடும் இல்லைங்களா?
0: ஆமாங்க மேடம். நீங்க கூட உங்க காதாட்சியோட நாளையில கூட பாத்துருக்கலாம், தண்ணீர் பிரச்சனை வருதுன்னு, மத்தபடி வேற ஏதோ பிரச்சனை வருதுன்னு எல்லாம் மக்கள் சேர்ந்து சாலமறியல் பண்றாங்க. மக்கள் அனைவரும் சேர்ந்து, அந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பிரச்சனை என்ன, அதுக்கு உண்டானவங்க வந்து அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறாங்க. அதான் எதாவது நம்ம கண்ணுக்கு தவறாக பயன் தெரிகிறதோ அந்த தவற திருத்தணும் மேடம். அதான் மக்கள் சக்தி மகத்தான சக்தி என்றது என்னுடைய கருத்து. மற்ற நேரங்களுக்கு நான் வழிபடணும் மேடம்.
1: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம், உங்களுக்கும் நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:27 நீங்கள் ரசிக்கிட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். அதாவது இன்றைக்கி நம்ம மக்களே சக்தி அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட அடுத்ததாக பேசுகிறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுகிறீங்க?
1: ரெண்டுக்கப்பம் மாறு முதுகிருஷ்ணன்.
0: முதுகிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
1: இன்னைக்கு முதல் மக்கள் தொகை தின வாழ்த்துகள்.
0: நன்றிங்க சார்.
1: எல்லா மக்கள் நல்லா சுசுமா இருக்கணும்.
0: அதாவது
1: மக்கள் சக்தி மகதான சக்தி தான் சார். அதாவது அது ஆக்கப்பூர்வ வழிக்கு பயன்படுத்தணும் சார். அதுக்கு ஐயன் திருவள்ளுவர் சொல்லிருக்காரு, பெருமோற்றுள் யாமறியாது இல்லை அறிவித்த மக்கள் பேரு அல்ல பெற. அது வந்து என்ன, சின்ன குழந்தைகள நம்ம சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்க ஒரு சின்ன ஒரு கதை முடிச்சு சார். அதாவது கிருஷ்ண பகவான் தான் கதை சொல்றாரு அர்ஜுனனுடைய மனைவி கிட்ட சொல்லும் போது, அதாவது இவங்க போற சண்டை செய்யும் போது விஜயசாந்த உள்ள போற சொல்றாரு, வெளியே வந்து சொல்லல, வெளியே வந்து சொல்லாது கேட்டீங்கன்னா அந்த அபிமன்யு போர்ல உள்ள போய் போய் மாட்டிக்கிட்டு
0: இறந்துடுறாரு.
1: அதனால தான் கருவில் இருக்கும்போது நல்லதே பேசணும் சார். நல்லது பேசுனா குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா உழவும் சார்.
0: கரெக்ட். அப்புறம்
1: அது வந்து நம்ம தவறான வார்த்தையில் பேசுறது கஞ்சிவா இருக்காங்க எதா காரணமா அந்த அப்பொழுது நல்ல கருத்துக்கள் நல்ல சிந்தனை நல்ல சொல் அடிக்கடி பேசணும். அந்த குழந்தைங்க கதை கேட்டா அந்த கண்டிப்பா வந்து நல்ல வரும் சார்.
0: சமுதாயமும் நல்ல சமுதாயமா உருவாகும் இல்லைங்களா?
1: ஆமா, இது கண்டிப்பா தேவை. இதை கருத்து சார்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றிங்க சார்.
1: வாய்ப்பு
0: சார்.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா. திருச்சி மாவட்டம் லாலுடைய வெங்கடேசன், மக்கள் சக்தி. அருமையான தலைப்பு. மக்கள் சக்தி தான் எதுவுமே புதுமையாக படைக்க முடியும். பரிணாம வளர்ச்சியில மற்ற படைப்புகள்லாம் அதோட நிலைப்பாட்டுல அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நின்றோம். மற்ற விலங்குகளா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, அது படைத்த காலத்திலேருந்து அது பறவைகள் தான், படைத்த காலத்திலேருந்து விலங்குகள் தான். சில விலங்குகளுக்கு மட்டும் அந்த அன்பின் பரிமாற்றம் ஒரு சில குறிப்பிட்ட விழுக்காடு இருக்கு. ஆனால் மனிதன் மனிதனாக படைக்கப்பட்ட நாள்ல இருந்த நாள்ல இருந்து இருந்ததுலேருந்து இப்ப இருக்கிற மனிதன்கிறது வேற, அது பரிணாம வளர்ச்சி. இதே விலங்குகள் போலதான் மனிதன் ஆரம்ப காலத்துல மொழி இல்லாமையும் பேச்சு வார்த்தைகள் இல்லாமையும் இருந்த காலங்களும் படைப்புல உண்டு பாக்குறோம் நம்ம. அது பரிணாம வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் ஆறாம் அறிவுங்கிறது அந்த பேச்சு திறன் கிடைச்சு அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் பகுத்து பார்க்கக்கூடிய அந்த அறிவு மேன்மைப்பட்டு அப்புறம் ஒரு மலை மனிதனாலதான் படைக்கும் சக்திய வந்து இறைவனுக்கு ஒப்பா, அதாவது விஞ்ஞானம் படைக்கும் சக்தியை வந்து மனிதன்
0: உருவாக்கிக்கிறான்.
1: மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து உடல் அந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாட்டுல மற அடுத்தடுத்த ஜனனங்கள் படைக்கிறது ஒரு அது இயற்கை அமைப்பு. ஆனா படைப்புக்கு மனிதனுக்கு தேவையான மனிதர்களோட வாழ்க்கையும் மனித சக்தியையும் மனித சக்தியினால பிரபஞ்சத்துக்கு உண்டான விஞ்ஞான நிகழ்வு மாற்றத்துக்கு உண்டான அதிக சிந்தனையும் அறிவும் மனிதனுக்கு தான் இருக்கு. அப்ப மனித சக்தி தான் தேவை. இப்ப மனித சக்தியில வச்சு உருவாக்கப்பட்ட

0: அந்த சிற்பங்களும் வரலாற்று நிகழ்வுகளும் இன்னும் நிலைச்சு நிக்குது. வைக்கத்தக்க செய்திகள்லாம் நம்ம இன்னைக்கு நிறைய காணொலி காட்சிகள்ல பாக்குறோம். அது மனித சக்தியினாலதான் அந்த காணொலி காட்சி நமக்கு கிடைச்சிருக்கு. எங்கேயோ எத்தனையோ ஆண்டு எவ்வளவோ அந்த வரலாற்றுக்கு முக்கிய ஆண்டுகள்ல மனிதன் சக்தியில வச்சு படைச்சதுதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு யதார்த்தமா எழுத எளித புரியக்கூடிய செய்தியை சொன்னாலும் கூட தஞ்சை பெரிய கோயிலை பத்தி சொல்லலாம். அது முற்றிலும் விஞ்ஞான நிலை இல்லாதப்போ மனித சக்தி ஒன்றை வச்சுமே ஒன்றையும் அந்த விலங்குகளோட நிலைப்பாடுல வச்சுதான் அந்த மனிதன் அந்த அத்தனை பெரிய கால சிற்பத்தை உருவாக்கி இருக்கான். இப்ப இது எல்லாமே மனித சக்திக்கு உண்டு. அதே மாதிரி மனித சக்தியோட நிலையில தான் இந்த விஞ்ஞானத்தையும் நெறிப்படுத்தக்கூடிய சக்தி அந்த மனிதனுக்கு தான் இருக்கு. அப்ப மனிதனோட சக்தி தான் ஒரு நாட்டோட மேன்மைக்கு உருவாகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுக்காக மனிதன் வந்து தன்னை வந்து ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும், ஊக்கப்படுத்திக் கொள்ளணும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல.
1: நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் எல்லாத்தையும்.
0: ஆமா, இதை நீங்க வேற என்ன செய்யலாம்னு கேட்டீங்க எனக்கு முன்னாடி ஒரு நேரத்தை. மனிதன் வந்து மனிதனோட ஆற்றலை வந்து இப்ப வந்து மனித சக்தி பெருகிருக்கு. மனிதனோட சக்திங்கிறது கூட்டமைப்புல, அதாவது ஒரு விழுக்காடுங்கிறது நூறு விழுக்காட சக்தி பெருகிருக்கு. ஆனா அந்த நூறு விழுக்காடுக்கு மனிதன் உடம்புலையும் உள்ளத்திலையும் சத்து சத்துவும் சக்தி இருக்கான்னு பார்த்தா இல்லாம இருக்கு. அப்ப அந்த சத்தும் சக்தியும் வேணும் மனிதனுக்கு. தனி ஒரு மனிதர் ஊக்கம் வேணும். 90வது அதிகாரமா கூட வந்து வைக்கிறார், ஒரு ஊக்க உடனே வைக்கிறார்னு நினைக்கிறேன் வள்ளுவர். 60வது அதிகாரம் 90வது அதிகாரம் ரெண்டு அதிகாரம் கொண்டு கொடுக்குறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்போ மனிதன் வந்து தன் வாழ்நாள்ல வந்து பிறப்புல இருந்து, அதுக்கு வள்ளுவன் ஒரு குரல் போறா பாருங்க, குழந்தைய பெற்றோர்கள் உருவாக்கும் போதே எப்படி உருவாக்கணும்னு சொல்றாருன்னா, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேரல்ல பீரன்னு ஒரு குரல் போடுறாரு. அப்போ அந்த குழந்தைய உருவாக்கும் போதே, ஒரு நிலத்துல விதைய விதைக்கும் போதே அந்த விதை நல்ல விதையா பார்த்து வாங்கி விதைக்கிறோம்ல, இன்னைக்கு நல்ல வியாபாரத்துக்கு உணவு சாப்பிடறதுக்கு. அதே மாதிரி குழந்தைய பெருத்து ஈர்ந்தெடுக்கிறதுக்கு உருவாக்க அந்த நிலையிலே தவம் செஞ்சு குழந்தைய பெற்றுடுங்கிறாரு. அப்படி அறிவு சார்ந்த குழந்தைகள் தான் இந்த சக்தி பெருகும் அவங்களுக்கு. அப்போ அந்த சக்தி பெருந்ததுக்கப்புறம் அறிவின் வளர்ச்சி அவங்களுக்கு மேன்மைப்பட என்ன பண்ணும், ஒழுக்கத்துக்கு வந்துடணும். அப்ப அந்த ஒழுக்கம் தனி மனிதனுக்கு 8 வயசுக்கு உருவாகும். தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறதுக்கு 14 வயதுல ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம்ங்கிற நிலை வரும், பருவ மாற்றம் வரும். அதுக்குதான் ஒழுக்கம் உடம்புங்கிற அதிகாரத்தை 14வது அதிகாரமா படைக்கப்பட்டிருக்கு. அப்போ 14வது அதிகாரத்துல ஒழுக்கம் உடைமை எடுத்துக்கிட்டு அந்த ஒழுக்கம் உடைமைக்குள்ள அந்த அறத்தின்படி தனி மனிதன் நடந்தானா அவனுக்கு சக்தி பெருகும். அப்படி ஆற்றலும் சக்தி பெருகிறதுக்கு விளையாட்டுத் துறையிலும் ஒரு தனி மனிதன் முக்கியத்துவம் கொடுத்துட்டா, யோகா விளையாட்டு இந்த மாதிரி ஒரு நேர்மறை சிந்தனை, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய சூழலோட அமைப்பு, நல்ல தந்தைகள் பெற்றோர்கள் சமுதாயம், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு அமைஞ்சிச்சுன்னா அவனுக்கு இயற்கையாவே சக்தி பெருகும்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அந்த சக்தியை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு களைய வேண்டிய பொருள்கள்ல தலையாக இருக்கிறது மது ஒன்று. அதை நம்ம நாட்டில இருந்து இல்லாம பண்ணிட்டா சக்தி பெருகும். மற்ற தீய வச பழக்கெல்லாம் இந்த நாட்டுல இல்லாத அளவுக்கு செய்யறதுக்கு முயற்சி எடுத்தோம்னா அங்க மனிதனுக்கு சக்தி பெருகும். அதனால மனிதனோட எண்ணிக்கையில சக்தி பெருகிருக்கே தவிர, அந்த எண்ணிக்கையில உள்ள இருக்கிற அந்த விழுக்காடு மனிதனுக்குள்ள அந்த ஊக்கமும் ஆக்கமும், ஏன்னா இன்னைக்கு 40 வயசுல 25 வயசு குழந்தைங்களாம் 22 படி மாறிபடி ஏறி இறங்கினா அவங்களால முடியல, மூச்சு வாங்குது. அப்ப அந்த இதுல மனிதனோட சக்தி மனித பிறப்பு சக்தி பெருகிருக்கு, அவனோட சக்தி குறைஞ்சிருக்கு. அறிவு மட்டுமே வச்சுக்கிட்டு செயல்படுத்த முடியாது. ஏன்னா அறிவு மட்டும் நீ செயல்படுத்து கணினி பெட்டிகள் உட்கார்ந்து விரல தட்டிட்டு இருக்கோம், அது வந்து ஆற்றல் கிடையாது. மம்முட்டி டீக்கு ஒரு பிள்ளைய வெட்டுறானா ஒட்ட முடியாது. அந்த கணினியில வேலை செய்யறவங்களே 3வது மாடிக்கு போனா லிப்ட்ல என்ன முடியாது. இப்ப இதெல்லாம் மனிதனோட அந்த அந்த தனிப்பட்ட சக்தி இல்லாம இருக்கு. அதுக்கு சமுதாயத்துல காரணம் எளிமையா சொல்ல அப்படின்னா கூட நீங்க நம்ம வந்து வடிகட்டி கடையில வாங்கி குடிக்கிற பாருங்க தண்ணி, அந்த தண்ணியே நம்ம சக்தியை இழக்க வச்சிருக்கு. அதனால நீங்க ஏதோ யதார்த்தமான தலைப்புன்னு இதை எடுத்துட்டு போக முடியல என்னால. மனித சக்திங்கும் போது மனிதனுக்கு இருக்கிற அந்த ஆக்கப்பூர்வமான சக்தி அறிவிலையும் உடம்புலையும் இருக்கான்னு பார்த்தா அதுல கொஞ்சம் விழுக்காடு கம்மி இருக்கு. அதை தான் நம்ம வென்றெடுத்து வர்றதுக்கு சமுதாயத்துல நேர்மறை சிந்தனை, ஒழுக்கமேன்மை, மது இல்லாத ஒரு சூழல், நல்ல ஒரு ஆற்றலான சிந்தனையோட ஒரு மனிதனை உருவாக்கணும்னு நினைச்சுட்டா அந்த சக்தி பெருகும், மனிதனோட சக்தியும் பெருங்கிற சக்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்புக்கு
1: நன்றிங்க சார். நேரில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர்நேரம். நேர்நேரம் நிகழ்ச்சியில் இன்னையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே சக்தி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதாவது மக்களே சக்தி அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதாவது தனி மனித ஒழுக்கம், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் எல்லாமே இருக்குது. சரி, அப்போ நம்ம நிறைய விஷயங்களை மாற்றணும்னு நினச்சா நம்மளோட சக்தி வந்து நிச்சயம்

மாவே தேவைப்படுது. அதில் முக்கியமானதை இந்த விஷயங்களை நம்ம மாற்றலாம், நம்மளை நம்மளுடைய சமுதாயமும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்ததுங்கன்னா உடனே நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:43 நிமிடத்தில் நீங்க ரசி கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர் நேரம். இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: அன்பு சகோதரிக்கும் நேயர்களுக்கும் மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம் சார். யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கொலஞ்சநாதன்.
0: சொல்லுங்க சார்.
1: என்ன பொறுத்த கேட்டா வளவளன்னு பேசுறாங்க, புரியாது. கிராண்டே பாயிண்ட் தான். மக்களின் சக்தி அதிக சக்தியாக பெறுகிறது, எதிலுமே திறனா இருக்கிறாங்க. இப்ப பிறக்கிற குழந்தை கூட பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு சக்தி விதமா இருக்கிறது. இப்ப ஒரு ஒரு செயலை தொடங்கினாலும் சரிதான், இதை நம்ம தான் முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப அதிகமான திறனோடும் சக்தியோடு மக்கள் இக்காலத்துல இருக்கிறாங்க. மேலும் இது மட்டுமல்ல, பொதுநலம் சொல்லக்கூடிய இடத்திலும் மக்கள் சக்தியாக இருந்து நம் நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்திலும் சக்தியாக இருந்து வளம் பெற வேண்டும் என்பது குழந்தைகளான கருத்து. வாய்ப்பு. நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க சார்.

0: நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதி.
0: சொல்லுங்க சார்.
1: மனித சக்தின்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது வந்து மனிதன் வந்து தன்னுடைய செயலை மாத்திக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் தான். அதான் வந்து இந்த முக்கியமா இந்த இதுக்கு போறாங்க பாருங்க, சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம். அங்க போறப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த சுற்றுப்புறத்தை வந்து தண்ணி பாய்ச்சி, இந்த பாலித்தீன் பை, இதெல்லாம் அந்த இடத்த எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணுமோ அது அப்படி இல்லாம அசுத்தப்படுத்திட்டு வந்துடுறாங்க. இதனால வந்து அந்த இடமும் மாசுபடுது, அதுவும் இல்லாம இந்த மண் வளமும் பாதிக்கும் நிச்சயமா.
0: நிச்சயமா.
1: அதனால இந்த சுற்றுலா தலங்களுக்கு போறப்ப, மற்ற பொது இடங்களுக்கு நம்ம போறப்ப நிச்சயமா இந்த தூய்மையே நம்ம வந்து கடைபிடிக்கணுமா.
0: தூய்மையை கண்டிப்பா கடைபிடிக்கணும்.
1: மக்கள் சக்தியில மெயினா வந்து அவங்க மாத்திக்கிறது வந்து இதுதான். அதாவது இனி வரக்கூடிய ஜெனரேஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும். அதாவது

0: நம்மளாச்சு மரக்கன்றுகளை நட முடியாது கூட இருக்கிற இடங்களை சுத்தமா வச்சுக்கலாம்.
1: சூப்பர்.
0: ஆமா, இருக்கிற மரங்களை வெட்டாம பாதுகாக்கலாம். ஏன்னா மனித சக்தி வந்து ஒரு மகத்தானது. ஆமா, மனித அதாவது மனித உழைப்பு தான் பாத்தீங்கன்னா அந்த அதாவது நாட்டின் பெருமைக்கே ஒரு இலக்கணமா திகழக்கூடியது. அப்படிப்பட்ட மனித சக்தியை வந்து நம்ம முறையான வகையில பயன்படுத்தணும்னா நிச்சயமா பாருங்க நல்லா இருக்குமா.
1: நிச்சயமா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார் உங்களுடைய கருத்துக்களை. நன்றிங்க சார்.

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: அங்குள்ள புதிய அறிவிப்பாளர் மலர்வி அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் விழுப்புரத்திலிருந்து தயிர் சத்திரமா.
0: சரி சார், சொல்லுங்க சார்.
1: புதிய அறிவிப்பாளர் தானுமா?
0: இல்ல இல்ல சார், உங்ககிட்ட நிறைய தடவை பேசிருக்கேன் சார் நானு.
1: உலக வரலாற்றை எடுத்து பாருங்கம்மா, மக்கள் சக்தி தான் எந்த இடத்துல ஆதிகாலத்திலிருந்து எடுத்துங்க, மக்கள் சக்தி தான் வந்து மகசன் சக்தி. ஒரு விஷயத்த பதிவு பண்றோம், மக்கள் சக்தி இல்லைன்னா எது செய்ய முடியும்? ஒரு தொழிற்சாலை உருவாக்குவது என்றாலும் சரி, ஒன்று ஊற்றி அந்த திருவாரூர் தேர் இழுத்தாலும் சரி, அந்த மக்கள் சக்தி தான் மகசன் சக்தி. வாழ்க்கையில குடும்பத்துல கூட ஒன்று சேர்ந்தால்தான் அந்த குடும்பமே வந்து செழிப்பா இருக்கும். தனிப்பட்ட மனிதனின் சக்தி என்றா எது என்றா அவனுடைய உழைப்பு தான், தனிப்பட்ட உழைப்பு வயல்ல அப்படின்றது. ஆனா மக்கள் சக்தின்றது இருக்கு பாருங்க, அது மாபெரும் அபாரமான சக்தி. அந்த மக்களின் உள்ளத்தில் இருந்து வெடிக்கும் அந்த வெடிப்பு வந்து பயங்கரமாக எரிமலை மாதிரி இருக்குமா, வெடித்தால் வெடிக்கவேன்னா அது இதையான பசிபிக் கடல் மாதிரி. பசிபிக் கடல் என்றது மேலோட்டமா பாத்தீங்கன்னா அது அமைதியா தான் இருக்கும், ஆனால் ஒரு 20-30 அடி கீழே போட்டோம்னா அதனுடைய கடுமையான அலைகள் என்று தப்பவும் முடியாதுமா. பார்க்கறதுக்கு மென்மையா இருக்கும் பசுமை, அதான் அமைதிக்கு கடல் மாதிரி இருக்கும். அது போலதான் மனித சக்தி என்றது, மனித சக்தி என்று சொல்றது மக்கள் சக்தி தான். நீங்க கொண்டு தலைப்பு கொடுத்துருக்கீங்க, அந்த தலைப்பு எதுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா இன்னைக்கு மக்களுடைய அந்த இதுக்காக, அந்த வாரத்துக்காக கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட வாழ்க்கையை சில பேர் அமைச்சர்கள் தான் தவறா இருக்குமா, அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நம்முடைய நாடு நம்முடைய குடும்பம் அப்படின்னு போனோம்னா இன்னும் ஒற்றுமையா இருக்கலாம். மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா எதை வேணாலும் சாதிக்கலான்றதாமா இந்த தலைப்புக்கு உண்டான ஒரு அற்புதமான நிகழ்வுமா மலர். நன்றிவா.
0: ஓகே, ரொம்ப நன்றிங்க சார், அழகா சொன்னீங்க சார்.
1: நன்றிவா.
0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:50. நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க நேயர் நேரம். நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கின்ற டாபிக், அதாவது தலைப்பினர் பார்த்திங்கன்னா மக்களின் சக்தி. எல்லோரும் சூப்பராக அந்த கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க.

0: ஏ ஒரு நிமிஷம், இப்போ நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: இனிய நண்பர்கள் வணக்கங்கள், நலம் நலமறியாவல். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க சார்.
1: மக்கள் சக்தி மகா சக்தி பாருங்கோ. ஏன்னா வந்து ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அடித்து நாட்டை கட்டினான் பாட்டே இருக்கு பார்த்தீங்களா. அப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்காக மனிதன் வந்து, அதாவது என்ன சொல்றது, இன்கிரீஸ் ஆகி இன்கிரீஸ் ஆகி அப்படி உயர உயர பறந்து பறந்து தன்னுடைய மூளையை கசக்கி கசக்கி ஒவ்வொரு வித்தைகளா காட்டினான் பாருங்கோ. அதுல நாம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து இதுல வந்து ஆக்க சக்தி இருக்கு, அழிவு சக்தி இருக்கும் பாத்தீங்களா மக்கள் சக்தியிலே. அந்த ஆக்க சக்தியை மட்டும் மனிதன் பிரயோகம் செய்யணும், அந்த துஷ்பிரயோகம் செய்யற அந்த

0: எல்லாம் வந்து கலைந்து விட வேண்டும். ஏன்னா வந்து நிறைய பேர் நிறைய உபாதைகள்லாம் சிக்கின்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஆக்கமாட்டு என்ன நம்ம சொல்லி கொடுக்கலாம், என்ன நல்ல செய்தி சொல்லலாம், என்ன மருத்துவம் சொல்லலாம், அவங்களுக்கு எந்த வழியில வழி நடத்தலாம் அப்படிங்கிற ஆக்க சக்தியை மனிதன் வந்து கைத்தடியாக வைத்துக் கொள்ள வேண்டும். துஷ்பிரயோகம் சக்திகளை வந்து ஒழித்து விட வேண்டும். அதை வந்து எதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லிக்கிட்டு, அதே மாதிரி அந்த துஷ்பிரயோகம் செய்யற சக்திகளை எல்லாம் வந்து மனிதன் வந்து தவிர்த்து விட்டு வந்தால் ஆக்க சக்திகளையே தன்னோட ஆக்கம் அதர்வினா செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான உலகன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அதனால வந்து நம்ம ஆக்க சக்தியை மனிதன் கடைபிடிக்க வேண்டும். ஆக்க சக்திக்கு என்றுமே அழிவு கிடையாது. அந்த துஷ்பிரயோகம் சக்திகளாம் வந்து சுழந்து சுழந்து நம்மளை விட்டு விலகி ஓடும். ஆனா நாம வந்து அது விலகி ஓடுறத நம்ம கிட்டே வச்சிருக்க கூடாது. அதை உடனே நாம வந்து அழுத்தி விரட்டி விட வேண்டும். மக்கள் சக்தி மகாசக்தி, மனிதனால் ஆக முடியாது எதுவும் இல்லை. அதனால வந்து ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய சக்தி தான் உலகத்திலே சிறந்த சக்தி என்று எத்தனித்து செயல்பட்டால் மக்கள் சக்திக்கு என்றுமே மகாசக்திங்கிற அந்த பட்டம் வந்து அறவே ஒழியவே செய்யாது என்று நிலைத்து நிற்கும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஓகே சார், பேசிடலாம் சார், சொல்லுங்கள் சார்.
1: எல்லாமே மனித சக்தி தானம்மா.
0: ம்
1: இன்னைக்கு உலகம் இயங்குறதே மனித சக்தியில தானம்மா இயங்குறது.
0: ம்
1: ஆமா, அதாவதுமா இன்னைக்கு எப்படி கேட்டீங்கன்னா,
0: ம்
1: விஞ்ஞான வளர்ச்சி, இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சிகள் நிறைய இருக்கு.
0: ம்
1: அதனால இன்னைக்கு மிஷினரிகள் மூலமா எல்லாமே வேலை செய்யறாங்க.
0: ம்
1: அந்த காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத நேரத்துல வேலை செஞ்சாங்க பாருங்க.
0: ம்
1: இப்ப ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துல பழைய பாம்பன் பாலம்,
0: ம்
1: போன வாரம் ராமேஸ்வரம் போயிருந்தேன். ஹலோ ஹலோ
0: சார் சொல்லுங்க சார்.
1: போன வாரம் நான் ராமேஸ்வரம் போயிருந்தேம்மா. அந்த புது ரயில்வே பாலம் போட்டிருக்காங்க, அதுல ரயில் போகும்போது இந்த கார் லாரி போறக்கூடிய பாலம் வந்து லேச வைப்ரேஷன் இருக்குதுமா. இதே இது அந்த பழைய பாலத்துல போகும்போது பாத்தீங்கன்னா எந்த வைப்ரேஷனும் இருக்காது. அது எந்த விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நேரத்துல கேட்டா அப்ப அந்த மனித சக்தி தானம்மா. அந்த மனித மூளைக்கு எவ்வளவு வேலை கொடுத்து அது இந்நேரம் வரைக்கும் அது நிக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க பாருங்க. மனித சக்தியை மிஞ்சின சக்தி, மகத்தான சக்தி எதுவுமே கிடையாதுமா.
0: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்களும் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கோயில் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஓடக்கூடிய கார்களை எடுத்துக்கோங்க. மனித சக்தியில அந்த காலத்துல கார்பரேட்டர், டெல்கோ அந்த மாதிரி நிறைய பாட்டு வச்சு வண்டி ஓட்டினாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம, அதெல்லாம் இல்லாம வண்டி கூட வண்டி ஓட்ட கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த வண்டிகள் நிறைய வந்துருச்சு. மனித சக்தி மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாதுமா. மனிதர்கள் ஒன்று கூடினா என்ன வேணாலும் செய்யலாம்ன்றதுக்கு இன்னைக்கு உள்ள விஞ்ஞானமும் அன்றைக்குள்ள விஞ்ஞானமும் ஒரு எடுத்துக்காட்டுங்கிறது என்னுடைய கருத்துமா.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றிங்க சார்.
1: நன்றிமா.

0: இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எம் ராஜு, நுளம்பூர்.
0: சொல்லுங்க சார்.
1: நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து மக்கள் சக்தியால் தான் ஆட்சி அமைச்சு நடக்குது. அந்த நாள்ல வந்து நிலம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு உரிமை உண்டு. இப்ப சமீபத்தில் தான் எல்லாருக்கும் ஓட்டு வந்தது.

0: மக்கள் சக்தி மாபெரும் சக்தி, அதை யாராலையும் தடுக்க முடியாது, எடுக்கவும் முடியாது. நிறைய இருக்குது. உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன் உடையார் பாளையம் போய் உடும்பு பிடிக்கிற சரியா போய் நிகழ்ச்சி அது ஒரு ஒரு நேயருங்க பேசுறது கொஞ்சம் லாய் இல்லாத வளர்த்துறாங்க முதல்ல வர நேயர்.
1: உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: ஆ

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாரி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: தாண்டவமூர்த்தி குப்பம் சார், அபுசாரி சார் சொல்லுங்க சார்.
1: இந்த உலகே பசி ஆற்றக்கூடிய விவசாயத்துக்கு நம்ம முதுகெலும்பா நினைக்கணும் மேடம். உழவர்களை அவர்களை இன்றைக்கு பசி ஆற்றக்கூடிய அந்த உணவுக்காக நம்ம நன்றி கூறணும் மேடம். இதான் என்னுடைய கருத்து மேடம். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றிங்க சார்.
1: மிக்க நன்றிங்க மேடம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:58. அதாவது இன்னைக்கு நேரத்தில் என்ன நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே சக்தி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வந்து நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக உங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் தொகை பெருக்கத்தினால நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை வந்து அதாவது எதிர்கொண்டுட்ருக்கோம், எவ்வளோ சவால்களை எதிர்கொண்டுட்ருக்கோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு நிறைய புரட்சிகள் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் மூலமாகவுமே நம்ம நிரூபிச்சிருக்கோம். முன்னாடி காலங்கள்லையும் சரி, எப்போவும் சரி, எப்போவுமே சரி, நம்ம நிரூபிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அதை ஒரு நல்ல விஷயங்களில், ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நம்ம கொண்டு போகும்போது நம்மளோட சக்தி நம்மையும் மீறி எதிரொலிக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த விஷயமும் எடுத்துட்டாலும், சுற்றுப்புற சூழலாக இருந்தாலும் சரி, நம்ம பசுமை, அதாவது ஒருத்தவங்க அதை முன்னெடுத்து நடத்த ஆரம்பித்து, ஒருத்தவங்க ஒரு முன்னெடுத்து ஒரு மரக்கன்று நட ஆரம்பித்தாலும் அதையே எல்லாரும் ஃபாலோ பண்ணி அதை பண்ணுறதும் சரி, ஒரு மழைநீர் சேகரிப்பும் சரி, சுற்றுச்சூழலத்தை பாதுகாப்பதும் சரி, தனி மனித ஒழுக்கமும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நாம் சேர்ந்து முடிவெடுத்தா அதை முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே நாம் மாத்திரம் நினச்சா நிச்சயமாக நம்மளால் மாற்ற முடியும். அது ஒவ்வொருத்தவங்கிட்டையுமே அந்த முனைப்பு, ஒவ்வொருத்தங்கிட்டையுமே அதை ஆரம்பிச்சது அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இன்னுமே வந்து இந்த சமுதாயம் வந்து ரொம்ப நல்ல விஷயமாகவே மாறும். ரொம்ப அழகான தலைப்பு இந்த தலைப்பு. இந்த தலைப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நாம் ஒன்று சேர்ந்தால் பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. அங்கேருந்து இங்கேருந்து உதவிகளை எதிர்பார்த்து அப்படி தான் நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சா முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்றது தான். அதுவும் நாம் ஒன்றிணைந்து முயற்சி செஞ்சால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக மாற்ற முடியும். சமுதாயத்துக்கு நல்லபடியாக மாற்றத்துக்கு கொண்டு வரத்துக்கு எல்லா நேயர்களுக்கும், பங்கேற்ற எல்லா நேயர்களுக்கும் மிக மிக அந்நிலையத்தின் சார்பாக நன்றிகள். ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:00.

0: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில முதல் கடிதமா என்ன வந்திருக்கு, என்ன படிக்க போறீங்க, யார் எழுதியிருக்காங்க?
2: இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் கடிதமா மிக பெரிய, அதாவது மிக நீண்ட கடிதத்தை எழுதியிருக்காங்க. இரணியல் அப்படிங்கிற ஊர்லேருந்து டாக்டர் சி பழனியாண்டி பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காங்க. மிக நீண்ட கடிதம் இது.
1: எந்த நிகழ்ச்சியை பற்றி?
2: சென்ற மாதம் 26 அன்று 11:02 நமது நிலையம் ஒலிபரப்பிய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை பற்றி மிக நீண்ட கடிதத்தை எழுதியிருக்காங்க. மதிப்பிற்குரிய புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் அவர்களுக்கு, சென்ற மாதம் 26 அன்று 11:00

0: 2 ஒலிபரப்பான இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை கேட்டேன். திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டேன். நேர்முகத்தில் தேவையான கேள்விகளை கேட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். திருஞான சம்பந்தர் அவர்கள் 7 சோழ நாட்டின் சீர்காழி என்னும் ஊரில் பிறந்தார். சிவபாத இருதயர் என்ற தந்தைக்கும் பகவதி அம்மையார் தம்பதியினருக்கும் மகனாக பிறந்தார். சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களால் முதலில் வைத்து மதிக்கப்படும் 4 ஒருவராவர் இவர். இவருடைய வேறு பெயர்கள் சம்பந்தர் காழிவள்ளல், ஆளுடைய பிள்ளை என்பதாகும். இவரது பாடல்கள் திருமுறையின் முதல் 3 தொகுதிகளில் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. தத்துவம், சைவ சமயம், பக்தி நெறி சம்பந்தரை சேக்கிழாரின் பெரிய புராணத்தின் 1250 பாடல்களாலும் திருத்தொண்டர் தொகை திருவந்தாதி ஆகியவற்றின் வழியாக அறியப்படுகிறது. சிவபெருமானின் அருளால் எண்ணற்ற அற்புதங்களை இவர் நிகழ்த்தியுள்ளார்.
1: 3 பக்கத்துக்கு நீண்ட கடிதம் எழுதியிருக்காரு.
0: ஆமா,
1: தொடர்ந்து படிங்க.
0: ஞானப்பால் உண்டது சீர்காழியில் தந்தை நீராட சென்றபோது அழுது நின்ற சிறு வயது சம்பந்தருக்கு சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி ஞானப்பால் ஊட்டினார். இதன் விளைவாகவே அவர் தோடுடைய செவியன் எனத் தொடங்கும் தனது முதல் தேவார பதிகத்தை பாடினார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மா நிவனன்றே என்று பாடியுள்ளார். பாண்டிய மன்னனின் வெப்பு நோய் நீக்கியது. மதுரைக்கு சென்று சமணர்களால் பாண்டிய மன்னருக்கு ஏற்பட்டிருந்த கொடிய வெப்ப நோயை திருநீர் பதிகம் பாடி நீக்கினார். பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்கினார். மயிலாப்பூரில் பாம்பு தீண்டி இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் எலும்பினை குடத்துள் வைத்து பதிகம் பாடி அப்பெண்ணின் உயிரை மீட்டெடுத்தார். வேதாரண்ய கோவிலில் வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த கதவை திறந்து திருநாவுக்கரசர் பாடிய போது அந்த கதவை மீண்டும் சாத்துவதற்காக பதிகம் பாடினார். அப்பப்பா, இன்னும் போயிட்டே இருக்கு, மீதியை நீங்க படிச்சிருங்களேன்.
1: இன்னொரு பக்கத்துக்கும் எழுதியிருக்காரு.
0: ஆமா,
1: சம்பந்தர் பாடிய திருநிற்று பதிகம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்திலுள்ளது நீரு, செந்தவர் வாயுமை பங்கன், திரு ஆலவாயன் திருநீரே. சம்பந்தரின் மண்ணில் வாழ்ந்து 16 காலத்துள் 16,000 தேவார பதிகங்களை பாடினார். 384 பதிகங்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. தமிழும் சைவமும் தழைக்க காரணமானவர் இவர். இறுதியில் பாடிய திருநிற்று பதிகம் தேவாரம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. விஷத்தால் இறந்தவனை எழுப்பியது மற்றும் சமணர்களுடன் வாதிட்டு வென்றது போன்ற அற்புதங்களை சம்பந்தர் நடத்தினார் அப்படின்னு எழுதியிருக்கின்றார்.
0: யார் எழுதியிருக்காங்க? மீண்டும் அவங்களுடைய பேரை படிச்சிருங்களேன்.
1: முனைவர் சி பழனியாண்டி பிள்ளை, இரணியல். இவர் புதிய நேயரா இருப்பார்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், ஏன்னா இதுவரைக்கும் ஒரு பேர் வந்து நம்ம துலாக்கோல் பகுதியில் இடம்பெற்றது இல்லை இல்லையா? சரி,
1: புதிய நேரம் தான். நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம்.
0: அடுத்த கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் என்ற நேயர் எழுதியிருக்கின்றார்.
0: எந்த நிகழ்ச்சியை பற்றி?
1: சென்ற மாதம் 29 அன்று திசை மணக்கும் திங்கள் அன்று காலை 6:10 நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் மாங்கனி திருவிழா என்ற தலைப்பில் இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி இடம்பெற்றது. சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையப்பெற்ற இத்திருவிழா பற்றிய சிற்றுரை சிந்தனையினை பேராசிரியர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள் வழங்க கேட்டோம். பாராட்டுக்கள், பல பல நல்வாழ்த்துக்களுடன் நேயர் நெஞ்சம் அப்படின்னு எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதம் யாருடையது? நீங்க படிங்களேன்.
0: இம்மாதம் 2 அன்று காலை நமது நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சியை பற்றிய கடிதம் எழுதியிருக்காங்க. புதுச்சேரி வில்லியனூர் கோட்டை மேடிலிருந்து க குமாரவேல் என்கிற நேயர். இம்மாதம் 2 அன்று காலை 7:02 ஒலிபரப்பிய நிகழ்ச்சியை பற்றி எழுதியிருக்காங்க. தானம் பெற்ற சொத்து ரத்து செய்ய காரணம் வில்லங்கம் பார்ப்பது பவர் பத்திரம் தன்மை பற்றி

0: தகவல், உயில் ஆகியவை பற்றி கூற கேட்டேன். நல்ல பயனுள்ள தகவல் ஒலிபரப்பிய புதுவை வானொலி நிலையத்தாருக்கு எமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதிருக்காங்க.
1: இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சொத்துரிமை சட்டங்கள்.
0: ஓகே.
1: வழக்குரைஞர் எஸ் சண்முகம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் தான் அதனுடைய நிறைவு பகுதி. நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார் அவர்கள்.
0: நேயர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதினீங்கன்னா அது எந்த நிகழ்ச்சின்னு தலைப்போட நேரமோட எழுதினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் படிப்பதற்கு வசதியாக இருக்கும், நேயர்களுக்கும் தெரிவிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இது
1: அடுத்த கடிதம் யாரா இருக்கும் சொல்லுங்களேன். நிறைய கடிதம் எழுதுவார். வாரம்
0: தெள்ளாறு நான் பானு அவர்கள் தான்
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. தெள்ளாறு நான் பானு அவர்கள் தான் எழுதியிருக்கின்றார். இம்மாதம் 2 பகல் 12 நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி தயாரித்து வழங்கிய வளமான பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் உயர்கல்வி திட்டங்களில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊரக வளர்ச்சி மையத்தின் பங்கு என்ற தலைப்பிலான சித்திரம் இப்பவும் என் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. சென்ற 40 முன் உயர்கல்வி என்பது பலருக்கு எட்டாக்கணியாக இருந்தது. அடிப்படை கல்வியான தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வியிலும் அப்போது பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது. நமது பாரத திருநாட்டை வளமான நாடாகவும் பலமான நாடாகவும் உலக அரங்கில் முன்னிலைக்கு கொண்டு வர நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 12 ஆட்சியின் கீழ் தாம் வியத்தகு நிலையை அடைந்துள்ளோம். அந்த வகையில் இச்சித்திரத்தில் இடம்பெற்று பேசிய பேராசிரியர்கள் சி பிச்சைப்பிள்ளை, தே தேவநாதன் மற்றும் வடமூர் ரங்கநாயகி அவர்கள், மத்திய மாநில அரசும் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, பல்வேறு வேலைவாய்ப்பு நிலவரம், அதற்கு பெற வேண்டிய பயிற்சி, ஆங்கிலம் மற்றும் கணினியில் புலமை, புதியன கண்டுபிடிக்கும் ஆர்வத்தை ஊட்டுதல், வங்கி மூலம் கடன் பெற வசதி என்பதையெல்லாம் நன்கு விளக்கினார்கள். கிராமப்புறத்தில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இது குறித்து விளக்கம் தர ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரல் வண்ணம் அளித்த மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கு பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கின்றார். அடுத்த கடிதம் யார், எங்கிருந்து எழுதியிருக்காங்க, எந்த நிகழ்ச்சியை பற்றி படிங்களேன்.
0: புதுச்சேரி வில்லியனூர் கோட்டை மேடிலிருந்து க குமாரவேல் என்கிற நேயர், இம்மாதம் 2 அன்று இரவு 7:30 ஒலிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. உழவர் உலகம் நிகழ்ச்சியை ஒலிபரப்ப கேட்டேன். கரும்பு சாகுபடி அனுபவம் பற்றிய உரையாடலில் களை நிர்வாகம், அறுவடை முறை, பசுந்தாள் உரமாக்குதல் போன்றவை பற்றி கூறினார்கள். நிகழ்ச்சி அருமை. நிகழ்ச்சியை அமைத்து ஒலிபரப்பிய நமது புதுச்சேரி வானொலி நிலையத்திற்கு எனது பாராட்டுக்கள் என்று கடிதத்தை முடித்திருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கடிதம் யார் எழுதியிருக்காங்க?
1: அதே நேயர் க குமரவேல் தான் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 2 அன்று இரவு விடியலை நோக்கி நாடகம் ஒளிபரப்ப கேட்டேன். வேளாண் அழிவை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுதல், சிறந்த கிராம விருது பெறுதல் பற்றி அமைக்கப்பட்டிருந்தது. நல்ல கருத்துக்கள். சென்னை வானொலி படைத்து ஒலிபரப்பியமைக்கு எனது பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கின்றார். இந்த வாரம் கடிதத்தை படிச்சிட்டோம்.
0: விமர்சனங்கள் கூறி பாராட்டிய நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.
1: நேயர்கள் நிகழ்ச்சி குறித்து கடிதங்கள் எழுத வேண்டிய முகவரி சொல்லிடுங்களேன்.
0: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திராநகர், புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை அனுப்புங்க.
1: இப்போ ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக்லேருந்து வந்த கடிதம், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா?
0: ஆ, அது ஒன்று வந்திருக்குமே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்கிற முகநூல் வழியாக நிறைய நேயர்கள், அதுக்கு கீழே ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றியும் போஸ்டர் இருக்குது, அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நிறைய நேயர்கள் அந்தந்த நிகழ்ச்சியை பற்றி பாராட்டுதல்களை தெரிவிச்சிருக்காங்க, வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. நிலையத்தின் சார்பில் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அடுத்ததா வாட்ஸ்அப்ல கூட நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு, அதை கொஞ்சம் படிங்களேன்.
1: ஆமாம் மேடம், அதுக்கு முன்னால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வந்து கருத்துக்கள் தெரிவித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சி இப்படி ஒரு சில வேர்ட்ஸில் தான் அவங்க போடுறாங்க.
0: நிச்சயமா, ஏன்னா அவங்களுடைய விமர்சனங்கள் வேணும், அதாவது விமர்சனங்கள் தேவைங்கிறதுக்கு தான் அந்த

0: போஸ்டே நம்ம போடுறோம் இல்லையா,
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு அப்புறம் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
0: அடுத்ததான் வாட்ஸ்அப் மூலமும் கூட நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா வாட்ஸ்அப்ல வந்ததுன்னு சொன்னீங்க, நேயர்களுடைய கருத்துக்கள், அது என்ன நிகழ்ச்சிக்கு எப்போ வந்தது அதை பத்தி படிங்களேன்.
0: இம்மாதம் 7ஆம் தேதியன்று நண்பகல் 12 மணிக்கு நமது நிலையம் ஒலிபரப்பிய விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளாம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோயில் சித்திரம் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு வாட்ஸ்அப் மூலம் வந்த விமர்சனம். தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம் கேட்டோம், நாங்களே நேரில் போனது போல இருந்தது. கார் திறக்கும் சத்தம், பறவைகள் கூவும் சத்தம், வீட்டு கதவு திறக்கும் சத்தம் எல்லாமே இயற்கையாகவே அமைந்தது போல இருந்தது. ஒலி அமைத்தவருக்கு பாராட்டுகள். இதில் பங்கு கொண்டு பேசிய மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களுக்கும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கும் பாராட்டுகள். அருமையாக பேசினார்கள். அவர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இதை போல நல்ல நிகழ்ச்சிகளை ஒலிபரப்ப வேண்டுகிறோம். நேரம் போனதே தெரியவில்லை. நன்றிகள் பல. இப்படிக்கு பத்மாசனி சென்னையில் இருந்து எழுதியிருக்காங்க.
1: அந்த நேரம் நல்ல நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஒரு தன்னை மெய் மறந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருக்காங்க. அது வந்து அவங்க சொன்ன மாதிரி இப்போ விஷுவல் வந்து நம்ம வந்து ஆடியோ வீடியோவில் காட்டுவோம், ஆனால் ஆடியோவில் வந்து அந்த உயிரோவின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் நம்ம கேட்குறவங்க வந்து அந்த குயில் ஓசை சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி
0: அந்த இடத்துக்கே
1: கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ் மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் அது நல்லாயிருக்கும் நிகழ்ச்சி. அதை நல்லா கவனித்து எழுதியிருக்காங்க அந்த நேயர்.
0: அந்த நேருக்கு நம்ம பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். இதே போன்று வாட்ஸ்அப்ல கூட நிறைய பேர் ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. ஒரு சிலர் பேர் சென்னையில் இருந்து புவனேஸ்வரி என்கிற நேயர், விருகம் பக்கத்தில் இருந்து மீனா என்கிற நேயர், இவர்கள் இரண்டு பேரும் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது, அடுத்த பகுதியை எப்போது கேட்போம் ஆவலை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க.
1: இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதி வரும் செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு ஒளிபரப்பாகும் இல்லைங்களா.
0: நிச்சயமா
1: தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சியை.
0: தொடர்ந்து கேட்டுட்டு உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் முகநூல் வழியாகவும் கடிதம் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். துலாக்கோள் நிகழ்ச்சியில நாங்கள் நிச்சயமா அதை படிக்கிறோம்.
1: இதுவரைக்கும் கடிதம் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் விமர்சனங்கள் பாராட்டுகளை தெரிவித்த அத்துணை நேயர்களுக்கு நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.
0: ஸ்ரீனிவாச முருகன்,
1: எஸ் ஜெயஸ்ரீ. மீண்டும் அடுத்த துலாக்கோள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
0: வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோள், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
0: வணக்கம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:15.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் அகிலாண்டேஸ்வரி. இயற்றியவர் முத்துசுவாமி தீக்ஷிதர் அவர்கள். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி.
2: வணக்கம்.
3: வணக்கம். வாங்கம்மா, போன வகுப்புல என்ன கிருதி சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கேன்?
2: சுஜாவந்தி ராகத்தில் அமைந்த தீக்ஷிதர் அமைத்த அகிலாண்டேஸ்வரி என்ற தொடங்கும்
3: கிருதி இல்லையா, அது ஆதி தாளம் ரெண்டு கள சௌக்கம். இந்த துஜாவந்தி ராகம் எந்த மேளகர்த்தாவில ஜன்யம்?
2: ஹரிகாம்போஜ்.
3: ஹரிகாம்போஜி 28வது மேளகர்த்தாவாகிய ஹரிகாம்போஜில ஜன்யம். இதுல அமைஞ்சிருக்கிற ஸ்வர ஸ்தானங்கள்
2: ஷட்ஜம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், கைசிக் நிஷாதம்.
3: நிஷாதம் அன்னியஸ்வரம் வந்து சாதாரண காந்தாரம் வருது, அதே மாதிரி காக்கலி நிஷாதம் ரொம்ப ரேராக வருது.

ரெண்டாவது சங்கதி ஸ்வரி அப்படி பாடாங்க. இதுவே இந்த விரலில் வரட்டும்.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல சரணம் பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் இயற்றிய அகிலாண்டேஸ்வரி எனும் பாடல். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி. கற்றுக்கொண்டவர் கே. தனலட்சுமி.

0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 12:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருவும் மெய்ப்பொருளும் என தொடங்கும் சுந்தரர் தேவாரம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 12:37. பனிசிமாலி நிகழ்ச்சி நிறைவாக கேட்பிருக்கும் பாடல் அவ்வி அவ்வி அவ்வினை கிவ்வினை என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை ஜல்
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள்

0: தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 வருவாய் ஆய்வு அறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின் போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம்

0: உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1000 தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வு காண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. 5 கொண்ட இத்தொடரை 3 வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 இழப்பிற்கு 21 எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நன்றாக குடித்துவிட்டு வீடு திரும்பிய பிறகு விலாசவ் சாப்பிட உட்காருவான். அப்பொழுது அவன் தன் நாய்க்கு தனது உணவு பாத்திரத்தில் இருந்தே உணவு கொடுப்பான். அவன் அந்த நாயை அடித்ததும் கிடையாது, திட்டியதும் கிடையாது. அதுபோலவே அந்த நாயிடம் கொஞ்சி குலாவியதும் கிடையாது. சாப்பாடு முடிந்த பிறகு சாப்பிட்ட பாத்திரங்களை அவனது மனைவி உடனே அப்புறப்படுத்த தவறிவிட்டால் அவன் அந்த பாத்திரங்களை எடுத்து தரையில் வீசி எறிவான். பிறகு தன் முன்னால் ஒரு பாட்டில் ஓட்கா மதுவை எடுத்து வைத்து தன் முதுகை சுவரோடு சாய்த்து கண்களை மூடி வாயை பிளந்து கேட்பவர்களுக்கு ஏக்கம் கொடுக்கும் தாழ்ந்த குரலில் ஒரு பாட்டை அழுதார்போல் பாட ஆரம்பிப்பான். சோகமயமான அந்த ஆபாச ஒலி ரொட்டி துண்டுகளை உதவி வெளித்தள்ளி மீசை மயிரில் சிக்கி திணறும். அவன் தன் தாடி மீசையை தன் தடித்த விரல்களால் கூதி தடவி வெட்டுக்கொண்டே பாட ஆரம்பிப்பான். அவனது பாட்டின் வாசகங்கள் தெளிவற்று நீட்டி இழுக்கும். ஆனால் அவனது சாரீரமோ குளிர்காலத்தில் உளையிடும் ஓநாய் கூட்டத்தின் ஒப்பாரியை நினைப்பூட்டும். மது தீரும் வரையிலும் அவன் பாடுவான். அதன் பின்னர் அவன் பெஞ்சின் மீது சாய்ந்து விடுவான். அல்லது அப்படியே மேஜை மீது குளிந்து படுத்து ஆலை சங்கு அலறுகின்ற காலை நேரம் வரையிலும் தூங்குவான். அவனது நாயும் அவன் பக்கத்திலேயே விழுந்து கிடக்கும். அவன் குடல் புண்ணால் மாண்டு போனான். சாவதற்கு முன்னால் 5 அவன் படுக்கையிலே துடித்து புரண்டான். உடலெல்லாம் கருத்து போன அவன் கண்களை மூடி பற்களை நரநரவென்று கடித்தான். இடையிடையே தன் மனைவியை பார்த்து சொல்லுவான், எனக்கு பாஷாணம் கொடு, என்னை விஷம் கொடுத்து கொன்றுடு. டாக்டர் ஏதோ ஒரு ஒத்தடம் போட சொன்னார். ஆனால் மிகாயில் விலாசாவுக்கு ஆபரேஷன் பண்ணி

0: தான் ஆக வேண்டும் என்றும் அன்றைய தினமே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சொன்னார்.
1: நீ நாசமா போவ கழுசடைய, உன் உதவி இல்லாமலே நான் செத்து போறேன்
0: என்று முனகினான் மிக்காயில். டாக்டர் சென்ற பிறகு அவனது மனைவி கண்ணீர் பொழிந்தவாறே ஆபரேஷன் பண்ணிக்கொள்ளும்படி புருஷனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாள். அவனோ தன் முஷ்டியை ஆட்டியவாறே அவளை பார்த்து சொன்னான்,
1: நான் பிழைத்து எழுந்திருந்தால் உனக்கு தான் சங்கடம்.
0: ஆலை சங்கு அலறிய அந்த அதிகாலையில் அவன் இறந்து போனான். சவப்பெட்டியில் திறந்த வாயோடும் வெறுப்பு நிறைந்து நெறித்து போன புருவங்களோடும் அவன் கிடந்தான். அவனது மனைவியும் மகனும் நாயுமாக சேர்ந்து அவனை புதைத்தார்கள். பழைய திருட்டு புள்ளியும் தொழிற்சாலையிலிருந்து நீக்கப்பட்ட குடியார தொழிலாளியுமான தனிலோ வெசோவ் ஷிகோவும் அந்த குடியிருப்பில் உள்ள சில பிச்சைக்காரர்களும் அந்த சவ அடக்க சடங்கில் கலந்து கொண்டார்கள். அவனது மனைவி கொஞ்ச நேரம் அழுதாள், அமைதியாக அழுதாள். பாவல் அழவே இல்லை. தெருவழியே சென்ற அவனது சவ ஊர்வலத்தை கண்ட ஜனங்கள் சிறிது நேரம் நின்று குறியிட்டபடி தமிழ் பேசிக்கொண்டார்கள்.
1: பெலகேயாவுக்கு இவன் செத்ததே ஒரு கொண்டாட்டம்தான். அவன் சாகவா செஞ்சான், நாய் மாதிரி அழுகி போனான்.
0: சவப்பெட்டியை புதைத்துவிட்டு ஜனங்கள் போய்விட்டார்கள். ஆனால் நாய் மட்டும் அந்த கல்லறையை முகர்ந்தபடி புது மண்ணில் மௌனமாக உட்கார்ந்திருந்தது. சில நாட்கழித்து யாரோ அதை அடித்து கொன்று விட்டார்கள். தந்தை காலமாகி 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று பாவல் விலாசுவ் மூக்கு முட்டை குடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தான். வீட்டுக்குள் தள்ளாடி தடமாடி நடந்தான். மேஜை மூலையிலிருந்த ஆசனத்தை நோக்கி தொட்டு தடவி நகர்ந்து சென்றான். தன் அப்பன் செய்தது போலவே மேஜை பலகை மீது முஷ்டியால் ஊங்கி குத்தியவாறு தன் தாயை பார்த்து சத்தமிட்டான்,
1: கொண்டா சாப்பாடு.
0: அவனது தாயோ தன் மகன் அருகே வந்து உட்கார்ந்தாள். தன் கரங்களால் அவனை அணைத்து அவனது தலையை தன் மார்பகத்தில் புதைத்து கொண்டாள். அவனோ அவளை விலக்க முயன்றான்.
1: மா கொண்டா சீக்கிரம்.
0: முட்டாள் பயலே என்று தாய் கவலையோடும் அன்போடும் அவனது கையை விலக்கிக் கொண்டே சொன்னாள்.
1: நான் புகைப்பிடிக்கவும் போறேன், அப்பாவின் குழாயை எடுத்து கொடு
0: என்று சொல்லுக்கு வளையாத நாக்கினால் குளறினான் பாவல். அவன் குடித்துவிட்டு வந்தது இதுதான் முதல் தடவை. அவனது உடம்பை தளர்வுற செய்திருந்தது மது. எனினும் அவனது பிரஞ்ஞை போதை முற்றும் துடைத்து விடவில்லை. எனவே அவனது மூளைக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி மட்டும் முட்டி மோதிக்கொண்டிருந்தது.
1: குடித்திருக்கிறேனா?
0: அவன் தன் தாயின் அன்பை கண்டு தடுமாறினான். அவளது கண்ணில் மிகுந்த சோகம் அவன் உள்ளத்தை தொட்டது. அவன் அழ நினைத்தான். எனினும் அந்த உணர்ச்சியை அமுக்கடிப்பதற்காக தன் குடிவெறியை அதிகமாக வெளிக்காட்டிக் கொண்டான். ஈரம் படிந்து கலைந்து போயிருந்த அவனது தலைமயிரை கோதி கொடுத்தாள் அவனது தாய்.
1: நீ இப்படி செய்யக்கூடாது
0: என்று அமைதியாக சொன்னாள். அவனுக்கு உமட்டி கொண்டு வந்தது. பிறகு பலமாக வாந்தி எடுத்தான். அதன் பின்னர் தாய் அவனை படுக்கையில் கொண்டு போய் படுக்க வைத்து வெளியே போன அவனது நெற்றியின் மீது ஒரு ஈரத்துணியை போட்டாள். அது அவனுக்கு ஓரளவு தெளிவை கொடுத்தது. எனினும் அவனை சுற்றி உள்ள பொருள்கள் எல்லாம் நீச்சலடித்து மிதப்பது போல் இருந்தன. அவனது கண்ணிமைகள் கனத்து திறக்க முடியாதபடி அழுத்தி கொண்டிருந்தன. தன் வாயில் உரைத்து கொண்டிருக்கும் அந்த கார நெடியின் உணர்ச்சியோடு அவன் தன் கண்ணிமைகளை லேசாக திறந்து பெரிதாக தெரியும் தன் தாயின் முகத்தை பார்த்தான். ஏதோ தொடர்பற்று நினைத்தான், நான் இன்னும் சின்ன பிள்ளைதான், இதற்குள் குடித்திருக்க கூடாது. ஆனால் மற்றவர்கள் குடிக்கிறார்களே, அவர்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை, நான் மட்டும் இப்படியாகி விட்டேன். எங்கிருந்தோ அவனது தாயின் இனிமையான குரல் ஒலித்தது. இப்படி குடிக்க ஆரம்பித்தால் நீ என்னை எப்படி காப்பாற்றப் போகிறாய்?
1: எல்லாரும் தான் குடிக்கிறார்கள்
0: என்று கண்களை மூடிக்கொண்டே பதில் சொன்னான் பாவல். அவனது தாய் பெருமூச்சு விட்டாள். அவன் சொன்னது சரி. சாராய கடை ஒன்றில் மட்டும்தான் ஜனங்கள் ஓரளவேனும் சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்பதை அவளும் அறிவாள். ஆனால் நீ மட்டும் குடிக்காதே என்று சொன்னாள் அவள். உன் அப்பா உனக்கு சேர்த்து குடித்து தீர்த்து விட்டார். அவர் என்னை படாத பாடுபடுத்தினார். உன் தாய் மீது கொஞ்சமாவது நீ பரிவு காட்டக்கூடாதா? துக்கமான இந்த இனிய வார்த்தைகளை கேட்டதும் தந்தை உயிரோடு இருந்த காலத்தில் வீட்டில் இருப்பதே தெரியாது, எப்போதும் மௌனமாய் அடிக்கு பயந்து

0: சாகும் துயர வாழ்வையே தன் தாய் வாழ்ந்து வந்தாள் என்பது பாவலுக்கு ஞாபகம் வந்தது. தன் தந்தையை சந்திக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பாவலும் எப்போதும் வீட்டை விட்டு வெளியேதான் திரிந்து கொண்டிருந்தான். எனவே அவன் தன் தாயிடம் கூட அதிகமாக பழகியதில்லை. ஆனால் இப்போது அவனுக்கு அறிவு தெளிய தெளிய அவன் தன் தாயை ஆர்வத்தோடு கவனிக்க ஆரம்பித்தான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1 மணி. ஆயிரத்தி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை மகளிர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு கல்லூரியின் கதை திரைப்படத்திலேருந்து சூப்பராக ஒரு பாடல் வருது, அந்த பாடலை கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:13. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடலை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2274022275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு படத்துலேருந்து, அதாவது என்ன படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மின்சார கண்ணா படத்துலேருந்து சூப்பராக ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் கேட்டு வரலாமா?

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:10 நீங்கள் நேசி கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்மக்கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: மதிய வணக்கம். திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுகிறேன் மேடம். நலமாக இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் மேடம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கேன் மேடம்.
0: ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பொற்காலம் படத்துல இருந்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு அந்த பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: ஏன் இந்த பாட்டை கேக்குறீங்கன்னு கேட்க வந்து அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா?
1: இல்ல மேடம், முடிக்கல மேடம். பாடல் நல்லா இருக்கும்.
0: எதனால ஸ்பெசிபிக்கா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: இல்ல, நடிப்பு நல்லா இருக்கும். அந்த சிலைய செஞ்சு அதுக்கு உயிர் கொடுப்பாரு, சூப்பரா இருக்கும் அந்த படம். பாட்டும் நல்லா இருக்கும்.
0: ஓகே ஓகே, சரி, உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்க ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நன்றி மேடம், நன்றி.
0: மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:17. நீங்கள் ரசி கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பண்ருட்டி
0: திருவதிகையிலிருந்து மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லமா இருக்கேன், சொல்லுங்கம்மா.

0: குமுதம் படம் மாமா மாமா ஏமா ஏமான ஒரு நல்ல பாட்டு. நல்ல
1: அந்த பாடு உங்களுக்கு எதனால பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அந்த டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும்பா. அதே அந்த குரூப் டான்ஸ் ஆடுறவங்க கூட அட்டகாசமா ஆடுவாங்க.
1: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல். ஓ சூப்பர், சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
0: நல்ல பாட்டு நடராஜன் டான்ஸ்.
1: ஓகே ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க. நன்றிங்கம்மா.
0: நன்றி.
1: மகளிர் இந்த நிகழ்ச்சியில்

0: வந்துட்டே இருக்க. நன்றிங்கம்மா.
1: ஆ சரி, நன்றி.
0: மகளிர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு நினச்சிக்கணும், உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாட்டை கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருந்தீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்கூறி நினைத்து டயல் பண்ணுங்கள். அவங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடல் கேட்கலாமா?
2: தொடாதே.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:24. இப்போ நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக பள்ளிக்கூடம் படத்துல இருந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சாங் வேணும்.
0: பாடல் போடலாம்ப்பா, ஆனா உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் சொல்லலாமே.
1: என் பேர் தேன்மொழி, எங்க ஊர் தூக்குநாம்பாக்கம்.
0: தூக்குநாம்பாக்கத்துல இருந்து தேன்மொழி பேசுறீங்க, எதனால இந்த பாடல் வேணும்னு சொல்லி கேக்குறீங்க? என்ன படம், என்ன பாட்டு?
1: பள்ளிக்கூடம் படத்துல இருந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சாங் வேணும் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக. நாங்க இப்ப வந்து ரீயூனியன் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே,
1: அதனால அவங்களுக்காக வேணும்.
0: ரீயூனியன்னால மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஞாபகத்தை கொண்டு வரதுக்காகவும் இந்த பாடல் கேக்குறீங்க இல்லைங்களா?
1: ஆமா,
0: இந்த பாடல் உங்களுக்காகவும் உங்க நண்பர்களுக்காகவும் உங்களை தேடி வந்துட்டே இருக்க ரொம்ப நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ தேங்க்யூ
0: நன்றி. மங்களிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிக்கணும், உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2 2 7 5 2 4 0 2 2 5 2 5 0.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:31. இப்ப நம்ம கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: சசிகலா
1: குட்டியாங்குப்பத்துல இருந்து பேசுறேன்.
0: ஏன் பயந்து பயந்து பேசுறீங்க?

0: ஜாலியாக பேசுங்க.
1: ஜாலியாக பேசலாமா?
0: ஜாலியாக பேசலாம், நம்மளோட ஷோ தானே. என்ன பாடல் வேணும் சசிகலா உங்களுக்கு?
1: எனக்கு கவன் படத்துல இருந்து ஆக்சிஜன் தந்தாலே அந்த சாங் போடுங்க.
0: ஆக்சிஜன் தந்தாலே, என்னால அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அதுவா?
0: ம், மகளிர் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடல இந்த ஷோல கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே போன் எடுத்து டயல் பண்ணுங்கப்பா. டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2275240725255. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ அவங்க கேட்ட கவன் திரைப்படத்துலேருந்து பாடல் வருது.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:37. நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் உங்கள் ஜாய் சிப்ரம் கிட்ட பாடல் கேட்கறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ, நான் காஞ்சனா பேசுறேன், தைப்பட்ல இருந்து.
0: என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: பாக்கம்.
0: பாக்கத்துல இருந்து காஞ்சனா பேசுறீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு மேம்?
1: எனக்கு 20/11 மூவில இருந்து ஒரு நண்பன் இருந்தால் சாங் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் டெடிகேட் பண்றேன்.
0: யாருக்காக டெடிகேட் பண்றீங்க?
1: என்னோட ஃப்ரெண்டுக்காக.
0: ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்றீங்களா? எதனால இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
1: அவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: அதனால இந்த பாட்டை நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்றீங்க இல்லைங்களா? உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ.

மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 2225240205050 இப்போ அவங்க கேட்ட பாடல், அவங்க நண்பருக்காக அந்த பாடல், எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:44 இப்ப நம்ம கிட்ட பாடல் கேக்கிறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹாய் மேம், வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
1: மேம், நான் செவந்தி பேசுறேன்.
0: செவந்தி பேசுறீங்களா? என்ன ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: பாக்கம்ல இருந்து பேசுறேன் மேம்.
0: பாக்கம்ல இருந்து செவந்தி பேசுறீங்க, என்ன பாடல் வேணும் செவந்தி உங்களுக்கு?
1: மேம், அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுங்க மேம்.
0: ஐயோ, என்ன பாடல் பாடி காட்டணும் உங்களுக்கு?
1: உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது பாடுங்க.
0: என்ன பாடல் பாடுறது பாட்டி? திடீர்னு பாட சொன்னீங்கன்னா என்ன பாடுறது பாடுறதுன்னு தெரியல எனக்கு.
1: நான் போகிறேன் மேலே மேலே சாங் இருக்குல்ல மேம், நானே படத்துல இருந்து அது பாடுங்க.
0: நான் போகிறேன் மேலே மேலே. போதுமா, அதுக்கு மேல யாராவது வெளியில இருந்து கேக்குறவங்க சிரிச்சிட போறாங்க நான் பாடுறதை கேட்டு.
1: நல்லாதான் பாடுறீங்க, பாடுங்க.
0: பரவாயில்லப்பா, இன்னொரு டைம்ல பாடலாம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: எனக்கு தேடி படத்துல இருந்து என் இனிய தனிமைய சாங் வேணும்.
0: ஓ, ஏன் இனிய தனிமையன்னு பாடல்ல வந்து கேட்க போறீங்க? ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: சும்மா தனியா இருந்தா கேட்க தோணும் அந்த பாட்டு, அதனால.
0: ஓகே, உங்களுக்காக இந்த டெடி திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் வருதுப்பா. ரொம்ப நன்றி.
1: ஓகே மேம், தேங்க்யூ.
0: தேங்க்யூ. மகளிர் உங்களுக்கு பிடித்தமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சின்னா உடனே ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கணுன்னா ஃபோன் எடுத்து டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2775240725205. உங்களுக்காக அவங்க கேட்ட டெடி திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:57 மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சூப்பராக எல்லாரும் பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் கேட்கலாம், ஆசி ஆசியா திரைப்படத்திலிருந்து. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் அதாவது லைனுக்கு ட்ரை பண்ணி வாய்ப்பு கிடைக்காத அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:15. நேர்கள் கேட்கவிருக்கும் எந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:21. 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையான சில நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். 1001 திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 2:27 23 என்ற மணி நிகழ்ச்சிகளை அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:32 என்றும் இணைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். திலானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை 2:36 என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பார் மகளை பார் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம். ஆசிரியர் முனைவர் ஆர். விசாலாட்சி அவர்கள், மாணவி ஏ. ஹேமாதேவி. வணக்கம் நேயர்களே.
2: போன்ஜூர்
1: ஹேமா.
2: போன்ஜூர் மதம்.
1: இன்னைக்கு வகுப்புல நாம லா ஃபாமி க்ரி தூஜூர் அப்படின்ற பாடத்தை படிக்கலாம். படிங்க.
2: அப்ரி லு ஜின்னி லே க்ரி தூஜூர் ஃபோன் கைமு லா வெசெல் dans un gigantesque vacarme des clabussures de jets d'eau.
1: Des clabussures de jets d'eau.
2: Des clabussures de jets d'eau. De graillis.
1: Gargouillis.
2: Gargouillis déviés de robinets qui couinent. De tuyaux qui tremblent. De casseroles qui centre chaud, de verre qui teint, de couvert qui carillonne, tout en continuant leur conversation.
1: இரவு உணவிற்கு பின் க்ரீ தூஜூர் குடும்பம் சந்தோஷமாக மிகவும் சத்தத்துடன் ஜாமான் கழுவினார்கள். தண்ணீர் வெளியே சிந்தி கொண்டு சிங்க் நிரம்பி வழிந்து கொண்டு கான் அதிவேகமாக நீர் பாய்ச்சி கொண்டு குழாய்கள் நடுங்கி கொண்டு பாத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டு மூடிகள் ஒராய்ந்து கொண்டு இதன் நடுவே அவர்களின் உரையாடல் தொடர்ந்தது. அடுத்து படிங்க.
2: Bientôt, les cris toujours font claquer leur volet. Les bruits s'apaisent. Le chien cesse de remuer la paille dans sa niche. On entend même les grillons du soir qui stridule doucement sous les étoiles naissantes. C'est la paix de la nuit.
1: விரைவாக க்ரீ தூஜூர் குடும்பத்தினர் அவர்களது ஜன்னல் கதவுகளை மூடினர். சத்தம் குறைந்தது. நாய் தனது படுக்கையில் உள்ள கீற்றுகளை இழுக்காமல் அமைதியாக இருந்தது. இரவின் நட்சத்திரங்கள் தோன்றின. அது இரவின் அமைதி. அடுத்து படிங்க.
2: Pourtant, un bruit sourd s'élève peu à peu et emplit la campagne. Une légère trépidation secoue les maisons du village. Secoue les maisons du village. Une vibration régulière s'installe dans la noire et
1: le noir.
2: Dans le noir et berce les enfants. Ce n'est pas le moteur d'une automobile qui passe et disparaît. Le bruit s'enfle.
1: S'enfle.
2: La bruit s'enfle.
1: Le bruit s'enfle.
2: Le bruit s'enfle. Et il envahit la nuit. Ce monsieur crie toujours qui vient de s'endormir. Il ronfle.
1: இருந்தாலும் ஒரு சத்தம் எழும்பியது. மெதுவாக அந்த கிராமம் முழுவதும் அது பரவியது. ஒரு மெல்லிய சத்தம் அனைத்து வீடுகளையும் ஆக்கிரமித்தது. அது குழந்தைகளை தாளாட்டியது. அது கடந்து செல்லும் வண்டியின் சத்தம் அல்ல. சத்தம் அதிகமாகி இரவை ஆக்கிரமித்தது. அந்த சத்தம் எழுப்பியது க்ரீ தூஜூர் குடும்பத்தின் தலைவன். அவர் கொரட்டை விட்டு

0: இருந்தார். அடுத்து படிங்க.
1: Départ pour la pêche. Le lendemain, à 4 heures du matin, la sonnerie d'un puissant réveil jette M. Cri toujours hors de son lit et il tire toute la famille du sommeil. Une première fois, sa femme et ses enfants se rendorment. Puis M. Cri toujours recommence à les réveiller. Une deuxième fois, quand il prend sa douche, une troisième fois, quand il se rase, une quatrième fois, quand il fait tomber sa cuillère en prenant son café, une cinquième fois, en tirant la porte derrière lui.
0: மீன் பிடிக்க கிளம்புகிறார். மறுநாள் அதிகாலை 4 மணி. ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த அலாரம் அடித்து கிரி துஜூர் குடும்பத்தின் தலைவன் எழுந்து அவர் முழு குடும்பத்தையும் எழுப்பினார். அவரது மனைவியும் அவரது குழந்தைகளும் மறுபடி உறங்கினர். பின்பு அவர் அவர்களை மறுபடியும் எழுப்பினார். 2ஆம் முறை அவர் குளிக்கும் பொழுது, 3ஆம் முறை அவர் ஷேவிங் செய்யும் பொழுது, 4ஆம் முறை அவர் காஃபி ஸ்பூனை கீழே தவறவிட்ட பொழுது, 5ஆம் முறை அவர் கதவை திறக்கும் போது. அடுத்து படிங்க.
1: Quand Monsieur Cri toujours arrive au bord de la rivière, il réveille les poissons à leur tour. Il fait rougir son moteur. Avant de couper le contact, il claque si souvent les portières qu'on pourrait croire que sa voiture en a une bonne douzaine. Il chantonne une petite mélodie.
0: Chantonne
1: une petite mélodie qui emplit la vallée. Il s'installe en faisant glisser des mottes de terre dans la rivière et il lance les boulettes d'appât.
0: Des boulettes d'appât
1: comme si c'était des grenades offensives.
0: கிரீதுஜூர் தலைவர் நதியின் அருகில் வரும் பொழுது மீன்களையும் எழுப்பிவிடுவார். அவரது வாகனத்தை அணைப்பதற்கு முன் தன் வாகன சத்தத்தை அதிகரிப்பார். அவர் கார் கதவை அடித்து சாத்துவதை பார்ப்பவர் அவரிடம் 12 கதவுகள் இருக்கக்கூடும் என்று எண்ணுவர். அவர் ஒரு மெலடி பாடிக்கொண்டே மண்ணை சரித்துவிட்டு நதிக்கரையில் அமர்வார். அவர் போடும் மணல் கட்டிகளை பார்த்தால் நாட்டு வெடிகுண்டுகள் போடுவது போல் இருக்கும்.
1: Le jour se lève. Sur la rive d'en face, il aperçoit un autre pêcheur avec un grand chapeau. Il se rend compte que c'est son ami Alphonse. Il crie « Alphonse, tais-toi, tais-toi !» dit Alphonse. D'autre côté de l'eau, Alphonse fait ses signes que monsieur crie toujours « Marie !» De l'autre côté de l'eau, Alphonse fait des signes que monsieur crie toujours n'arrive pas à interpréter. Alphonse ne veut pas parler avec lui, mais monsieur crie toujours, crie de toutes ses forces. C'est par ici qu'il fait que tu lances. C'est par ici qu'il faut que tu lances. Et l'écho répond, si... Lance. Monsieur crie toujours ne comprend pas.
0: Okay. பொழுது விடிந்தது. நதியின் மறுபக்கம் அவர் இன்னொரு மீன் பிடிப்பவரை பார்த்தார். அவர் பெரிய தொப்பி அணிந்திருந்தார். அது அவரது நண்பர் அல்போன்ஸ் என்று மிஸ்டர் கிரி துஜூருக்கு புலப்பட்டது. அவர் கத்தினார், அல்போன்ஸ், வாயை மூடு, வாயை மூடு என்றார் அல்போன்ஸ். நதியின் மறுகரையில் அல்போன்ஸ் செய்யும் ஜாடை மிஸ்யர் கிரி துஜூருக்கு புரியவில்லை. அல்போன்ஸ்க்கு இவருடன் பேச விருப்பமில்லை. ஆனால் மிஸ்யர் கிரி துஜூர் அவரது முழு பலம் கொண்டு கத்தினார், இங்கு இருந்து அதை எரிய வேண்டும். எக்கோ கேட்டது, சீலான்ஸ், அமைதி என்று கேட்டது. மிஸ்யர் கிரி துஜூருக்கு புரியவில்லை. இயற்கையே அவருக்கு அமைதியாக இரு என்று கூறியது. சரி, இப்போ நம்ம ஒரு லெசன் படிச்சோம். கண்டிப்பா நாம கிரீதுஜூர் குடும்பத்தை மறக்கவே மாட்டோம். இப்ப நாம இன்னும் 2 போயம்ஸ் படிக்கலாமா? ஹேமா, நீங்க பிரெஞ்சில் படிங்க, நான் தமிழில் அர்த்தம் சொல்றேன்.

0: போயமோட டைட்டில் படிங்க.
1: J'ai planté un grain de blé.
0: ஓகே, நான் ஒரு கோதுமை நெல் மணி விதைத்தேன். இதுதான் டைட்டில். நான் ஒரு கோதுமை நெல் மணி விதைத்தேன். இப்ப ஃபர்ஸ்ட் லைன் படிங்க.
1: J'ai planté un grain de blé.
0: ஓகே, டைட்டிலே ஃபர்ஸ்ட் லைனாவும் வச்சிருக்காங்க. நான் ஒரு கோதுமை நெல் மணி விதைத்தேன். அடுத்து
1: J'ai récolté du pain doré.
0: படிங்க.
1: J'ai récolté du pain doré.
0: நான் பொன்னிற ரொட்டி பெற்றேன்.
1: J'ai planté un pépin de raisin.
0: நான் ஒரு திராட்சை விதை விதைத்தேன்.
1: J'ai récolté un tonneau de vin.
0: J'ai récolté un tonneau de vin.
1: J'ai récolté un tonneau de vin. Okay.
0: நான் ஒரு பெரிய பீப்பா வைன் சேகரித்தேன். ஒரு பெரிய ட்ரம்ல வைன் கிடைச்சது எனக்கு.
1: J'ai planté un noyau d'olivier.
0: நான் ஒரு ஆலிவ் கொட்டையை விதைத்தேன்.
1: J'ai récolté un rameau de la paix.
0: Okay. நான் சமாதானத்தின் அடையாளமாக காட்ட பயன்படும் ஆலிவ் இலை உடைய கிளையை அறுவடை செய்தேன்.
1: J'ai planté un germe de cœur.
0: நான் இதயத்தின் ஒரு சிறிய முளையை விதைத்தேன்.
1: J'ai récolté une forêt d'amour.
0: நான் காடு அளவிற்கு அன்பை சேகரித்தேன்.
1: Robert Fabry. Robert Fabry.
0: ஓகே, இதை எழுதினவர் ரோபர்ட் ஃபப்ரி. அந்த கலெக்ஷனோட பேர் என்ன?
1: ஆர்பர் வாசோ.
0: ஆர்பர் வாசோ, அழகா சொன்னீங்க. சோ இந்த போயமுடைய கருத்து என்னன்னா, அந்த கடைசி வரிகள் தான் நான் இப்ப சொல்றேன். J'ai planté un germe de cœur, j'ai récolté une forêt d'amour. சோ வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேஷனா, நான் இதயத்தின் ஒரு சிறிய முளையை விதைத்தேன், நான் காடு அளவிற்கு அன்பை சேகரித்தேன் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலி அது அப்படி இல்லை. அதாவது நம்ம மனப்பூர்வமா இதயத்தோடு ஒன்னு பழகணும்னா, நமக்கு காடை விட பெரிதான அன்பு திருப்பி கிடைக்கும்ன்றதுதான் இந்த போயமோட கருத்து. ஓகே, அடுத்த போயம் படிக்கலாமா?
1: உயி மேடம். ஓகே,
0: படிங்க. டைட்டில் சொல்லுங்க.
1: Salut pays.
0: ஓகே, வணக்கம் என் தேசமே அப்படின்னு சொல்லலாம். முதல் வரி படிங்க.
1: Salut village, hier j'ai pris la route.
0: வணக்கம் கிராமமே, நேற்று பயணத்தில் இருந்தே.
1: J'ai reconnu à la crête de la colline.
0: நான் குன்றின் உச்சியில் அடையாளம் கொண்டேன்.
1: Les maisons parmi les clos.
0: வேலியிடப்பட்ட வயல்களுக்கு நடுவே உள்ள வீடுகள்.
1: Et se découpant sur les nuées tel qu'un.
0: ஓகே, அடுத்த வரியும் சேர்த்து படிச்சிருங்க.
1: Pays blanc, plein de montagnes et de précipices.
0: ஓகே, மேலும் மேகங்களை கிழித்து கொண்டு மலைகளும் புல்வெளிகளும் நிறைந்த ஒரு வெள்ளை தேசம் போல் காட்சியளித்தது.
1: La vieille église avec son clocher qui penche.
0: பழமையான ஒரு தேவாலயம் மற்றும் அதன் மணிகுண்டம்.
1: Salut pays.
0: வணக்கம் தேசமே. இதை எழுதியவர்
1: Paul Claudel. Paul Claudel.
0: ஓகே, கலெக்ஷனோட பேரு
1: La jeune fille violente.
0: ஓகே, அழகா சொன்னீங்க. சோ இந்த போயம் வந்து சல்யூ பெய், வணக்கம் நாடே இல்ல வணக்கம் தேசமே. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு பயணத்தின் போது ஜன்னல்ல இருந்து வெளியில பாக்குறாரு. அந்த பாக்குற காட்சிய அவ்வளவு அழகா அவர் சொல்றாரு. பார்க்கும் போது மலையோட உச்சியில நல்ல புல்வெளிகள் இருக்கு, நல்ல வேலியிடப்பட்ட வீடுகள் இருக்கு, அங்க ஒரு தேவாலயமும் இருக்கு. அந்த தேவாலயம் அப்படின்னா ரொம்ப பழமையான ஒரு தேவாலயம். அதை பார்க்கும் போது இவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மேகங்களுக்கு நடுவுல அப்படியே கிழிச்சுக்கிட்டு அந்த தேவாலயம் வெள்ளை கலர்ல தானே இருக்கும். அந்த தேவாலயம் வந்து ஒரு வெள்ளை நாடு மாதிரி காட்சி அடிக்கலாம். சோ ரொம்ப அழகா கவிஞர் அவருடைய கற்பனைய சொல்லியிருக்காங்க. சரி, தேங்க்யூ ஹேமா. நம்ம மற்றும் ஒரு கிளாஸ்ல சந்திக்கலாம். மெர்சி ஹேமா.
1: மெர்சி மதம்.
2: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் முனைவர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவி ஏ ஹேமாதேவி. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
3: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை.

0: இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்களை அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு என்னன்னு சொல்ல உடனே இன்னும் சில நொடிகளில்

ஆகாஷ்வாணி, நேரம் 2:55 20 நொடி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துறை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர், லக்கூர், சின்னக்கல்லாறு, மணம்பூண்டி, வால்பாறை, எறையூர், மணலூர்பேட்டை, சீர்காழி, நாகப்பட்டினம், கலையநல்லூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சூலாங்குறிச்சி, பார்வுட், கோத்தகிரி, திருக்கோயிலூர், வெட்டிக்காடு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, ரிஷிவந்தியம், சின்கொனா, கொள்ளிடம், கோவிலாங்குளம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், தியாகதுர்கம், பொன்னை அணை, பெருந்துறை, மிமிசால், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, மாத்தூர், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி, கிளன்மார்கன், கொடைக்கானல், ஆலக்கரை, பிள்ளையார்குப்பம், தேவக்கோட்டை, அவலாஞ்சி, நெய்வேலி, சங்கரிதுர்க், திருப்பாலப்பந்தல், முத்துப்பேட்டை, மடம்பூண்டி, பெருந்துறை, வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, தானியமங்கலம், தென்பரநாடு, கரம்பக்குடி, குண்டேரிப்பள்ளம், ஷோலிங்கர், நீடாமங்கலம், காட்டுமன்னார் கோவில், கஞ்சனூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, பொன்மலை, மேட்டூர், மருங்காபுரி, ஆயின்குடி, வடக்குத்து, மேல்குடலூர், பெரியாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குன்னூர், குடலூர் பஜார், வீரகவூர், காட்டுமயிலூர், வேங்கூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, தலைஞாயிறு, ஒரத்தநாடு, கடலூர், அண்ணாமலை நகர், ஊத்து, பவானி, குறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, திருக்கோவிலூர், அரியலூர் கேம்ப், நகுடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆனந்தாபுரம், கிண்ணக்கோரை, குடுமியான்மலை, சோத்துப்பாறை, அரிமளம், தேவாலா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:10. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். பௌர்ணமி என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:15:28. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா டர் என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: வா, கே தேவர் ஹே சுனில் கே ஆனே கா.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 3:18. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சிலம்பு என்கிற மலையாள திரைப்படத்திலிருந்து.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல் நரசிம்மன் திரைப்படம் நரசிம்மன் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:31. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி சங்கீதசாரல். சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மானசுலோனி என தொடங்கும் ஹிந்தோலம் ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம்.

3:44:25 சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலைப்பாயுதே என தொடங்கும் கானடா ராகம் ஆதிதாளம் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கீர்த்தனை கேட்கலாம்.

சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்னஞ்சிறுக்கிளியே என தொடங்கும் ராகமாலிகா ராகம் ஆதிதாளம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:55. சங்கீதசார நிகழ்ச்சியின் நிறைவாக மகுனி என தொடங்கும் நடனமக்ரியா ராகம் ஆதிதாளத்தில் பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது ராஜ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் உடன்பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சத்யராஜ், ரஹ்மான், கஸ்தூரி, சுகன்யா, ராதா ரவி, கவுண்டமணி, மயில்சாமி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பி வாசு.
2: சத்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்யா, நான் இருக்கேன், நீ பயப்படாத விஜி. விஜி, என் தோல் மேல ஏறி மதுரை நீ மேல போயிடு. சத்யா, இந்த லாரியில நம்ம ஏறி போயிடலாமா?
3: போயிடலாம்.
2: சத்யா, அந்த புள்ள பிடிக்கிறவங்க நம்மள கொண்டு போய் என்ன செய்வாங்க? சத்யா,
3: நம்ம கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க வைப்பாங்க.
2: ஐயோ விஜி, உன்னை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க?
3: என்ன?
2: அனாதாசிரமத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்க.
3: உன்ன?
2: நானும் அனாதைதான். ஒரு கோயில்ல சாப்பிட்டு அங்கேயே படுத்துப்பேன். அங்கிருந்துதான் என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க.
3: எப்படியோப்பா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்.
2: இப்ப என்ன பண்ண போறோம் சத்யா?
3: நமக்கு பெத்தவங்க இல்லாட்டியும் நம்மள படைச்சவன் இருக்கான், அவன் வழி காட்டுவான். இனிமே உனக்கு நான், எனக்கு நீ.
4: எங்கேயுமே போக வேண்டாம். நேத்து நன்னா தூங்குனேளா?
5: இல்ல.
4: ஏன்?
5: கடுமையா உழைச்சாதான் சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சாதான் சோறு கிடைக்கும், சோறு கிடைச்சாதான் தூக்கம் வரும்.
4: இது மூணுத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ஒவ்வொருத்தர் வீட்லயும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. இந்த காலனியில உள்ளவா யார் என்ன வேலை சொன்னாலும் செய்யுங்க. வீட்டுக்கு 5 ரூபா மேனி, 50 வீட்டுக்கு 250 ரூபா சம்பளம்.
5: 250 ரூபாவா?
2: சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்?
5: டேய், நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், வாடா உள்ள.
3: விஜி, ரெண்டு பேரும் வேலை செஞ்சா நல்லா இருக்காது. ஒருத்தர் படிக்கணும், ஒருத்தர் வேலை செய்யணும். படிப்பு உனக்கு, வேலை எனக்கு.
5: எனக்கும் வேலை வேணும் சத்யா.
3: உனக்கு எல்லாமே நான்
5: தானே?
3: அப்ப வா.
5: சத்யா, நில்ல. நீ இந்த கோட்டை தாண்டி வெளியே வரக்கூடாது.
6: இது பட்டம் வாங்கினவனு, இது படிக்க வச்சவனு.
7: டேய், நீ உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்ட. இப்ப ஏன் ஆசை என்னன்னு சொல்லட்டுமா?
6: உன் ஆசையா? என் ஆசையே என்ன நிறைய இருக்குப்பா.
7: நீ வேலை செஞ்சு என்ன படிக்க வச்ச, என்ன ஒரு பட்டத்தையும் வாங்க வச்சு நீ சந்தோஷப்பட்ட. இதுக்கு மேலே உனக்கு என்னடா ஆசை?
6: டேய், உனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கணும்டா. ஏசி ரூம், பெரிய டேபிள், டேபிள் மேல கலர் கலரா போடுங்க. நீ அப்படி கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஃபைல பெரட்டி அப்படி ஸ்டைலா இங்கிலீஷ்ல கையெழுத்து போடணும். சுத்தி வர பொண்ணு கிடைக்கணும். நீ அதுகிட்ட எல்லாம் தசு புசு தசு புசு சும்மா இங்கிலீஷ்ல போட்டு விளையாடுறா. நம்ம அப்படியே காகி பேண்ட் காகி சட்டை போட்டுக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு உன்னை பார்க்க வரவங்க கிட்ட எல்லாம் ஒரு 10 நிமிஷம் வாங்க அப்படி உட்காரியா? உட்காரியா உள்ள பிஸியா இருக்காரு. என்ன உன்னோட பெரிய தொல்லையா இருக்க அப்படின்னு சும்மா மிரட்டு மிரட்டு மிரட்டம்மா.
8: என்னம்மா பண்ணிட்டு இருக்க?
9: சினிமாவில எல்லாம் வருமே, அத மாதிரி பண்ணி பாத்துட்டு இருக்கேன்.
8: மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர போறாங்களே, கொஞ்சம் வெக்கத்தோட இருப்போம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
10: பந்தல்கரையா, பந்தல்கரையா,
6: பந்தல்கரையா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா?
10: வர்ற வழியில அவங்க வண்டி லாரில மோதி ரெண்டு பேரும் அதே இடத்துல செத்து போயிட்டாங்க. 4 பேரும் ஆஸ்பத்திரியில செத்து இருக்கு. செத்து போன 2 பேர்ல ஒருத்தர் மாப்பிள்ள.
11: இது வரைக்கும் பாத்துட்டு போனவனுங்க தான் செத்துட்டு இருந்தானுங்க, இப்ப பாக்குறதுக்கு முன்னாடியே சாவறானுங்க.

0: மாமா, சொந்தத்திலே மாப்பிள்ளைய வச்சுட்டு வெளியே தர்ற?
1: என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆவலனாலும் பரவாயில்ல, உன்ன மாதிரி பணத்துக்காக பாட்டில் அடிச்சுட்டு ரவுடித்தனம் பண்ற பயல்களுக்கு நான் கட்டி கொடுக்க தயாரா இல்ல. போடா போடா. எல்லார் வீட்லயும் நல்ல கதைக்கு பந்தல் போடுறேன். என் வீட்டுல
2: ஊர் தலைவனை கூப்பிட்டு பேசி பாத்தியா?
0: பேசி பாத்துட்டேன். எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் நகர மாட்டேங்கிறான்.
2: அடிடா, புல்டோசரை கொண்டு வந்து தர மட்டமாடி.
0: இன்னும் 15 நிமிஷத்துல இந்த இடத்தை சுத்தம் பண்ணி இடத்த சொந்தக்காரங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் வாங்கிடறேன். இடிச்சு தரமாட்டமாக்குங்கடா.
3: மிஸ்டர் மார்த்தாண்டம், இந்த இடத்துல ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம்னு இருக்கேன்.
2: அத நாங்களே கட்டுத்தரோம்.
0: நீங்க கேட்ட இடம் உங்க கைக்கு வந்தாச்சு.
3: 7 வருஷமா போராடிட்டு இருக்கேன், உங்களாலதான் இந்த இடம் எனக்கு கிடைச்சது. இந்தாங்க நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய்.
2: பணத்தை என் பார்ட்னர் கிட்ட கொடுங்க, என் பங்கு எனக்கு சேர்ந்துடும்.
0: சரிங்க, சீட்டை புரியுமா? 2 நாளைக்கு இதுதான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே
4: ஓகே சார்.
0: ஜாகிங்க.
4: ரொம்ப நேரமா இவங்களை தொட்டிட்டு வரேங்க சார்.
0: நீங்க முதல்ல வண்டியில வந்து உட்காருங்க. எங்க கிட்ட தள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? நாங்க விட்டுருவோமா? நீ அவளு கத்து கொடு, நாங்க எவ்வளவு கத்து.
5: ஐயோ விஜய், விஜய் எதுனா
2: அவருக்கு
6: இருக்கு
4: இந்த காயை சாப்பிட்டா வயிற்று வலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், தலைவலி போயிடும், மூட்டு வலி போயிடும், ஒத்தத்துல உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் போயிடும்.
0: இந்த காய் சாப்பிட்டா வலி அத்தனை போயிடுமா?
4: போன வரம் ஆல்தோட்ட அந்தோணி பொக்கவாய் பேஷனா காட்டு வரும். நம்ம கையில கீரை வாங்கி சாப்பிட்டப்ல இந்த வரம் முத்து முத்து முத்து முத்துல அது உதிருது, வாயெல்லாம் பல்லு முடிச்சிச்சு.
2: போடு போடு பெரிய கட்டடம். இதுல எப்படியாச்சும் என் விஜய்க்கு வேலை கிடைக்கும். விஜய் முயற்சி பண்ற. நான் ஒரு 10 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன்.
0: சரி,
2: எங்க ஊர்ல தனியா இருக்கிற தங்கச்சிய இங்க கூட்டிட்டு வரலாம் நினைக்கிறேன்.
0: இந்த வயசு தங்கச்சி மேல அப்படி என்ன பாசம்?
2: நான் அனுபவிக்கிறது அனுபவிக்க போற எல்லா சொத்தும் அவ்வளவுதான்.
0: ஐயோ, அப்ப பாசத்தை விட்டுறத, கெட்டியா பிடிச்சுக்க மாட்டேன்.
2: நீயும் நான் வர வரைக்கும் நம்ம வியாபாரத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ.
0: சரி சரி
2: ஓகே.
0: சரி ஓகே. சந்திரா வேலையை பாடுறா, இருக்கும் போதே வேலையை பார்க்க மாட்டீங்க
5: சார். சார், இந்த கட்டடத்துக்கு நீ தானே முதலாளி?
0: ஆமா, என்ன விஷயம்?
5: எங்க ஒரு பெரிய கம்பெனி வரப்போறதை கேள்விப்பட்டேன். அந்த கம்பெனில என் நண்பனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சார்.
0: என்னையா அது? இன்னும் கட்டிடமே கட்டி முடிக்கல, அதுக்குள்ள அவனுக்கு எப்படியா வேலை போட்டு கொடுக்குறது?
5: சார், வயிற்றுல புள்ளையை வச்சுக்கிட்டு அதை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறக்கா கியூல நிக்கிற காலம் சார் இது. அப்படி இருக்கும்போது கட்டி முடிக்காத கட்டடத்துல வேலை கேட்கறது தப்பில்லையே சார்.
0: ஆனா உன் அப்ரோச் டிஃபரெண்டா இருக்க. சரி, உன் ஃப்ரெண்ட் என்ன படிச்சிருக்கான்?
5: நிறைய படிச்சிருக்கான் சார், எக்கச்சக்கமா படிச்சிருக்கான் சார். இந்த கம்பெனில மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு மேனேஜரா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி பெரிய கம்பெனி ஆகிவாங்க சார்.
0: அவன் பேர் என்னயா?
5: விஜய்.
0: சரி, உன் ஃப்ரெண்டுக்காக வேலை கேட்டேன். உனக்கு
5: சார் நமக்கு படிப்பு கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. இவ்வளவு பெரிய கம்பெனியில எனக்கு எப்படி சார் வேலை கிடைக்கும்? அது அப்படி எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னா இந்த கீழ இருந்து லிப்ட், அதுல பாய் வேலை போட்டு கொடுத்துருங்க. கீழே இருக்கிறவங்களாம் கொண்டு வந்து மேலே விட்டுறேன்.
0: எவ்வளவு பெரிய தத்துவத்தை சாதாரணமா சொல்லிட்டேன். பெரிய ஆளியா நீ? ஒண்ணு பண்ண, 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாரு.
5: இந்த கார் ஓட்ட கத்து கொடுக்கறது, கார் ஓட்டுற வேலை இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு பெரிய கம்பெனி வேலை கிடைச்சிருக்கு.
0: அப்படியா?

0: நீங்க முடிச்சாலும் 5% 6% தான் கிடைக்கும். நாங்க உங்களுக்கு 20% தரோம்.
1: 20%?
0: 75 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கி கொடுத்தா 15 கோடி ரூபாய் உங்களுக்கு தரோம்.
1: 15 கோடியா?
0: ஆனா நீங்க வாங்கி கொடுக்கிற இடம் ஏர்போர்ட்டுக்கு பக்கமா இருக்கணும், பீச்சுக்கும் பக்கமா இருக்கணும்.
2: பெண்டல் ராவ், அந்த போட்டோ எடு. இந்த இடத்தை பாருங்க. இந்த இடம் மெட்ரா சிட்டி நடுவுல இருக்கு, பேரு கணபதி காலனி. 50 ஏக்கர் உங்களுக்கு வித்துருவேன். அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
0: வெறுங்கை வியாபாரம் எனக்கு பிடிக்காது. 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தரேன், 1 வருஷம் டைமும் தரேன். அடுத்த வருஷம் இதே நாள்ல கணபதி காலனிக்கு சொந்தக்காரன் நானாயிருக்கணும்.
2: இதுதான் என் கனவு. முதல்ல அந்த கோயில் தர்மகர்த்தாவை பார்த்து வீட்டுக்கு 25,000 கொடுத்து எல்லாரையும் காலி பண்ண சொல்லு.
3: இந்த காலியில பெரிய மனுஷன் யாரா? பிலோ, எவனும் இல்லையா? எதுக்குடா நன்மை வச்சுனாரு? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறீங்க.
2: என்னங்க சமாச்சாரம்?
3: நீங்க எல்லாம் இங்க தங்கறதுக்கு எவ்வளவு வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: என்னங்க இது கோயில் இடம்? நாங்க 40 வருஷமா குடியிருக்கிறோம். வாடகை 10 ரூபாயில ஆரம்பிச்சு இன்னைக்கு 150 ரூபாயில வந்து நிக்குது.
3: கவலைப்படாதீங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க 25,000 ரூபாய் தரப்போறோம்.
4: 105,000? இதால நம்பவே முடியலையே. ஆமா, நீங்க யாரு? எதுக்கு இந்த பணம் தர்றீங்க?
3: இந்த இடத்தை எங்க முதலாளி அமீர் பாய் வாங்கியிருக்காரு. திடீர்னு காலி பண்ண சொன்ன எப்படி காலி பண்ணுவாங்க தர்மகர்த்தா? பேத வாழும். அதனால்தான் 25,000 ரூபாய் பணமும் கொடுத்து 2 மாசம் டைமும் கொடுத்து உங்களை காலி பண்ண சொல்லி இருக்கிறாரு.
1: என்னது, இந்த இடத்த அமீர் பாய் வாங்கிட்டாரா? எப்படி வாங்கினாரு?
3: லாரி நிறைய பழைய பேப்பர் போட்டா வாங்கினாரு. யோ, பணம் கொடுத்துதாயா?
1: எப்படி முன்னறிவிப்பு இல்லாம வாங்க முடியும்?
3: முன்னெடுப்பு பின்னெடுப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு தான் ஆகாசவாணியில தூர்தர்ஷனா? யோ தர்மகர்த்தா, செப்பு.
5: மிஸ்டர், இந்த இடம் பிள்ளையார்பட்டி சமஸ்தானத்தை சேர்ந்தது. பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் தான் இங்க தர்மகர்த்தாவா இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்த விலைக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லிருக்காங்க.
1: சரி, இந்த இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் காட்டுங்க.
3: யோ, அதெல்லாம் வெள்ளக்காரன் காலத்துல இருந்த டாக்குமெண்ட்ஸ். எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குது. தெல்சா, உனக்கு ஒண்ணும் புரியாது. உங்கள மாதிரி மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் எல்லாம் புரியது ரொம்ப கஷ்டம்.
1: புரியுதோ புரியலையோ, அந்த டாக்குமெண்ட்ஸ் காட்டுங்க.
6: எஸ்கியூஸ் மீ, this place cannot be sold to a person unless and until a proper information is given. Now according to this documents, you can sell this place only through an auction. You cannot demolish this place and construct for any other domestic purpose according to the rules and regulations of the housing board, because this place lies in the heart of the city. No theaters, no hospitals, no factories, no five star hotels can ever be built, because it will cause an uninviting traffic. And now for you, education is not only for higher classes, it is universal. You think your higher classes are all educated and we are all illiterate? We may look cheap, we are poor, but we have the heart. I think idiots like you can't even bloody spell their names properly. And any more bloody words from your mouth again, I'll slice into pieces so badly that your parents and folks won't even recognize a bloody monkey face ever after. And before I explode my temper, get lost. If you don't understand that, in simple language, in my mother tongue, we say, Poda!
3: English, da! Devra! Sir! Sir! Sir!
2: Hey, Kapre, what are you doing?
3: ஒரு மணி நேரத்துல
7: கணபதி காலனி காலி ஆகணும்.
2: நீ வேடிக்கு பாரு சத்யா, நீ தெரிய போற. நான் சொல்ற, சத்யா வேண்டாம். சத்யா

0: எவங்கிட்டையாவது கூலி வாங்கிட்டு வந்து இந்த காலனிக்குள்ள கலாட்டா பண்ணிங்க. ஜாக்க
1: மம்மியும் நீயே, டாடியும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க.
2: ஒண்ணும் இல்ல போயா,
1: அப்படி எல்லாம் சொல்லப்படாது, ஏதாவது போடுங்க.
2: ஒண்ணும் இல்ல போடா,
1: இனிமே உனக்கு மரியாதை இல்லடா.
3: இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:15.
3: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா?
2: ஓஹோ, நீங்களே வீட்டு வழி வர ஆரம்பிச்சீங்களா?
1: வராம என்னப்பா பண்ணுவேன், நான் எவ்வளவு மரியாதையா வெளியில நின்னு ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேட்டேன். நீ இல்லன்னு சொல்றத வெளியில வந்து சொல்லிருக்கலாம்ல, அது என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு குரல மட்டும் வெளியே அனுப்புற? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கேவலமா தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கூட எங்களை பார்த்தா வெளியில வந்துடா குலைக்குது. நீ வர்றதுக்கு என்னடா கேடா?
2: எங்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையே வெளில போடு.
1: உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு.
2: வீட்டுக்குள்ளயும் ஒண்ணும் கிடையாது.
1: அப்ப என் கூட வா. ஐயோ, உங்ககிட்டயும் ஒண்ணும் இல்ல, வீட்லயும் ஒண்ணும் இல்ல, வெறும் வீட்டுல உட்காந்துட்டு என்னடா பண்ண போற? என் கூட வா, 5 தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்கறேன். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம போடு.
2: இருக்கு,
1: அப்ப கூடு.
2: இந்த 5 ரூபா
1: இத நான் வெளியில நின்னு கேக்கும் போதே குடுத்திருந்தா வாங்கிருப்பேன்.
2: இந்த 10 ரூபா ஜவாய்
1: இத நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னு நீ குடுத்திருந்தா வாங்கிருப்பேன்.
2: இந்த 50 ரூபா
1: இதையும் நான் வாங்கலன்னா உனக்கு தான் கேவலம்.
2: அப்பா, பரம்பரமான தப்பிச்சது.
5: குட் மார்னிங்.
6: குட் மார்னிங்.
5: எங்க காரையும் காணும், மாஸ்டரையும் காணும்?
6: இன்னைக்கு நீ லேட். மாஸ்டர் வேற புண்ணி ஏத்திட்டு போச்சு.
7: முதல்ல ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ணிக்கணும். இப்ப பார் ரைட்ல திருப்பிக்கணும். இப்ப பார் செகண்ட் கியர் போறனா லோவா பிரேக் போடலாம்.
1: ஐயோ,
5: என்ன தைரியம் இருந்தா நீங்க இன்னொரு பொண்ணை ஏத்திட்டு வருவீங்க? உங்க பக்கத்துல எப்பவும் நான் தான் இருக்கணும். இனிமே வேற எந்த பொண்ணையும் ஏத்திட்டு வரக்கூடாது. ஏற்கனவே கார் ஓட்ட தெரிஞ்சனா இந்த டிரைவிங் ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கேனா? அது
1: ஏன்?
5: ஐ லவ் யூ.
8: ஹலோ, யாரு?
9: அமீர், உன் ஆளை விட்டு கணபதி காலனி குடிசை எல்லாம் கொளுத்த பாத்தீங்கல்ல?
8: என்னது, உங்க குடிசையை நான் கொளுத்தினா? மெட்ராஸ் வெயில் எவ்வளவு தெரியுமில்ல? 106 டிகிரி. உங்க குடிசையை கொளுத்தினது நான் இல்லப்பா, சூடு அக்னி வெயில் கொடுமை.
9: அதே அக்னி 106 டிகிரி வெயில் உன் வீட்லயே அடிச்சிருக்கு. வெளியே வந்து பாரு. ரெடியா?
1: அண்ணா ஒரு நிமிஷம்,
9: சீக்கிரம் குடியா, தேயிரையும் தேய்க்கிறிய.
5: ஒரு சைனா டீ போடுங்க.
9: என்ன புளிக்க, நடையில வேகத்தை காண, இடையில புளிய காண, கையில கூடைய காண, வாயில ஸ்பீக்கரை காண. சோகமா,
5: எனக்கு பேசின மாப்பிள்ள கம்பி என்ன போயிட்டாரு, என் கல்யாணம் நின்னு போச்சு.
9: என்ன, கல்யாணம் நின்னு போனது இவ்வளவு சாதாரணமா சொல்ற?
5: ஒரு தடவையா இருந்தா வருத்தப்படலாம், பல தடவையா இருந்தா?
9: பல தடவையா
5: என்ன ஒண்ணு, எங்க அப்பா நம்பி இருந்த கடைசி மாப்பிள்ள இவர்தான். என்னைய தான் கட்டிக்கவேன்னு பிடிவாதமா இருந்தவங்க கிட்ட எங்க அப்பா முடியாது முடியாதுன்னு முதல்ல பந்தா பண்ணாரு. இனிமே எனக்கு எவனும் கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுக்கே சம்பந்தம் பேசினாரு. இவ என்னடானா உங்களால உள்ள போயிட்டான்.
9: என்னாலயா?
5: யாருகிட்டயோ துட்ட வாங்கி உங்க காலனி எரிச்சவன தானே நீங்க உள்ள தள்ளீங்க. சரி விடுங்க, எப்ப கல்யாணம்னு யோசிச்சாதானே கவலைப்படணும். இனிமே கல்யாணமே இல்லன்னதுக்கு அப்புறம் எது கவலைப்படணும்? நான் வரேன்.
1: இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நிச்சயமா நடக்கும். மாப்பிளையே தேடி வந்து உன் பொண்ணு கழுத்துல நிச்சயமா தாலி கட்டுவான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் 10 நாள் தள்ளி வை.
2: 10 நாள் என்ன சாமி, கல்யாணம் நடக்கும் தெரிஞ்ச 1 வருஷம் தள்ளி வச்சிட மாட்டேன்.
5: ஐயா கணபதி காலனி, பார்ட்னர் எங்க இந்த பக்கம்?
1: ஏய் காய், நீ எங்க
5: பாத்தியா? எங்க ஏரியாவுக்கே வந்து என்ன யாரும் கேக்குற பாத்தியா?
1: அப்படியா, இது உங்க ஏரியாவா? அப்படின்னா உனக்கு இந்த பந்தக்கார வீடு தெரியுமா?
5: பந்தக்கார வீட்டுக்கா? எதுக்கு?
1: அவர் வீடு தெரியுமா தெரியாத சொல்லு.
5: தெரியும்.
1: அவர் பொண்ணு தெரியுமா?
5: தெரியும்.
1: ஆளு எப்படி
5: பாத்தியா? ராங் சைடுக்கு வந்து பாத்தியா?

இருபது வருஷமா அவன் கூட வாழ்ந்தான். முதல் தடவை அவன் கனவு என்னன்னு தெரியல. அது கோடி வேணும், சொத்து வேணும், தங்க

0: எனக்கு தெரிஞ்சா போதும், எங்களுக்கு பெரியவங்க யாரும் கிடையாது.
1: வயசுல அவனோட சின்னவனா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் தான் பெரியவன். வர வழியில உங்க பொண்ண பத்தி யார் யாரோ என்னமோ சொன்னாங்க, அத விடுங்க. உங்க பொண்ண கொஞ்சம் கூப்பிடுங்க.
2: பவானே,
3: நீ
2: என் ஒரே பொண்ணு, பேரு பவானி. ஐயா, என்ன அப்படி பாக்குறீ? ரொம்ப நல்லவன், எவ்வளவு உங்க நண்பர் மாதிரி தான், யாரையும் ஏமாத்த மாட்டான், பொய் சொல்ல தெரியாது. கும்பிடு போட்டுக்கலத.
1: அப்படின்னா உங்க பொண்ணு என் நண்பனுக்கு வேண்டாங்க. உங்க பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளைங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்கல. எப்போ உண்மையை பேசுற உங்க பொண்ணு மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: தம்பி,
3: ஹலோ பார்ட்னர், ஹலோ பார்ட்னர். நண்பன் உயிர் மேல எவ்வளவு பாசு பார்ப்பா இவருக்கு. என்ன பார்க்க வரவெல்லாம் காலின்னு சொன்னா பயந்துட்டு ஓடுறான். என்னடா இந்த பொண்ணுதான் இப்படி சொல்றாளே, எப்படி சாவான்னு யோசிக்க வேண்டாம்.
2: நீயே உன்னை பத்தி சொல்லி உன் வாழ்க்கையை நீ மொத்தமா கருத்துக்கிட்டே. நான் எந்த கல்யாணத்துக்கு பந்தல் போட்டாலும் அடுத்த வருஷமே அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்துரும். ஆனா நீ எனக்கு பிறந்திருக்க கூடாதுரி. தினமும் உன்னை நினைச்சு நினைச்சு நான் சாவறத விட நீ செத்துப்போ, நீ செத்துப்போ.

0: Τάλη άρχε. Σε τα τόλαρη. Λοιπόν τώρα. Όχι σόλρα. Σε το πάκα μοντάλε. Σε το πουρόγμα. Α, τι βλέπεις σόλρα. Πα. Όχι σόλρα. Α, α.
1: பத்து நாள் நான் ஊர்ல இல்ல, நீ யாரா இருக்கிட்ட அசங்கப்பட்டு வியாபாரத்தை முடக்கி வச்சிருக்கேன்.
2: என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?
1: கேள்விப்பட்டேன், எல்லாம் கேள்விப்பட்டேன். அமீர், பல கோடி ரூபாய் வியாபாரம் இது. இது வரைக்கும் நமக்கு கிடைக்காதது. ஆளை வச்சு அடிக்கிறது கொளுத்துறது இல்லாம புல்டோசரை வச்சு தரமட்டமா இடிக்க வேண்டியதுதானே?
2: கேவலம் காரை எல்லாம் வந்து இடிச்சிருக்காங்க.
3: மாத்தாண்டோம், புல்டோசரை வச்சு தரமட்டமாகறதுக்கு அது ஒன்னும் தனிமற்ற இடம் இல்ல, கோயில் இடம். விஷயம் முத்தி போச்சுன்னா கவர்மெண்ட் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வியாபாரம் மொத்தம் போக வேண்டியதுதான்.
1: உடா பைத்தியக்காரா, என் பேர் மாத்தாண்டோம். பத்தே நாள் அந்த ரெண்டு பேரை விரட்டி பாம்பேக்காரன் கிட்ட நான் வாங்கி தரேன்.
2: ஏய், என்ன பண்ற?
1: ஏய், ஓடுடா ஓடு.
4: கட்டிக்க போறவங்க எங்க கட்டி புடிச்சாங்க?
1: உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச நம்ம கதை காலிதான்.
4: என்ன பண்ணிட போறாரு? காலி உங்க கையில கொடுத்து என் கழுத்துல கட்டி சொல்ல போறாரு.
5: நல்ல நடு ரோட்ல அவ்வளவு பெரிய டிராபிக்ல யார பத்தியும் கவலைப்படாம கட்டுப்பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தியே, அவ யாரு?
4: உங்க மருமகன்.
5: பேரு?
4: பேரு விஜய். அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவருக்கு எல்லாமே அவர் ஃப்ரெண்டு தான். பிகாம் வரைக்கும் படிச்சிருக்காரு. டிரைவிங் இன்ஸ்டியூட்ல பார்ட் டைமா வேலை பாக்குறாரு. பெரிய வேலைக்காக காத்துட்டு இருக்காரு.
5: பெரிய வேலை கிடைக்காததாலே லவ் பண்றாரு. நான் ஊருக்கு போகும்போது நீ என் கூட வர மறுத்த காரணம் இதுதான் இப்பதான் புரியுது. என்னதான் 18 வருஷம் என் தங்கச்சி உன்னை வளர்த்தாலும் அவளை விட 18 நாள்ல கிடைச்ச காதலை உனக்கு பெருசா தெரியறான்ல. பெத்தவங்க மேல பிள்ளைங்களுக்கு பாசம் வர பல வருஷம் ஆகுது, ஆனா காதலும் மேல ஆசை ஒரே நிமிஷத்திலே வருது. இப்படியே தெருவில சுத்திட்டு அசிங்கம் பண்ணாம அவனுக்கு வேண்டியவங்கள வந்து எங்கிட்ட முறையா பேச சொல்லு.
2: என்ன நடந்தது? என்ன நடந்தது?
6: உள்ள போய் பாரு, அவன் பொண்ண போய் பாரு.
2: பவானி, பவானி,
4: நீ செத்து போடுன்னு சொல்லிட்டு போயிட்டியா? நான் சாகணும் தான் முடிவு பண்ண, ஆனா வலிக்காம எப்படி சாகணும்னு தெரியலையே. என்ன பாத்துட்டு போன மாப்பிள்ளைங்களா என்ன ஆனாங்க? அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் செத்து போயிருந்தா நான்

0: இந்த ஊர் தானே இருந்திருக்கணும். ஊருக்கெல்லாம் பந்தல் போறாரு, தான் வீட்டுக்கு மட்டும் பந்த போட முடியலன்னு இனிமே உன்னை யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. எங்க அப்பாவுக்கு நம்ம காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, யாராவது வந்தாங்களா பாத்தாங்களான்னு கேட்டுக்கிட்டேன்.
1: சரியான ஆள் நீங்க. சத்யா, சத்யா, நீ போய் உஞ்சுக்கப்ப
0: முடியாது.
1: இது பாரு, உனக்கு நான் வேணுமா வேணாமா?
0: வேணாம்.
1: என்னடி படுத்துறேன், உள்ள போய் உஞ்சுக்கப்போ, உள்ள போ.
2: எப்படி சொல்லுவேன், எப்படி ஆரம்பிப்பேன்?
3: விஜய், ஏ விஜய், இப்ப நான் கூட ஒரு விஷயத்த சொல்ல போறேன், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்.
4: அனுப்பி
3: வைக்க உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? இதெல்லாம் தானே கேட்க போறேன். ஏற்கனவே இந்த இடத்த வாங்குற விஷயமா பெரிய தகராறு நடந்துகிட்டு இருக்கு. அதுல உனக்கு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா இரு பாரு விஜய், அஞ்சு வருஷம், அஞ்சே அஞ்சு வருஷம், அதுக்கப்புறம் நீங்க வந்துடலாம். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். நீ அங்கிருந்து சம்பாதிச்சு அனுப்பு, 2 வருஷத்துல இந்த இடத்த உன் பேர்ல ஏலத்துல எடுத்துடலாம். அப்புறம் அம்மீராவது ஜம்மீராவது.
0: நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சுறாதீங்க, நாங்க ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கிறோம்.
1: சத்யா, அப்படி பாக்க, சத்யா, சத்யா, சத்யா, அறிவை வளர்த்துக்க படிக்கிறோம், உடம்ப வளர்த்துக்க சாப்பிடுறோம், வசதியை வளர்த்துக்க சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் நம்ம திட்டம் போட்டு செய்யறது, ஆனா திட்டம் போடாம திடீர்னு செய்யறது காதல் தான்.
5: இடைவெளிக்கு பிறகு தொடரும் உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்ந்து கேட்கலாம். உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல, என்ன மன்னிச்சிரு பிளீஸ்.
3: ஒரு பெரிய கம்பெனிக்கு நீ மேனேஜரா வரணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கல. வெளிநாட்டுக்கு அனுப்பி உன படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், முடியல. நான் நினைச்சதுதான் நடக்கல, நீ நினைச்சதையாவது நிறைவேற்றிருக்கிறேன்.
0: அப்படிலாம் இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட வந்து சம்மந்தம் பேசுங்க. அப்பா, அப்பா, அவர்தான்ப்பா, அவர் ஃப்ரெண்டு, எல்லாரும் வரங்கப்பா.
6: சரி சரி, நீ உள்ள போ, உள்ள போ.
3: ஐயா வணக்கம். சம்பந்தம் பேச வர சொன்னீங்கன்னு உங்க பொண்ணு சொன்னாங்க. விஜிக்கு எல்லாமே நான் தான், எங்க ரெண்டு பேருக்கு எல்லாமே இவங்க தான்.
6: நீங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு?
7: நீங்க வேணா உங்க பொண்ணை இவ்வளவு பெரிய வீட்டுல வளர்த்திருக்கலாம், ஆனா இவங்க ரெண்டு பேரும் எங்க காலனில ஒவ்வொருத்தர் வீட்டுல வளர்ந்துருக்காங்க.
6: ரொம்ப சந்தோஷம். சிங்க, பாய், நாடார், நாயக்கர், பல பேர் வந்திருக்கீங்க. உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுல இவங்க வளர்ந்தாங்கிறத விட என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிளைய உங்க பொண்டாட்டிங்களை யாராவது அவனை பெற்றவங்க சொல்ல முடியுமா?
1: ஐயா,
6: நீ வாய மூடு, உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன். எல்லா ஜாதிக்காரனும் ஒன்னா வந்துட்டா சொந்தக்காரன் ஆயிடுவீங்களா? உங்க வீட்டுல இவங்க வளர்ந்து வேலை, நீங்க பெற்றவங்களா ஆயிடுவீங்களா? என்ன கதை அளக்குறீங்க?
0: அப்பா, என்னப்பா சொல்றீங்க?
6: சம்பந்தம் பேசும்போது உனக்கு என்ன வேலை? மாப்பிள்ள வந்திருக்கானே பாத்தியா? பொண்ணு ஏற்கனவே பார்த்ததால அவன் வரக்கூடாது. பெரியவங்க பேசும்போது ஒரு குதிரை மேல பந்தயம் கட்டினா கூட அவரோட தாய் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது மேல பணம் கட்டுவேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிளோட பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எப்படி நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும்?
1: நீ குடிக்கிற பாட்டில் எங்க தயார் பண்ணது உனக்கு தெரியும், நீ உட்கார சேர் எங்க தயார் பண்ணது உனக்கு தெரியும், நீ பந்தயம் கட்டுற குதிரைக்கு தாயது உனக்கு தெரியும், நீ வளர்க்கிற நாய்க்கு தாயது உனக்கு தெரியும். அதே மாதிரி நீ உன் பொண்டாட்டி கிட்ட படுத்திருந்ததை எவனாவது பார்த்திருந்தோ உன் பொண்ணு உனக்கு தான் பிறந்தாங்கிறத நிரூபிச்சான். நானும் என் நண்பனுக்கு தாயாரு பூர்வீக இதை நிரூபிக்க முடியும்.
7: என்ன மாத்தாண்டம் பைத்தியகார்த்தனம் பண்ணிட்டிய? அருமையான சந்தர்ப்பம், அற்புதமான சம்பந்தம், எழுந்துட்டிய.
6: என்ன ஐயா, தண்ணி நான் இல்ல போட்ட, நீ ஏன் போதையில பேசுற?
7: தண்ணிய நானே போட்டிருந்தாலும் அவன் பேசின பேச்சுல எல்லாம் தெளிஞ்சிருக்கும். மாத்தாண்டம், நமக்கு அந்த காலனி வேணும்னா உன் பொண்ணை அவன் ஃப்ரெண்டு கட்டி கொடு.
6: அமீர், இடத்துக்கு ஆசைப்பட்ட பொண்ணை கண்டவனுக்கு கட்டி வைக்க நான் விரும்பல.
7: உன் பொண்ணை கட்டிக்க போறவனை பத்தி அவன் நன்மை

0: ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான், நிறைய படிச்சவன், பெரிய புத்திசாலி. இன்னைக்கு அவன் படிச்ச படிப்பு தான் நம்ம வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன் பொண்ணை கட்டிக்க போறவன் அயோக்கியனா தான் வச்சுக்க. என்ன பண்ணுவேன்,
1: என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான். அந்த இடம் எப்படி கிடைக்கும்?
0: பேசிட்டு போனவங்கிட்ட பலம் இருக்கு, அவன் நண்பன் கிட்ட படிப்பு இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த காலனில நமக்கு பயந்து ஓட வேண்டியா தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. உன் பொண்ண ஒருத்தனை கட்டி வச்சுட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டேன்னு வச்சுக்க. நீ சொன்ன பத்து நாள்னா ஒரே ஒரு நாள் அந்த இடம் நமக்கு கிடைக்கும்.
1: உயிருக்கு உயிர், ரத்தத்தின் ரத்தம், உடன் பிறப்பன்னு பேசிட்டு இருந்தவங்கள
2: அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன
3: இதுவரைக்கும் அவகிட்ட சம்பந்தம் பேசிட்டு போனவங்க தான் சேர்த்திருக்காங்க. நீ சம்பந்தம் பேசாமே என்ன சாகடிச்சியா சத்யா? என்ன பொறுத்தவரைக்கும் பவானியோட புருஷன் நான் தான். நான் இருக்கும்போது அவள் வெள்ளப்படவே

0: பத்துக்கறையா? உன் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ள போட்டு வச்சிட்டா?
1: இனிமே உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம்.
2: பொதுவா மாப்பிள்ளைக்கு நான் எல்லாம் செய்வாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசம்
1: பண்ணுவேன்.
2: பொண்ணோட வீட்டுக்கு வந்து சேருங்க, நான் முன்னாடி போறேன். ஏன்னா பால் குழந்தை அங்கதான் சாப்பிடணும்.
1: விஜய்
2: விஜய் வந்து அவர் வீட்டுல சாப்பிடுவேன்.
1: அவர் வீடா?
2: அதான் போய் பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
1: ஏதோ பால் சாப்பிடணும், அப்புறம் உன் வீடு என் வீடு எல்லாம் சொல்றாங்க.
3: சாந்தி முகூர்த்தம் முடியிற வரைக்கும் இங்க ரெண்டு பேருக்குமே அவங்க அவங்க பொண்டாட்டி வீடுதான்.
2: ஐயோ ஐயோ, ஏகா அத தட்டு வச்சிரு, நீ புறப்படு.
4: சுமதி.
3: என்னப்பா?
4: இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன் புருஷ மனசுல நீ தான் இருக்கணும். நீ ஆசைப்பட்டத நான் செஞ்சுட்டேன், என் ஆசை நீ தான் நிறைவேற்றணும்.
3: உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்கப்பா.
4: இன்னைக்கு தானே முதல் இரவு, பல இரவுகள் போகட்டும், நானே சொல்றேன். இப்போ
3: நான் படுக்க போறேன்.
1: இங்கயா?
3: அங்கதையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: படுக்கிறதுக்கு எல்லாம் ஆசீர்வாதமா?
3: சீக்கிரம் அப்பா வரதுக்குள்ள ஒரு முட்டை கொடுங்க. சீக்கிரம் கொடுயா, கிடைச்சதே ரெண்டு நிமிஷம், அதுல வேற ஒரு நிமிஷம் போயிடுச்சு.
5: இன்னையிலிருந்து இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் பொறுப்ப என் மருமக ஏத்துக்கு போறாரு. மிஸ்டர் விஜய், மை சன் இல்ல.
3: இவங்கெல்லாம் நம்ம கம்பெனி ஸ்டாஃப். நம்ம கம்பெனி ஆடிட்டர், நம்ம மேனேஜர், சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இவர் தான் ஜிஎம்.
1: ஃப்ரெண்ட் நான் போ.
2: வாங்க உள்ள போலாம்.
1: சத்யா இருக்காரு, சார் இருக்காரு, அவருக்கும் வேலை போட்டு வந்திருக்கோம்.
2: என்னடா இதெல்லாம்? டேய்
1: உணர்ச்சி வசப்படக்கூடாது. உன் படிப்புக்கு தகுந்த வேலையை உனக்கு கொடுத்துருக்காங்க, என் அறிவுக்கு தகுந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்குதான் என் ஆசையை நிறைவேறிச்சு. இனிமே என் விஜய் யாரு பாக்கணும்னாலும் என்ன கேட்டுதான் பாக்கணும்.
2: என்னடா சொல்றேன்
1: இரு பாரு, 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நீங்க முதலாளி.
2: சத்யா
1: உட்காருங்க சார், எவ்வளவு பெரிய கம்பெனி உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க.
6: நண்பனை உள்ள உட்கார வச்சு, அவனையே கதவை சாத்த வச்சு, வெளியில உட்கார வச்சுட்டேன் பாத்தியா.
1: முதல்ல உன்ன ஒரு ஆபீஸ்ல உட்கார வச்சு, உன்ன பாக்க வரவங்களுக்கு நான் கதவை திறந்து விடு. அதுக்கப்புறம் நீ ஒரு வண்டி வாங்கி அதுல என்ன உட்கார வச்சு கதவை திறந்து விடு.
2: ஹலோ சத்யா, நான் விஜய் பேசுறேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா
7: இருக்கேன்டா.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ரிசீவரை சரியா வைக்கல, உன் போன் வரலையே கவனிச்சேன், அப்புறம் ரிசீவரை சரியா எடுத்து வச்சு.

0: உடனே மணி அடிச்சிச்சு. ஏன்னா நாம ஒண்ணு பண்ணலாமா, தினமும் ராத்திரி சாப்பாடு ஆபீஸ்க்கு வர வச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடலாமா?
1: என்ன பத்தி கவலை இல்லப்பா, இதைய மாமனார் கிட்ட சொன்ன வச்சுக்க. மாப்பிள்ள தூக்கத்தை அங்கேயே வச்சுக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பொண்டாட்டி மனசு நோக்க கூடாதுரா,
2: அவ இப்பவே ஒரு மாதிரியா தான் இருக்கா.
1: ஐயோ போற வச்சிருப்பா, மத்தத நாளைக்கு ஆபீஸ்ல பேசிக்குவோம்.
3: காதலிக்கும் போது நான் எப்போது உங்ககிட்ட தப்பா பேசிருக்கேனா இல்ல தகாத முறையில நடந்திருக்கேனா? கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு மனைவியோட உணர்ச்சியை புரிஞ்சுக்காம நண்பனோட உணர்வுகளை மட்டும் புரிஞ்சுக்கிற நீங்க என்ன புரிச்ச?
2: என்ன எது வேணாலும் சொல்லு, என் சத்யாவை பத்தி ஏதாவது சொன்ன பொண்டாட்டின் கூட பார்க்காம உன்னை கொலைய பண்ணி.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: சார் தான் நம்மோட.
5: வாங்க மிஸ்டர் மார்த்தாண்டம்.
4: அட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
5: இந்தியாவில் இருக்கிற பெரிய தலைவர்களையும் பெரிய பணக்காரங்களையும் உங்களை மாதிரி பெரும்புள்ளிகளையும் நாங்க தெரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி பிசினஸ் எங்களால பண்ண முடியாது.
6: கோவிலுக்குள்ள ஆபீஸா?
5: செய்யும் தொழிலே தெய்வம்.
2: போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் இது கோவில் மாதிரி தெரியணும்.
4: சாரு என்ன வியாபாரம் பண்ணீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
5: வெளிநாட்டில இருந்து வர்ற துப்பாக்கி எல்லாம் இங்கேதான் பதுக்கி வச்சிருக்கோம்.
4: அந்த இடத்துக்கு 15 கோடி ரூபாய் தர்றேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி வியாபாரம் தான் பண்ணுவீங்கன்னு.
5: அந்த காலனில யாரு ரெண்டு பேரு இடைஞ்சலா இருக்கிறதா கேள்விப்பட்டேன்.
4: சாரு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு.
6: எங்களுக்கு இருக்கிற சக்திக்கு அந்த காலனி ஒரு நிமிஷத்துல சுத்தம் பண்ணிடுவோம். கோவில் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுனால பிரச்சனை வரும்னு உங்ககிட்ட இவ்வளவு பணத்தை கொடுத்து இந்த பொறுப்பு.
7: பிரச்சனை பண்ற ரெண்டு பேர்ல ஒருத்தனை மருமகனாக்கி அந்த காலனியை விட்டு கொண்டு வந்துட்டேன். இன்னொருத்தனை அந்த காலனியை விட்டு அனுப்பிட்டா இடத்த சுலபம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துல.
5: சீக்கிரமா முடிங்க.
6: எங்கேயாவது
3: போயிருப்பாரு. என் வாழ்க்கை கல்யாணம் ஆகாமலே முடிஞ்சிடுமோ
6: நினைச்சேன். உயிரை கட்டியா புடிச்சுக்காருக்க பவானி தாருக்க. எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ண வேற யாருக்கோ கட்டி வச்சுட்டேன். வேற யாரும் வாழக்கூடாது.
5: பவாரி பவாரி பவாரி ஏத்த ஏத்த பவாரி. எவனோட நம்பிக்கை இல்ல, எவனோட நம்பிக்கை இல்ல. அப்படி என்ன ஒரு அவசரம்?
2: சத்யா இனிமே என் கூட இல்ல, நம்ம கூட தங்க போறான். வா சத்யா.
3: சத்யா நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் அது உன் இழப்புக்கு ஈடாகாது. எப்படியோ இங்க இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பா
8: பெரிய திட்டம் போட்டிருக்கேன். அந்த திட்டத்துல சத்யா செத்து போயிடுவான்னு சொன்ன இப்ப வெளியே இருந்தவன் உள்ள வந்துட்டானே.
2: நான் மாறிய ஏத்தி விட்டதே இவனை கொலை பண்ணதான். அவனடானா இவனை விட்டுட்டு இவன் பொண்டாட்டி கொலை பண்ணிட்டான். உள்ள வந்தவனை வெளியில
3: அனுப்பியோமா.
6: உங்க பொண்ணுனால என் கற்பை காப்பாத்து. சீக்கிரம் வந்து என் கற்பை காப்பாத்துங்க. உங்க பொண்ணு
4: சத்யா எங்கப்பா போற?
5: ரூமுக்கு.
4: எங்க வாப்பா. வா பொண்டாட்டி செத்துட்டா எல்லாரும்.

0: வார்த்தையில ஆறுதல் சொல்லுவாங்க, நான் விஸ்கில ஆறுதல் சொல்றேன். என்ன பாக்குற, இது உள்ள போச்சுன்னா கஷ்டங்கள் மறையும், நிம்மதி கிடைக்கும், சோகம் போகும், சந்தோஷம் வரும். செத்து போன மனைவியை மறந்துடலாம், புத்துணர்ச்சியோடு இருக்கலாம்.
1: மனைவி இறந்துட்டாங்கிற சோகத்தை மறக்கிறதுக்காக புருஷனுகள் அதை குடிக்கிறாங்க. புருஷன் இறந்துட்டாங்கிற சோகத்தை மறக்கிறதுக்காக மனைவிகள் அதை குடிக்க ஆரம்பிச்சு என்ன சார் ஆகும்? அதனே உங்களுக்கு மட்டும் கவலையை மறக்கிறதுக்கும் நிம்மதி கிடைக்கிறதுக்கும் ஒரு விஸ்கி. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என் மனைவி செத்து போயிட்டான்னு என்ன குடிக்க சொல்றிய? நீ உங்க வீட்டுல எவ செத்தா நீ இதை குடிக்கிற? இல்ல தினம் குடிக்கிறிய? தினம் உங்க வீட்டுல ஏதாச்சும்
2: அடியா? எதுக்கு இப்ப இவ்வளவு கோபம் வந்து ஓடி வந்த? நான் உங்க மருமக, என்ன நீங்க என்ன வேணா கேட்கலாம், அடிக்கலாம், ஆனா என் நண்பனை தொடர்றதுக்கு நீ யாரு?
3: அதைத்தான் நானும் கேக்குறேன், என் நண்பனை தொடர்றதுக்கு இவன் யாரு? உன் நண்பனை நான் அடிச்ச உடனே மாமனார் இருந்து கூட பாக்காம எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டேல்ல. அப்படி இருக்கும் போது என் நண்பனை இவன் அடிச்சானா எனக்கு எப்படி இருக்கும்? எத்தனை வருஷம் வாடா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? 20 வருஷம். நாங்க ரெண்டு பேரும் 40 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். 20க்கு எவ்வளவு இருந்து 40க்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு இந்த கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, கொண்டாட்டி செத்து போயிட்டா, அதுக்காக நான் என் வீட்டை விட்டு நண்பர் வீட்டுக்கு போயிட்டேனா? இல்ல அவன் தான் என் வீட்டுக்கு வந்துட்டான். மனுஷன்னா ரோஷத்தோட மட்டும் இல்ல, மானத்தோட வாழணும்.
2: சத்யா, சத்யா, சத்யா.
4: இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
5: ஒரு நிமிஷங்க. ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:41.
4: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் உடன்பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: அவங்க வெறும் நண்பர்கள், நாம அப்படி இல்ல. உயிருக்கு உயிரான உடல் பிறப்பு. இந்த உடம்பு இந்த கோட்டை தாண்டிச்சுன்னா இந்த உயிர் இங்கேயே போயிடும்.
6: சீக்கிரமா தண்ணி ஒண்ணாங்க, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. சுமதி தாயாக போற. இன்னும் ஏன் பண்ணிக்கிற? அம்மா சொல்ற, உள்ள போ.
0: உண்மையிலேயே அவன் நேரம் நல்லாதான் இருக்கு.
1: நேற்று ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன். என்ன வேலை, அங்க ஏதாச்சும் பிரச்சனையா, உடம்புக்கு சரியில்லையான்னு விசாரிக்கிறதுக்காக வந்தேன். வந்தவன் தேய்ச்சிட்டு அப்படியே தூங்கிட்டான். தூங்குறவன் எழுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல.
7: இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், தூங்கி எழுந்ததும் தம் புருஷ முகத்துல முழிக்கணும்னு ஒரு மனைவிக்கு ஆசை இருக்காது? இதையெல்லாம் உங்க நண்பர் எப்ப தெரிஞ்சுக்க போறாரு? ஒரு மனைவியோட எப்படி வாழணும்னு எப்ப புரிஞ்சுக்க போறாரு? உங்க நண்பன ஒரு பொண்ணு வளர்த்திருந்தா இதையெல்லாம் அவருக்கு புரிய வச்சிருப்பா. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது.
2: இங்கே படுத்துட்டேனா? இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் என்னடா
1: பண்ண? பொண்டாட்டியோட பிறந்த நாள்.
2: ஓ, எழுந்திரிச்ச உடனே இங்கே வந்து சுப்ரபாதம் மாட்டிட்டாளா?
1: இரு பாரு, முதல்ல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவளை கோயிலுக்கு கூட்டுப்பா, சினிமா ஹோட்டல் பீச் இன்னைக்கு போற, நீ அவளை சந்தோஷமா வச்சிருக்கா. எழுந்துடுறாங்கப்பா, போட பா. சரியான சோம்பேறி ஆயிட்டாப்பா.
7: என்னால நம்பவே முடியல.
2: முதல்ல சாமி கும்பிடுறோம், அப்புறம் சினிமாக்கு போறோம், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போறோம், அப்புறம் பீச்சுக்கு போறோம்.
7: அப்படியே எங்க வேணாலும் போலாம்.
2: எங்க வேணா போலாம்,
7: சுத்திட்டே இருக்கலாம், துடிக்க போக வேணாம். அப்ப என்ன படம் போலாம்? இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், எல்லா படம் போலாம்.
8: சின்ன யார் பேருக்கு?
7: என் பேருக்கு.
8: என்ன பேரு?
2: சத்யா. என் சத்யாவோட நட்சத்திரம் தெரியாது, சாமி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க.
8: யா நாம் யா ஸ்தோத்ர பூஜான் ஜெகதீஷே கிருஷ்ணாபாம் விநாயகாய நமஹ.
2: சுமதி, நான் எப்ப அர்ச்சனை பண்ணுவேன்? முதல்ல என்ன வளர்த்த சத்யா பேருக்கு அர்ச்சனை பண்ண பிறந்தா என் பேருக்கு பண்ணுவேன். அதே மாதிரி இன்னைக்கு முதல்ல சத்யா, அடுத்தது உனக்கு. சுமதி,
1: இன்னைக்கு விஜயோட மனைவி பிறந்தநாள், ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டு தான் போணும்.
8: ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இவ்வளவு பெரிய வீட்டுல எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்தா வசதிப்படாதுன்னு தான் மொத்தமா வந்திருக்கவங்க.
9: அது என்னடானா, இன்னைக்கு எங்க ராசி விசேஷமான நாள்?
7: யார் நீங்களா? இது என்ன வீடு நினைச்சீங்களா இல்ல சேரி நினைச்சீங்களா? வெளியே போங்க எல்லாரும்.
10: இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. இந்த சூட்டோட ஒரு முடிவெடு. புருஷனை பார்த்த உடனே இறங்குறாரு.
8: அடடடடே, எப்போ நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணே? எங்க போறீங்க? சத்யா என்னாச்சு
2: அண்ணே?
8: என்னாச்சுமா?
6: அவங்கள சத்யா பாத்துக்குவான். உன் பொண்டாட்டி உள்ள கோபமா போயிருக்கா, அவளை சமாதானப்படுத்து.
7: என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்? உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கா இல்ல உங்க நண்பனுக்கா? அர்ச்சனை எனக்கா? இல்ல உங்க நண்பருக்கா?

0: உங்க பொண்டாட்டி நானா இல்ல அவனா?
1: என் நண்பனை பத்தி ஏதாவது பேசுன, உன் பிறந்த நாள் இறந்த நாளாயிடும்.
0: என்ன விட, உங்களுக்கு உங்க நண்பன் தான் முக்கியமா?
1: நீ என்னடி, நேத்து என்ன பத்த தாயை விட, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச மனைவியை விட, நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைய விட, என்னைக்குமே என் நண்பன் தாண்டி எனக்கு முக்கியம்.
0: நேத்து எனக்கு கிடைச்ச புருஷனை விட, நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைய விட, இன்னையில இருந்து எனக்கும் எல்லாமே உங்க நண்பன் தான். ஒரு பொண்ணு யார வேணாலும் அம்மானு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம், அண்ணன்னு கூப்பிடலாம், தம்பின்னு கூப்பிடலாம், அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சின்னு கூப்பிடலாம். ஆனா கட்டுன புருஷன் ஒருத்தனை தான் புருஷன்னு கூப்பிட முடியும். உங்களுக்கு அவர் தான் எல்லாமேங்கிறதுனால நான் அவரை புருஷன் கூப்பிட முடியுமா? இல்ல நீங்க தான் அவருக்கு எல்லாமேங்கிறதுனால என்ன அவர் மனைவின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? சொல்லுங்க
1: சுமதி. சுமதி டாக்டர்,
2: மிஸ்டர் விஜய், நீங்க உங்க மனைவிய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்க கர்ப்பப்பை ரொம்ப பலகீனமா இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த ஒரு குழந்தைதான். அவங்க மனசை பாதிக்காத அளவுக்கு அவங்க கிட்ட நடந்துக்கிறதா அவங்க உயிருக்கு நல்லது. ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கிக்கிற சக்தி அவங்க உடம்புக்கு இல்ல. அவங்க ஆசை எதுவா இருந்தாலும் தயவு செய்து நிறைவேத்தி வைங்க.
1: டாக்டர், நான் அவளை பார்க்கலாமா?
2: தாராளமா பார்க்கலாம்.
1: பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க.
0: நான் வீட்டுக்கு வரும்போது உங்க நண்பன் அங்க இருக்க கூடாது. இது பாருங்க, நான் சொல்றது உங்க நண்பன் மேல இருக்கிற வெறுப்பில் இல்ல, உங்க மேல இருக்கிற பிரியத்துல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.
3: என்ன விஜய், டாக்டர் என்ன சொன்னாங்க?
4: என்னடா அம்மா கேக்குறாங்க, நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க, என்னாச்சுன்னு சொல்ல.
1: அவ ஆசையை நிறைவேற்றிட்டா அவளை பத்தி பயப்பட வேண்டாம் டாக்டர் சொல்லிட்டாரு.
4: அற தவிர உனக்கு வேற என்னடா வேலை செய்ய?
1: இத்தனை நாள் எனக்கு அதை விட இன்னொன்னு முக்கியமா இருந்தது. இப்ப நீயே சொன்ன பிறகு அவ ஆசைய நிறைவேற்ற முடிவு பண்ணிட்டேன்.
4: உனக்கெல்லாம் நான் தான் என்ன சொல்லணும், உனக்கு எப்ப அறிவு வரப்போதும்?
1: சத்யா, இது வரைக்கும் நான் சொல்லாத சொல்ல போறேன், நீ செய்வியா?
4: உனக்காக நான் செய்யாதது ஏதாவது இருந்தா சொல்லு, செய்யறேன்.
1: இல்ல, இது வரைக்கும் நீ செய்யாதது நான் சொல்லாதது.
4: உனக்காக நான் செய்யாதது ஒன்னே ஒண்ணுதான், உயிரை விடுறது. சொல்றேன், அதையும் செஞ்சிடறேன்.
1: எனக்காக நீ அதையும் செய்வேன்னு தெரியும். ஆனா நான் சொல்ல போறது உன்னால செய்ய முடியாது.
4: நான் விஜய் இதுக்கு மேல புதிர் போடாது, என்னால் தாங்க முடியாது. சீக்கிரம் சொல்ல, என்ன செய்யணும்?
1: இனிமே நீ என்னோட பேசக்கூடாது, என்ன பார்க்க கூடாது, இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க கூடாது.
4: இது நீ சொல்லாதது நான் செய்யாதது.
5: அமீர் ஹியர்.
6: அமீர், சந்தோஷமான விஷயம், உயிருக்கு உயிரான உடன்பிறப்பு பிரிஞ்சிருச்சு.
3: நீ உன் நண்பனை வளர்த்த அளவுக்கு நான் என் பொண்ணை வளர்க்கல.
6: அம்மா,
3: அவனுக்கு பொண்டாட்டி கிடைச்சிட்டா உனக்கு அம்மா கிடைச்சிட்டா. இனிமே நான் இங்கதான் தங்க போறேன்.
6: உலகத்திலேயே சிறந்த பாச நண்பன் தான் நட்பு தான் நான் இத்தனை நாளா நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை விட சிறந்த பாச தாய் பாசம் தான் இப்ப நீங்க நிரூபிச்சிட்டீங்க. பிறந்த நாட எல்லாரும் தாய் நாடுன்னு சொல்றாங்க, பேசுற மொழிய தாய்மொழின்னு சொல்றாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க, ஆனா யாருமே சாமியை நேர்ல பார்த்ததில்ல. பெத்த தாயை தெய்வமா வணங்குற எனக்கு அந்த தாய் இன்னொரு தாயை கொடுத்துருச்சு.
7: சுமத்தே, உன் புருஷன் என்ன பண்றா?
0: குளிச்சிட்டு இருக்காரு.
7: அவ வளர்ந்த இடம் இன்னும் கேளத்துல போகுது, அதை நாங்கள் எடுக்கணும்னா புருஷன் அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லணும்.
6: சத்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாலும் அவன் நினைப்பில தான் இன்னும் விதி இருந்துகிட்டு இருக்கான். கூட பிறந்தவளை மறுபடியும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். உன் புருஷன் மனசுல இருக்கிறவனை நிரந்தரமா பிரிக்கணும். அது குறை வழி பக்கத்து தெருவில் இருக்கிறவனை பார்க்க முடியாத தூரத்துக்கு அனுப்புறதுதான்.
8: நாங்க கலெக்டர் ஆபீஸ் போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உன் புருஷன் அங்க இருக்கவங்களெல்லாம் விரட்டி காலனியை காலி பண்ணி வைக்கணும்.
7: உன் ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன், என் ஆசைய நீ நிறைவேற்றுவேன்னு அன்னைக்கு சொல்லல, அது இதுதான்.
0: இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போல
1: சுமதி,
0: உங்க காலனிக்கு போறீங்க, நீங்க வளர்ந்த இடத்துக்கு போறீங்க, உங்க நண்பனை போய் பாக்குறீங்க.
1: இது கனவு இல்லையே?
0: இது உங்க கனவு இல்ல, எங்க அப்பாவுடைய பல நாள் கனவு. கணபதி காலனிய விலைக்கு வாங்கி தர்றதா எங்க அப்பா பாம்பேக்காரங்க கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வாங்கியிருக்காரு. அந்த காலனிய வாங்கி தர்றது உங்க கையில தான் இருக்கு. அந்த காலனியில இருக்கிறவங்களையும் உங்க நண்பனையும் முதல்ல அங்கிருந்து வெளியே போக சொல்லுங்க. அடிங்க, அடிங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? அடிச்சு கொண்டுடுங்க.
1: சுமதி, சுமதி, இத பாரு, உன் கண்ணுனால வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கண்ணுல இருந்தவரை வெளியனுப்பிட்டு நான் கூட ஆயிட்டேன். இப்ப என் மனசுல இருக்கிறவனையும் நான் வெளியனுப்பிட்டான். உன் புருஷன்

0: இவரும் பொருந்தா.
1: என்ன சொன்னீங்க? உங்க மனசுல நான் இல்ல, உங்க குழந்தை இல்ல, நீங்க ரெண்டு பேருக்கும் உங்க மனசுல இடம் இல்லனா நாங்க ஏன் உயிரோட இருக்கணும்? இப்ப நீங்க இந்த படியில இறங்குறீங்களா இல்ல நான் என் வயித்துல இருக்கிற குழந்தையோட உருளட்டுமா?
2: சாவாஷ்.
1: பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, இடம்தான் வேணும்னு அப்ப, நண்ப செத்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி தான் வேணும்னு புருஷன், நீ எல்லாம் ஒரு அப்ப.
3: இது நம்ம கோயிலுங்க, இதுக்கு போய் வெளிய வசூல் பண்றது நியாயமே கிடையாது. ஒரு வருஷம் ஆனாலும் சரி, ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி, இத நம்ம செலவிலேயே கட்டி முடிக்கணுங்கிறேன். தம்பி
4: வாங்க. அம்மா வழியா தம்பி?
5: ஏதோ முக்கியமான வேலையை காலையிலேயே புறப்பட்டு வெளியே போயிருக்காங்க.
4: நம்ம காலனில இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து நிப்பீங்க. எப்போ உங்க ரெண்டு பேரையும் ஒன்னாவே பாத்துட்டு இப்போ உங்களை மட்டும் தனியா பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: நம்ம காலனில நடக்கிற எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறவர் இந்த விநாயகர் தான். இவர் இருக்கும் போது சத்யநனையும் விஜயநனையும் ஒண்ணு சேகாம விட மாட்டாரு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல விஜயநனே இங்க வந்துருவாரு. நம்ம சாமி சக்தி எப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே விஜயன் வந்துட்டாரு.
3: தூங்கி எந்திரிச்சோன்ன சத்யா சத்யான்னு தேடுறவனை எத்தனை நாளைக்கு தான் பார்க்காம இருக்க முடியும்?
6: செலவு பண்ணி படிக்க வச்சவன உட்கார வச்சு சோறு போடணும் நினைச்சவனாச்சே, எப்படி பார்க்க வராம இருக்க முடியும்?
0: இத பாருங்க, பிரிஞ்சு போன நண்பனை பாக்கிறதுக்காக ஒண்ணு நான் வரல. இன்னைக்கு இந்த இடம் எழுத்துக்கு போகுது, எப்படி அதை நாங்க வாங்க போறோம்? அதனால நீங்க எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணி போறது நல்லது.
4: பிறந்த இடத்தை மறக்கிறது கூட தப்பு இல்ல, ஆனா பல வருஷமா வாழ்ந்து வளர்ந்த இடத்த மறக்கிற பாரு அது.
7: பண்ணல, யார் எதுவும் பேச மாட்டோம், இவங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவோம்?
0: பண்ண வைப்பேன்.

0: இந்த இடம் ஏற்கனவே விலை போயிருச்சு. ஒருத்தர் வாங்கிட்டார், அவரு சம்மதிச்சா நீங்க இங்க குடியிருக்கலாம். இல்லனா சீக்கிரமாவே வேற இடம் பார்த்து காலி பண்றது நல்லது.
1: சார் என்ன சார், ஐயா இந்த இடத்துக்கு என்ன வாடகையோ அதை நான் உங்ககிட்ட கொடுத்துறோம். இத பாருங்க, வாடகை வேணாலும் உயர்த்திக்கங்க. தயவு செஞ்சு எங்களை காலி பண்ண மட்டும் சொல்லிடாதீங்க.
2: கவலைப்படாது சத்யா, யாரும் யாரையும் காலி பண்ண வைக்க முடியாது. இந்த இடத்தை இவங்க வாங்கல, நான் வாங்கியிருக்கேன். அதுவும் உன் பேர்ல வாங்கியிருக்கேன். இன்னையில இருந்து அந்த காலிக்கு பேரு சத்யா காலி.
1: தெய்வத்தை நேர்ல பார்க்க முடியலன்னு எல்லாரும் ஏங்குறாங்க. தாரசு சலிமா
3: சுமதி
4: ஏதோ
3: ஒரு கூட்டம் வீட்டுக்குள்ள போந்து எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. உங்க பேர்ல இருக்கிற இந்த இடத்தை நீங்க அவங்க பேருக்கு மாத்தி கொடுக்கலனா எல்லாரையும் கொண்டுடுவாங்க.
2: இவ்வளவு உடனே ஆஸ்பத்திரி சேர்க்கணும்.
5: என்ன மன்னிச்சிட மாட்டாண்டோம். இடத்தை வாங்கினது உன் தங்கச்சி, அதுக்காக என்ன நான் பலியாக்க விரும்பல.
6: உன் மருமகனை புடிச்சிட்டு வந்தா
5: பத்திரம் இவர் கைக்கு வந்துருவன்னு நான் தான் சொன்னேன்.
7: துரோகி,
5: கொலை செய்யறவங்க கூட தப்பிக்கிறதுக்காக கடைசி நேரத்துல அப்ரூவர் ஆயிடறான். நான் அப்ரூவரா மாறினதுல என்ன தப்பு?
1: பத்திரம் கைக்கு வர வரைக்கும் இவங்களை பிடிச்சு கட்டுக்கணும்.
2: சத்யா இந்த இந்த பத்திரத்தை குடிச்சு உடனே விஜய காப்பாத்து. சுமனிய நான் பாத்துக்கிறேன்.
1: பத்திரம் கட்டி இருக்கட்டும், நான் வச்சு விட போறேன். முதல்ல அவரை அவுத்து விடுறேன்.

0: அன்பான நண்பர்களுக்கு நாங்க உதாரணம், உயிருக்குறாத நட்புக்கு நீங்க உதாரணம். நீங்க வரலீங்க, நாங்க அப்படியே வந்துடுறோம்.
1: மேடம் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க.
2: சுமதி உன்னை பார்க்கணும்னு கூப்பிடு.
3: என்ன
1: விட்டு போகல, இப்பவும் உன் கூடவே தான் இருக்கான். அவன் உயிரை உன் குழந்தைக்கு கொடுத்துட்டு நிரந்தரமா உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவன் கண்ணை மூடும் போது உன் குழந்தை கண்ணை திறந்துட்டான்.
0: இப்பத்தான் நீங்க உண்மையான உடன்பிறப்பன். இனிமே அவனையும் உன்னையும் யாராலே எப்பவும் பிரிக்க முடியாது.
3: சத்யா,
2: விஜய்,
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ராஜ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கிய உடன்பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சத்யராஜ், ரஹ்மான், கஸ்தூரி, சுகன்யா, ராதா ரவி, கவுண்டமணி, மயில்சாமி ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பி வாசு.
5: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
5: ஆமா அண்ணே.
6: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
7: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: வான்வார்ப்பது நீர்மழை, இசைவார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.

இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஷோவோட தீம் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு உங்க காதுகளுக்கு விருந்தா வரப்போறது எல்லாமே பூக்கள் ரிலேட்டட் சாங்ஸ் தான். மலர்களின் வாசம் எப்படி மனசை மயக்குமோ அதே மாதிரி இந்த பாடல்களும் உங்களை பூக்களின் உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும். இந்த நிமிஷம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லை ஹாப்பியாக இருக்கா, எந்த மோட்ல இருந்தாலும் இந்த பூக்கள் சாங்ஸ் எல்லாமே உங்களை அப்படியே மென்மையாக மாற்றிடும். ஸோ லெட் ஸ்டார்ட் த மியூசிக். பூக்கள் மலர்வதை பார்த்துருப்போம், ஆனால் பூக்கள் மலரும் ஓசையை கேட்டிருக்கீங்களா? எனக்கும் கேட்கணும்னு ஆசைதான். இப்படி தன்னோட ஆசையை சூப்பராக அழகாகவும் இந்த சாங்கில் சொல்லியிருப்பாங்க. பூக்கள் மலரும் ஓசை, புல் விரியும் ஓசை என இயற்கையோட சின்ன சின்ன ஓசைகளையும் சங்கீதமாக மாற்றிய பாடல்தான் பூ பூக்கும் ஓசை. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா பேசிகிட்டு இருக்கேன். நேரம் 5:08 ஆகிட்டுருக்கு. இப்போ வரப்போகிற சாங் வந்து பூக்கள் பூக்கிற அந்த தருணத்தை ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மனதில் உருவாகிற இனிய உணர்வை இயற்கையோடு இணைத்து சொல்கிறாங்க. மென்மையான இசை, அமைதியான காட்சிகள், இனிமையான வரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கனவு போன்ற அனுபவத்தை தருது. இதோ உங்களுக்காக மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணத்தை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:15. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வரப்போகிற சாங் ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் வைப் கொண்ட மெலோடி தான் வரப்போகுது. கடலும் ரோஜாவும் சேரும் ஒரு அழகான இமேஜினேஷன். இந்த சாங்கை கேட்டதும் ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸ் மாதிரியான ஃபீல் வரும். கடல் அலை ஓடும் இசைத்துளிகள், பூக்களின் மனம் போல மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும் வரிகள், எனர்ஜெட்டிக் பீட் எல்லாமே சேர்ந்த இந்த சாங் ஒரு பர்ஃபெக்ட் பிளேலிஸ்ட்னு சொல்லலாம். இதோ அனேகன் திரைப்படத்திலிருந்து ரோஜா கடலை பாட்டில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:21 ஆயிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் மனசுக்கிட்ட நேரடியாக பேசும் ஒரு ஸ்வீட் மெலோடி சாங் தான் வரப்போகுது. பூக்களே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுற அளவுக்கு ஒரு முகத்தோட அழகை உயர்த்தி பேசும் ஒரு சூப்பரான சாங் தான் இது. ஒவ்வொரு இசைத்துளியும் மனசுக்குள்ளே பூத்து குலுங்கும், உங்கள் மனசை ஒரு பூந்தோட்டமாக மாற்றப்போகும் அந்த பாடல் இதோ உங்களுக்காக. ஏஆர் ரகுமான் இசையில் ஐ திரைப்படத்திலிருந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:27 ஆகிட்டுருக்கு. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம். நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா தான் பேசிகிட்ருக்கேன். சில நேரம் வாழ்க்கை நம்ம கிட்ட நிறைய கேட்கும், சில நேரம் நாமே வாழ்க்கையிடம் நிறைய கேட்போம். மலர்கள் கேட்டேன், வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன், அமிர்தம் தந்தனை. இந்த வார்த்தைகள் சொல்கிறது என்னென்னா, நம்ம சின்னதாக ஆசைப்பட்டாலும் வாழ்க்கை சில சமயம் அதை விட பெரிய கிஃப்டாக கொடுக்கும். காதல், நம்பிக்கை, நன்றி எல்லாத்தையும் ஒரே மெலோடியில் சொல்கிற சாங் தான் இது. ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து மலர்கள் கேட்டேன் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் பிறப்பது நான் உங்கள் அன்பு தோழி பிரியங்கா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இளைய பாரதம்.

0: கிரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக நம் வீட்டு செல்ல கிளிகள் முன் மழலையர் வகுப்பில் இருந்து தன்விக், அக்ஷயா, தன்ஷிகா, ரெவிக்ஷா, தர்ஷிகா, ராஜஸ்ரீ மற்றும் திவாஷ்னி தங்களின் மழலை குரலில் கானம் பாட வருகிறார்கள்.

0: கேட்க கேட்க தெவிட்ட ததுமழலை மொழி மிகவும் அருமையாக தங்களின் மழலை மாறாத குரலால் நம் எல்லோரையும் குழந்தை பருவத்திற்கே கூட்டி சென்ற நம் குட்டி செல்லங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும்.
1: அடுத்ததாக முன் மழலையர் வகுப்பிலிருந்து நம்ம குட்டி தேவதை தசிகா ரயிலை விட வேகமாக ஏபிசி பாடி முடிக்க போறாங்க. வாங்க.

0: ABC. Thank you.
1: ஏயில் தொடங்கி இசட் வரை எழுத்துக்கள் எல்லாம் வரிசையாய் நிற்கிறது. நம்ம வீட்டு சுட்டி குழந்தை மழலை மொழியில் பாடும்போது ஆஹா என்ன இனிமே, அழகாக பாடிய அன்பு நிலவுக்கு உள்ளங்கழிந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக மழலை பேசும் மொழியழகு, அவர்கள் பாடும் பாட்டழகு இப்போது ஒன்றாம் வகுப்பிலிருந்து நம் குட்டி பட்டாளங்கள் போஷிகா, கிருஷ்ணப்ரியா, தக்ஷித் மற்றும் ஹஃபீஷ்மதி தங்களின் மழலை மொழியில் சுற்றுச்சூழல் காப்போம் என்ற பாடலை பாட வருகிறார்கள்.

0: மண்ணை காப்போம், மரத்தை காப்போம், மழை தரும் இயற்கையை காப்போம், சுற்றுச்சூழலை காத்து பூமியை காப்போம் என தங்களின் பாடலின் மூலம் உணர்த்திய பிஞ்சு நெஞ்சங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்ததாக
1: பெண் கல்வி, பகுத்தறிவு, சமூக மாற்றம் என தன் கவிதைகளால் புரட்சி செய்த புதுவை கவிஞரை பற்றிய உரையாடலை ஆங்கிலத்தில் முழங்க வருகிறார் ஒன்றாம் வகுப்பில் பயிலும் நம்ம ஹர்ஷவர்த்தினி.
2: குட் ஈவினிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் சை ஹர்ஷவர்தினி. ஐ அம் கோயிங் டு டெலிவர் ஸ்பீச் பாவின் தி பாதாசன். பாதாசன் வாஸ் ஏர்லி நவுன் தமிழ் போய ப்ளே ரைட் அண்ட் எ ரைட்டர் ஃப்ரம் புதுச்சேரி. ஹி வாஸ் born on April 29, 1891 in Pondicherry. He was originally named Kanaka Subbarathina. His father name is Kanaka Sabha and his mother name was Lakshmi Amma. He completed higher education in Pondicherry and pursued higher education in Tamil literature. He was deeply influenced by the Tamil poet Subramani Bharathi and named him first Bharathi Dasam. His greatest work was Pandian Parisi, குருஜி திட்டு, குடும்ப விளக்கு, இருந்த வீடு, அணு பெண்கள் விடுதலை. He was born a Sahitya Academy Award for his input to Tamil literature. பெரியார் ஈவி ராமசாமி called பவந்த பாதாசன் as புரட்சி கவிஞர். பவந்த பாதாசன் சாவை டீச்சர் இன் அவர் ஸ்கூல். So I feel proud and pressure

0: you var.
1: தன் பாடல் வரிகளால் தலை நிமிர செய்த பாவேந்தரின் புகழ் என்றும் வாழ்க புரட்சி கவிஞரின் கொள்கைகளையும் பெருமையையும் மிகவும் கம்பீரமாக எடுத்துரைத்த தங்க பாப்பாவுக்கு எனது பாராட்டுகள்.
2: நிகழ்ச்சியின் அடுத்து வருவது தனி ஒருவனுக்கு உணவில்லை இனி ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று அன்றி சொன்ன முண்டாசு கவிஞன் பாரதி. ஆனால் இன்றோ தனி ஒருவன் உணவை வீணாக்கி பல ஏழைகளின் பசுக்கு காரணமாகிறான். அப்படிப்பட்ட உணவின் முக்கியத்துவத்தை தன் கதையின் மூலம் கொஞ்சித்தமிழ் பேசி நெஞ்செல்லாம் அள்ளிப்போக வருகிறார் எங்கள் வண்ணமயில் காரிகை 3ஆம் வகுப்பு.
0: ஒரு ஊர்ல சின்ன பையன் தானா, அவனும் என்ன மாதிரி 3ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தான். ஆனா அவன் அவங்க அம்மா கொடுக்கற உணவை எப்பயுமே சாப்பிடாம வீணாக்கிட்டே இருப்பான். அது தப்புன்னு புரிய வைக்க அவங்க அம்மா அவனை விவசாயம் பண்ற நிலத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க விவசாயிகள் வெயிலையும் மழையிலையும் ரொம்ப உழைச்சிட்டு இருக்கிறது அவங்க அம்மா அவங்க கிட்ட காட்டினாங்க. முதல் நல்ல விதையும் ஒரு உணவு பொருள் நம்ம கிட்ட வந்து சேர்வதற்கு அந்த பொருளும் அந்த விளைவிக்கிற விவசாயம் எவ்வளோ சோதனைகளை கடந்து வராங்கன்னு அவங்க அம்மா அவங்க கிட்ட சொல்றாங்க. முதல்ல நல்ல விதையும் அதை விளைவிக்கிற நல்ல நிலத்தையும் தேர்ந்தெடுக்கணும். விதையை ஊன்றி அது முளைச்சி வர வரைக்கும் காத்திருக்கணும். அதனை பூச்சி புழு பறவை வெயில் மழை வெள்ளம் மற்றும் புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் இருந்து பாதுகாப்பாங்க. அப்புறம் அதுக்கு தேவையான தண்ணீரையும் அதுக்கு தேவையான உரத்தையும் கொடுப்பாங்க. அப்பப்ப அதுக்கு தேவையில்லாத களைகளையும் எடுப்பாங்க. அது முழுசா வளர்ந்த பிறகு அறுவடை செய்வாங்க. அறுவடை செஞ்ச பொருளை சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செஞ்சு அப்புறம் தான் நம்மளுக்கு உணவா கொடுப்பாங்க. ஒரு உணவு பொருள் சாப்பிடக்கூடிய நெல் நம்ம கையில் கிடைப்பது ஒரு தாய் தன் குழந்தையை 10 மாதமாக தன் வயிற்றில் பாதுகாத்து வைத்து குழந்தையாக பெற்றெடுப்பதற்கு சமமாகும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம பசியால கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச இந்த உணவை

0: நம்ம வீணாக்கலாமா அப்படின்னு அவங்க அம்மா அவங்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதை கேட்ட அந்த சிறுவன் தன் தவறை உணர்ந்து இவ்வளவு உழைப்பையும் தடைகளையும் தாண்டி வர உணவை நான் இனிமே வீணாக்க மாட்டோமா, நீங்களும் உணவு பொருளை வீணாக்க மாட்டீங்க, நன்றி.
1: அமைதியாய் வந்து அழகான ஒரு கதையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ஒரு அழகு, வாழ்த்துக்கள் கண்ணே.
2: தொடர்ந்து ஈரடி பாடலில் மனிதனை செதுக்கிறான். இதை தொடர்ந்து ஈரடி பாடலில் உலகையே அளந்தான். ஏழு சீர்களின் மனிதனை செதுக்கிறான். வான் புகழ் கொண்ட வள்ளுவன் அவர் அருளிய திருக்குறளை வையகம் போற்று ஒழிக்க வராங்க. மூன்றாம் வகுப்பில் இருந்து நம்பர் யாஸ்டி.
0: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு, மலர் மிசை இயக்கினார் மாநாடு சேர்ந்தார், நிலை மிசை வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடி சேர்ந்தற்கு யாண்டும் விடுமை இல்லா, பிறவின் பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் நடி சேரத்தார், தானம் தகவனும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதனின் நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு, அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பமுறையர் பெருக்கு, அன்பின் வேழுது உயர்நிலை அக்தி இல்லாதார் என்பத்தோல் போத்த உடம்பு, என்பின் அதனை வெயில் போல காயமே அன்பின் அதனை அறம், இனிய உழுவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய்க்கவன் தட்டு, கற்க சடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, நன்றி மறுப்பது நன்றென்றே நன்று அல்லது அன்றே மறுப்பது நன்று, தீனால் சுட்ட புண் உள்ளாரும் அறதே நாவினால் சுட்டவடு, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்லத்துள் எல்லாம் தலை, ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஈறுனா மாமப்படும், எல்லாம் முழுக்கம் மிழுகல்ல சான்றவர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்று இடம்பை தரும், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றுள்ளது, சிழைய வாழ்வாரே வாழ்வாறு சிழைய வாழ்வாரே வாழாதவர், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் நரம் பெறா செய்யாமை செய்யாமை நன்று, கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையார் கல்லாதவர், எப்பொருள் யாரை கேட்பினோ அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு, பயன் தூக்கா உதவி நந்தூக்கின் நன்மை கடலின் பெறுது, யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்க சிவகப்ப சொல்லியிருக்கப்பட்டு, கேடில் வீச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மாற்றவை, தோன்றின் புதனோடு தோன்றுகா அக்தலா தோன்றலும் தோன்றாமை நன்று, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்க ஆங்க, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை இல்லாதே நீங்கிவிடும், அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம், முகனக நட்பது நட்பென்று நெஞ்சத்தை அகனக நட்பது நட்பு, காலம் கருதி இருப்பார் கலங்காது நாளும் கருதுபவர், யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்க சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு, நன்றி.
2: தெளிவான தமிழ் உச்சரிப்போடு உலக பொதுமறையை ஒப்பிப்பது சாதாரண விஷயம் அல்ல, தமிழும் அதன் பண்பாடும் பிள்ளைகளின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கு இதுவே ஆதாரம். அதனால நம்பர் யாஸ்டிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கேள்விகள், அறிவின் கதவுகளை திறக்கும் சாவிகள், பதில்கள் வெற்றியின் படிக்கட்டுகள். அன்பிற்கினி அவர்களே, நான்காம் வகுப்பு பயிலும் எம் பள்ளி தோழர்கள் தற்போது வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்த உள்ளார்கள். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சாமித்ரா, அனுஷ்கா, கிருஷாந்த், காவ்யா மற்றும் குணநாதன் ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம்.
3: இப்போது இன்றைய வினாடி வினா போட்டியில் பங்கேற்கும் இரண்டு சிறப்பான அணிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக அறிவுத்திறனையும் தன்னம்பிக்கையும் தங்களின் பலமாக கொண்டு களமிறங்கும் செம்பருத்தி அணியை உங்கள் பலத்து கரோலியுடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக சுறுசுறுப்பான சிந்தனை கூர்மையான நினைவாற்றலுடன் களம் காணும் ரோஜா அணியை உற்சாகமான கரவொலியுடன் வரவேற்கிறோம். இந்த வினாடி வினாவின் சிறப்பே நம் புதுச்சேரியை பற்றிய வினாக்கள் தான். இந்த வினாடி வினா போட்டியில் விதிமுறைகள், இன்றைய வினாடி வினா போட்டியில் மொத்தம் 12 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் தலா ஒரு மதிப்பெண் வழங்கப்படும். அனைத்து கேள்விகளும் முடிவடைந்த பிறகு அதிக மதிப்பெண்கள் பெற்ற அணி வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படும். ஆவலுடன் எதிர்பார்த்த போட்டி தொடங்குகிறது. செம்பருத்தி அணி உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள்.
4: என் பெயர் அனிக்ஷா.
5: என் பெயர் குசாந்த்.
3: அடுத்ததாக ரோஜா அணி உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள்.
6: என் பெயர் காவ்யா.
7: என் பெயர் குணநாதன்.
3: செம்பருத்தி அணிக்கான முதல் கேள்வி, புதுச்சேரியின் தலைநகரம் எது?
6: புதுச்சேரி.
3: மிகச்சரியான பதில். செம்பருத்தி அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரோஜா அணிக்கான முதல் கேள்வி, எந்த ஆண்டு புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்தது?
6: 1954.
3: சரியான பதில். ரோஜா அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்க

0: கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக செம்பருத்தி அணிக்கான கேள்வி. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன?
1: 4.
0: சரியான பதில். செம்பருத்தி அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரோஜா அணிக்கான கேள்வி. புதுச்சேரியின் மாநில மலர் என்று அழைக்கப்படுவது?
1: நாகலிங்கப்பூ.
0: மிகச்சரியான பதில். ரோஜா அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இரு அணிகளும் சமமான மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இவர்களின் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று உங்களைப் போல் நானும் ஆர்வமுடன் காத்திருக்கிறேன். அடுத்ததாக செம்பருத்தி அணிக்கான கேள்வி. புதுச்சேரியின் மிகப்பெரிய ஏரி எங்குள்ளது?
1: ஊசுடு ஏரி.
0: சரியான பதில். செம்பருத்தி அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரோஜா அணிக்கான கேள்வி. புதுச்சேரி மாநிலத்தின் மாநில விலங்கு எது?
1: அணில்.
0: சரியான பதில். ரோஜா அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செம்பருத்தி அணிக்கான கேள்வி. புதுச்சேரியின் அருகே அமைந்துள்ள பன்னாட்டு நகரம் எது?
1: ஆரோவில்.
0: சரியான பதில். செம்பருத்தி அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரோஜா அணிக்கான கேள்வி. புதுச்சேரியின் மாகே மாவட்டத்தில் பெரும்பாலும் பேசப்படும் மொழி?
1: மலையாளம்.
0: சரியான பதில். ரோஜா அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செம்பருத்தி அணிக்கான கேள்வி. புதுச்சேரி மக்கள் ரோமானியர்களுடன் கடல் வழி வாணிபம் செய்ததற்கு சான்றாக விளங்கிய பகுதி எது?
1: அரிக்கமேடு.
0: மிகச்சரியான பதில். செம்பருத்தி அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரோஜா அணிக்கான கேள்வி. புதுச்சேரியின் ஏனாம் மாவட்டத்தில் பேசும் மொழி என்ன?
1: மலையாளம்.
0: தவறான பதில். செம்பருத்தி அணி, உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க.
1: தெலுங்கு.
0: சரியான பதில். செம்பருத்தி அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக செம்பருத்தி அணிக்கான கேள்வி. புதுச்சேரி எந்த கடற்கரையின் அருகே அமைந்துள்ளது?
1: வங்காள விரிகுடா.
0: மிகச்சரியான பதில். செம்பருத்தி அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ரோஜா அணிக்கான கேள்வி. புதுச்சேரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆன்மீக தலம் எது?
1: அரவிந்த ஆசிரமம்.
0: சரியான பதில். ரோஜா அணிக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு செம்பருத்தி அணி 7 வினாக்களுக்கு சரியாக விடையளித்துள்ளனர். ரோஜா அணி 6 வினாக்களுக்கு சரியாக விடையளித்துள்ளனர். இவர்களில் அதிக வினாக்களுக்கு விடையளித்த செம்பருத்தி அணி வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்ற செம்பருத்தி அணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: போட்டியில் வெற்றி முக்கியம் என்றாலும் பங்கேற்பதே முதல் வெற்றி. இந்த வினாடி வினா போட்டியில் பங்கேற்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பாராட்டுகள்.
3: இனி வருவது, புத்தகம் வாசிப்பதை விட ஒரு சிறந்த பழக்கம் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் பாவேந்தர் பாரதிதாசனின் நூலைப்படி பாடலை பாடி நம்மை நெகிழ வைக்க வருகிறார்கள் 4 மற்றும் 5 வகுப்பு பயிலும் செல்வ கலைஞ்சியங்கள் ஹர்ஷிதா, மிதுலா, சிவன்யா மற்றும் ரக்ஷிதா.

0: நன்றி.
1: நூலைப்படி பாடலை நமக்கு பொருள் புரியும்படி இவ்வளவு அழகாக இனிமையாக பாடி நமது உள்ளங்களை கொள்ளை கொண்ட அனைத்து குட்டீஸ்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.
2: அடுத்ததாக வாரமெல்லாம் உழைத்து களைத்துவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக சிரிக்கவும் அதே சமயம் சிந்திக்கவும் மிக்க வருகிறது எமது பள்ளியின் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவ செல்வங்களின் பட்டிமன்றம் நிகழ்ச்சி. இதில் ஆன்லைன் விளையாட்டே சிறந்தது என டிஜிட்டல் சிங்கங்களும் மைதான விளையாட்டே சிறந்தது என சீரி பாயும் காளைகளும் களமிறங்குகின்றன.
3: இந்த பட்டிமன்றத்தை கேட்க வந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எங்க அப்பா சொல்லுவாங்க, அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் பெல் அடித்த உடனே டேய் கிரவுண்டுக்கு ஓடுறான்னு ஓடுவோம். ஆனால் இப்போது பெல் அடித்த உடனே டேய் ஃபோனில் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணுறான் நிற்கிறோம். வீட்டுக்குள்ளே ஃபோன் பேசிகிட்டு இருக்க பையனை வெளியே போய் விளையாட சொன்னால் அம்மா வெயிலில் போனால் நான் கருத்து போயிடுவேம்மா அப்படின்னு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களோட எதிர்காலம் எங்கே போகுதுன்னே தெரியல. இன்றைக்கி நாம் இந்த பட்டிமன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டா மைதான விளையாட்டா என்ற தலைப்பில் விவாதிக்க போகிறோம். ரொம்ப சீரியஸான தலைப்பு தான், ஆனால் நம்ம ஜாலியாக பேச போகிறோம். முதல்ல மைதானமே மாணவர்களின் சொர்க்கம் என்று பேச வருகிறார் முதல் பேச்சாளர் நித்யானந்தம்.
4: வணக்கம் நடுவர் அவர்களே, என் எது அணி நண்பரை பார்த்தால் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் காலையில் எழுந்து சூரியனை பார்ப்பதே இல்லை, ஸ்மார்ட் போனை மட்டும்தான் பார்க்கிறார்கள். மைதானத்தில் விளையாடுற சுகமே தனி. நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு பேட்டையும் பாலையும் வச்சுக்கிட்டு நாலு குச்சி நட்டு வச்சு சந்தோஷமாக விளையாடுவோம். அங்கே அவுட் ஆனால் வராத சண்டையே இல்லை. இவங்க ஃபோனில் நெட்டு கட்டானாலே டென்ஷன் ஆகிறாங்க. மைதானத்தில் ஓடி ஆடி விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தா பசி அப்படி எடுக்கும், நல்லா தூக்கம் வரும், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எதிரணியை பாருங்க, ஃபோனை தொட்டு தொட்டு இவங்க விரல் தேஞ்சு போச்சு. உட்காந்து உட்காந்து ஃபோனை பார்த்து பார்த்து ஃபோனில் கேம் விளையாடி விளையாடி உடம்பு ஓஞ்சி போச்சு. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிற நடுவர் அவர்களே, மைதானத்தில் விளையாடி அடிபட்டு வந்தா அம்மா மஞ்சள் பத்து போடுவாங்க, அதுலேயே அது சரியாயிடும். ஆனால் இவங்க ஃபோனில் டேட்டா தீந்து போனா ஏதோ வாழ்க்கையே தொலைச்சிட மாதிரி நொந்து போயிடுவாங்க. அதனால மைதானத்தில் விளையாடும் வீரர்கள் தான் தங்களோட வாழ்க்கையில வர எந்த பிரச்சனையும் தைரியமா எதிர்கொள்ளுவாங்க. எனவே மைதான விளையாட்டு சிறந்தது என ஆணித்தனமாக கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.
3: மைதான விளையாட்டு சிறந்தது என அருமையாக தனது கருத்தை எடுத்துரைத்தார். அடுத்ததாக தன்யேஷ் அவர்கள் ஆன்லைன் விளையாட்டு சிறந்தது என்று எதிரணியினரை பந்தாட வருகிறார்.
5: நடுவர் அவர்களே, என் எதிரணி நண்பர் ஏதோ 1980 வாழ்வது போல் பேசுகிறார். மைதானமா மைதானம், இப்போதெல்லாம் மைதானத்துக்கு போனால் விளையாடுவதை விட அடிபட்டு ஆம்புலன்ஸ் வருவதுதான் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் உலகத்துல நாங்க ஏன் நடுவர் அவர்களே வெயில கருகி வேர்வு சிந்தி கையை கலை உடச்சுக்கணும், ஹாயா ஏசி ரூம்ல உட்காந்து ஜாலியா ஜோபால சாஞ்சிக்கிட்டு ஒரு விரலால் உலகத்தையே அடக்கி வச்சிருவோம். அவங்க மைதானத்துல 11 பேரை சேர்க்கறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். ஆனா நாங்க போன் ஆன் பண்ணால் மட்டும் போதும், ஒன்னா சேர்ந்து குரூப்பா விளையாடுவோம். அந்த அளவிற்கு எங்க நட்பு உலக அளவில் பரவி கிடக்கு. அது மட்டும் இல்ல, மைதானத்துல விளையாடுனா வெறும் விளையாட்டு மட்டும்தான், ஆனா ஸ்மார்ட் போன்ல நாங்க புதுசு புதுசா கத்துப்போம். சமைக்க கத்துக்கலாம், பாட கத்துக்கலாம், பாட கத்துக்கலாம், படிக்க கத்துக்கலாம், எல்லாத்தையும் கத்துக்கலாம். நடுவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கொரோனா காலத்துல எல்லாரும் மைதானத்துல போய் விளையாடிட்டு இருந்தாங்களா, அந்த நேரத்துல ஸ்மார்ட் போன் தான் அவங்கள காப்பாத்திச்சு. எதிரணின்னு சொல்றாங்க நாங்க மைதான பக்கமே வராத சோம்பேறின்னு. நாங்க சோம்பேறி இல்ல நடுவர் அவர்களே, டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துற ஸ்மார்ட் பசங்க என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.
3: கிரவுண்ட் பக்கமே போகாவிட்டாலும் நாங்களும் ஸ்மார்ட் பசங்க தான் என்று சீறி பாய்ந்த சிங்கத்தை தொடர்ந்து

0: அடுத்ததாக மைதானமே சிறந்தது என்று பேச வருகிறார் மைதான வீரர் மாதவஹரி அவர்கள்.
1: நடுவர் அவர்களை எதிரணி பேசுறது கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. உலகத்துல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்களா, ஆனா இவங்களுக்கு பக்கத்து வீட்டுல யாரு இருக்கான்னு கூட தெரியாது. நடுவர் அவர்களே, விளையாட்டுங்கிறது உடம்ப வருத்தணும், வேர்வு சிந்தனும், அப்பதான் உடம்புல ரத்த ஓட்ட சீராகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இவங்க என்னடா நான் ஒரே இடத்துல உக்காந்துகிட்டு ப்ரோ லைட்ல வாங்க லெப்ட் வாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, இதனால என்ன ஆகுதுன்னு தெரியுமா? சின்ன வயசுலயே கண்ணாடி போடுற நிலைமையும் உடல் குண்டாகி போடுற நிலைமையும், அது மட்டுமா, மன அழுத்தம் கூட வந்துடுது. மைதானத்துக்கு வந்து விளையாடி பாருங்க நடுவர் அவர்களே. ஒரே டீமா சேர்ந்து விளையாடும் போது ஒருத்தரை ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கணும், தோத்தா எப்படி அடுத்த முறை ஜெயிக்கணுங்கிற விட்டு கொடுத்தலும் சகிப்புத்தன்மையும் மைதானத்துல மட்டும்தான் கத்துக்க முடியும் என்று கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி.
0: மைதான விளையாட்டே மகிழ்ச்சியை தரும் என புகழாரம் சூட்டிய மாதவகரிக்கு இப்பாராட்டுகள். அடுத்ததாக ஆன்லைன் விளையாட்டே அற்புதம் என்று தனது வாதத்தின் மூலம் வாள் வீச வருகிறார் தனுஷ்ய அவர்கள்.
2: வணக்கம் நடுவர் அவர்களே. எங்க அணிய பத்தி பேச வந்த எல்லாருக்கும் ஏதோ நாங்க நாலு செவத்துக்குள்ள முடுங்கி கிடக்கிறோம்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. காலம் மாறி போச்சு, இன்னைக்கே வெளியில போனா விளையாட ஒரு நல்ல மைதானம் இருக்கா? வெளியில போனா வெயில், மழை, கொசுக்கடி, அது மட்டும் இல்லாம கால கையில அடிபட்டு ரத்த காயம் வேற, இதெல்லாம் தேவையா? மைதானம் உடன்பயிற்சிக்கு மட்டுமே, அதனால ஸ்மார்ட் போன் உலக அறிவை நொடியிலே தருகிறது. அது மட்டுமா, ஆன்லைன்ல விளையாடும் போது சும்மா விளையாட முடியாது, கண்ணிமிக்கும் நேரத்துல எதிரி எங்கிருந்து வரன் பார்த்து விளையாடணும். இதில் எங்க மூளை சுறுசுறுப்பாக முடிவைக்கும் திறன் அதிகமாகுது. இன்னைக்கு இதுவரை விளையாட்டில நடுவர் அவர்களே, இட் ஸ்போர்ட்ஸ் மூலமா நம்மளோட எதிர்கால சமுதாயமே முன்னேற்ற அடையுது, அதனால ஆன்லைன் விளையாட்டு தான் சிறந்ததை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.
0: ஆன்லைன் விளையாட்டே அட்டகாசமானது என்று அறிவுபூர்வமாக எடுத்துரைந்த தனுஷ்ரீக்கு வாழ்த்துக்கள். இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டேன். ஆன்லைன் விளையாட்டு அணி சொல்வது போல தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதன் மூலம் வளரும் மூலத்திறனையும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் மைதான அணி சொன்னது போல உடல் ஆரோக்கியமும் சமூக பண்புகளும் மிக மிக முக்கியம். அதாவது ஸ்மார்ட் போன் என்பது ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், ஆனால் மைதானம்தான் சோறு, அதுதான் முக்கியம். ஃபோனில் லைக் வாங்குவதை விட மைதானத்தில் நான் நண்பர்கள் சம்பாதிக்கிறதா பெருசு. எனவே மாணவர்கள் ஸ்மார்ட் போனை ஓரமாக வச்சுட்டு மாலை நேரத்தில் மைதானத்துக்கு போய் விளையாடணும். அப்போ தான் உடலும் உள்ளமும் வளர்ச்சியடையும். அதனால் இன்றைய அவசர வாழ்க்கையில் மைதான விளையாட்டே தேவையான ஒன்று என்று தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: சிறப்பாக விவாதம் செய்த இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்ற விகாஷினி, நித்யானந்தம், தன்யாஸ்ரீ, மாதவஹரி மற்றும் தனுஷ்ரீ அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: இவ்வளவு நேரமாக எங்களது மழலை செல்வங்களின் கதை, கவிதை, பாடல், தகவல்களை வழங்கிய அறிவி பெட்டகம், அது மட்டுமா, மூளைக்கு வேலை கொடுத்த வினாடி வினா, சிந்திக்க வைத்த விடுகதை, செவிக்க விருந்தளித்த வில்லுப்பாட்டு ஆகியவற்றை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்து

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியோடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். பாய் குட்டீஸ்.
1: நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் யு செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இன்றிரவு 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை நிகழ்ச்சி இடம்பெறும். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. நேயர்களை நீ கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது ரோஜா படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார் மின்மினி இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கண்களால் கைது செய் படத்துக்காக ஏஆர் ரஹீனா, மதாங்கி ஜெகதீஷ் பிளாஸ் ஆகியோர் பாடிய பாடல், இசை ஏஆர் ரஹ்மான்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். நாட்டின் கடலோர பாதுகாப்பை மீற முடியாததாக மாற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் முன்னாள் பிரதமர் திரு

0: தேவகவுடா சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். இனி விரிவான செய்திகள். இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் கூட்டாண்மைக்கு நியூசிலாந்தில் உள்ள இந்திய சமூகம் ஒரு முக்கிய தூணாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நடைபெற்ற சமூக நிகழ்வில் இந்திய புலம்பெயர்ந்தோர் மத்தியில் உரையாற்றிய திரு மோடி, இந்தியா நியூசிலாந்து உறவுகள், பகிரப்பட்ட நினைவுகள், நீடித்த நட்பு மற்றும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். புதிய எல்லைகளை நோக்கிய நியூசிலாந்தின் பாரம்பரியத்தைப் போலவே இரு நாடுகளுக்கும் முன்னாள் வாய்ப்புகளின் பரந்த கடல் உள்ளது என்றும், இந்த கூட்டாண்மை மேலும் புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன என்று திரு மோடி மேலும் கூறினார். ஆக்லாந்து முதல் வெலிங்டன் வரையிலும், கிறிஸ்சர்ச் முதல் குயின்ஸ்டவுன் வரையிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்திய சமூகம் அளப்பரிய பங்களிப்பை செய்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் பொருளாதார கூட்டாண்மையை எடுத்துரைத்தார். நியூசிலாந்து இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு 140 கோடி மக்கள் கொண்ட சந்தைக்கான அணுகல் திறக்கப்பட்டுள்ளது என்றும், அதே நேரத்தில் நியூசிலாந்தில் உள்ள இந்திய வணிகங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய அந்தஸ்து, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் மற்றும் நியூசிலாந்தின் வளர்ச்சிக்கு இந்திய சமூகம் ஆற்றிய சிறப்பு பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டினார். அவர் இந்தியாவை ஒரு முக்கிய கூட்டாளி என்று விவரித்ததோடு இருதரப்பு உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதற்கான தனது உறுதிப்பாட்டையும் மீண்டும் வலியுறுத்தினார். 10,000-க்கும் மேற்பட்ட இந்திய சமூகத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரதமர் நியூசிலாந்து பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: நாட்டின் கடலோர பாதுகாப்பை மீற முடியாததாக மாற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவாலுடன் இணைந்து துறைமுக பாதுகாப்பு பணியகம் அமைப்பதில் ஈடுபட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்தபோது திரு ஷா இந்த கருத்துக்களை தெரிவித்தார். உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களிடம் மட்டுமே துறைமுக பாதுகாப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும், மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் கூறினார். தற்போதுள்ள உள்கட்டமைப்பை பயன்படுத்தி துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். இந்த பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் வரும் அனைத்து துறைமுகங்களிலும் கொள்கலன் ஆய்வு வசதிகள் பொருட்படுத்த வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் மேலும் கூறினார். விசாகப்பட்டினம் துறைமுகம், ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மற்றும் முந்த்ரா துறைமுகம் உள்ளிட்ட முக்கிய துறைமுகங்களில் முன்மொழியப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளின் சோதனை ஓட்டங்களை நடத்துமாறு CISF-க்கு அவர் உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலாளர், புலனாய்வு பிரிவு இயக்குநர், எல்லை மேலாண்மை செயலாளர், துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சக செயலாளர், மீன்வளத்துறை செயலாளர், CSSF தலைமை இயக்குநர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கப்பல்கள் மற்றும் துறைமுக வசதிகளின் பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் இது பொறுப்பாக இருக்கும். மேலும் இணைய பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தி பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை உரிய நேரத்தில் சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் பகிர்ந்து கொள்வதையும் இந்த பணியகம் உறுதி செய்யும். இஸ்ரோ உருவாக்கிய நவமித்ரா செயலியை மேலும் பரவலாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும், அதன் மூலம் அதிகமான மீனவர்கள் அதனை தங்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் உத்தரவிட்டார். பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடல் பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் இராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணி

0: தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக இது அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொது சபையின் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இத்தினம் குறித்த கூடுதல் செய்தி தொகுப்பு.
2: இத்தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான நம்பிக்கைக்குரிய உலகில் அவர்கள் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை திரு JP Nadda கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான மற்றும் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு CP Radhakrishnan வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலே துணிச்சலுடன் எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டினார். தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உயர்த்தியவர் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சனீஸ்வர பகவான் கோவிலில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு இன்று காலை வருகை தந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடா சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருநள்ளாறு கோவிலுக்கு வந்ததாகவும் தற்போது 93 வயதில் சாமி தரிசனத்திற்கு வந்து மனநிறைவுடன் சாமி தரிசனம் செய்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சிறப்பான செயல்பாடுகள் இந்திய அளவில் மட்டுமன்றி உலகளவிலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன, உலக தலைவர்கள் அனைவரும் அவரை ஒரு வலிமையான தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்றார். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த ஆளுமைமிக்க நாட்டில் தற்போதைய சூழலில் பிரதமர் திரு மோடிக்கு நிகராகவோ அல்லது அவருக்கு மாற்றாகவோ பொறுப்பேற்கக்கூடிய மற்றொரு தலைவர் யாரும் இல்லை என்றும், இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு தற்போதைய சூழலில் பிரதமர் திரு மோடி ஒருவரே சிறந்த தலைவராக விளங்குகிறார் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து தமிழக முதல்வர் குறித்து பேசிய அவர், தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு மக்கள் தலைவராக திகழ்கிறார் என்றும், தமிழகத்தில் அடித்தட்டு மக்கள், உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து அவருக்கு தங்கள் ஆதரவை வழங்கியுள்ளனர் என்று தமிழக முதலமைச்சருக்கு புகழாரம் சூட்டினார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 7 மணிக்கு சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 நடைபெற உள்ளன. ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியும், காலை 6:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்லாந்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சலாரிடையே உரையாற்றினார். நாட்டின் கடலோர பாதுகாப்பை மீற முடியாததாக மாற்றுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காரைக்கால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20. நேர்களே, இனி பக்தி மனம் கவிழ்ந்து இனிய பக்தி பரவசம் தர வருகிறது மனோரஞ்சிதம். இன்றைய மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் அலைப்பாயுதே கண்ணா என தொடங்கும் சௌமியா பாடிய பாடல்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேரம் 6:33. நிகழ்ச்சியில் இனி வருவது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் கணநாதன் என தொடங்கும் பாடல்.

0: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் MS விஸ்வநாதன் பாடிய அமர ஜீவிதம் என தொடங்கும் பாடல்.

நேயர்கள் இதுவரை மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. நேயர்களினை கேட்கலாம் இன்றும் நாளையும் நமது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 திரை இசை, 7:25 உடவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உடவர் உலகம். இதில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் யு செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீண இசை. படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம், சென்னை அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், வானிலை அறிக்கை. இரவு 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு

7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவில் இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே இரவு 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தெய்வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. இரவு 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நாளை காலை 1215 MHz முதன்மை அலைவரிசையில் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். சென்னை அஞ்சல் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உடல்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழியறு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், உணவு சங்கிலியின் படிநிலைகளின் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய்வாடு. அயோடின் உப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. இதில் கோழியனூர் கே பி ராஜா குழுவினர் நாதஸ்வரம், நெட்டப்பாக்கம் என் சி ரவீந்திரன் அவர்களின் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். பகல் 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. இதில் சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். இதில் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் நேரம் நேர் விருப்பம். 2:15 என்று இனியவை. 2:40 தாளதரங்கம் எஸ் செல்வமூர்த்து அவர்கள் தவில் ரூபகத்தாளம். 2:55 வானிலை அறிக்கை சினை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். இதில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை மாலை 4:00 ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் எழுதியவர் விண்ணிற ஆடை மூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5:00 கிராமிய தென்றல். இதில் தாயாரம்மா குழுவினர் வழங்கும் குமிப்பாடல்கள் முதற்பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி தி லாஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதல் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் பயறு வகைகளின் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நீர் பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாஸ்திரிய அகில பாரதிய சங்கீத் சபா குமார் மற்றோர் அவர்கள் பாட்டு டெல்லி அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாத். நாளை இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:58 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவில் நாளை காலை 7:30

ஷம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்து தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோடா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மலை 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரையும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சுந்துதை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 8:00 9:00 10:00 10:58 12:00 1:00 பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:24. நேயர்களின் கேட்கலாம் திரையிசை. திரையிசையின் முதலில் வருகிறது அழகிய தமிழ் மகன் பட பாடல். இந்த பாடலை இசையமைத்து பாடியிருக்கிறார் ஏ.ஆர். ரகுமான்.

திரை இசை நிகழ்ச்சி நிறைவாக வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் கிருஷ்ணராஜ் குரலில் என்ன விளைப்பட பாடல். இந்த பாடலை இசையமைத்திருக்கிறார் எஸ் ஏ ராஜ்குமார்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக

0: அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும், வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 84362817930 மற்றும் 84915523714 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 84913089165 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சி

அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டம்

0: ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரைவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 மற்றும் 2 பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று 1 இழப்பிற்கு 21 என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 8 இழப்புக்கு 159 எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு C.P. Radhakrishnan வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. நேயர்களினை கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநரின் அவர்கள் வாழை நூற்பொருட்களும் அதன் மேலாண்மையும் குறித்து கூறியுள்ளதாவது. வாழை நூற்பொருட்களும் அதன் மேலாண்மையும் அறிகுறிகள். வாழை மரங்கள் வளர்ச்சி குன்றி இலைகள் மஞ்சள் நிறைமடைந்து முதிர்ந்த இலைகள் முன்கூட்டியே காய்ந்து குலையின் எடை கணிசமாக குறைந்து காணப்படும். அதிகப்படியாக வேரழுகள் ஏற்படும் பொழுதும் பலத்த காற்றின் போதும் பெரும்பாலும் அடிபாகத்தில் உடைந்து அல்லது சாய்ந்து விடும். ஒருங்கிணைந்த மேலாண்மை உத்திகள். கன்றுகள் நடுவதற்கு முன் நூற்புழு தாக்கக்கூடிய இடங்களில் வாழை நடுவதற்கு முன் நூற்புழு தாக்காத பயிர்களுடன் உதாரணமாக கரும்பு சுழற்சி பயிர் செய்ய வேண்டும் அல்லது 6 மேலாக நிலத்தை தரிசாக விட்டுவிட வேண்டும். நூற்புழு தாக்குதலை தாங்கி வளரும் தன்மை கொண்ட ரகங்களான கற்பூரவள்ளி, மொந்தன், நாட்டுப்பூவன், குன்னன், பேய்க்குன்னன், பிடிமொந்தன் ஆகியவற்றை நடவு செய்யலாம். நோயற்ற அல்லது திசு வளர்ப்பு செய்யப்பட்ட வாழைக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து நட வேண்டும். சனி

0: நெற்பயிரை மூடு பயிராக வளர்த்து 45 நாட்களுக்கு பிறகு மடக்கி விழ வேண்டும். சீவுதல் மற்றும் வெந்நீர் சிகிச்சை. பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி பின்னர் உள்ளே இருக்கும் நூற்புழுக்களை அழிக்க 55 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீரில் 25 முதல் 15 நிமிடங்கள் நேர்த்தி செய்ய வேண்டும். சீவுதல் மற்றும் மருந்து கலவையில் நனைத்தல் சிகிச்சை. பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி 0.2% கார்பன்டைசிங் பூஞ்சான மருந்து கலவையில் இருந்து நனைத்து பின்பு சேற்று மண் கலவையில் நனைத்து பின்பு 40 கிராம் கார்போஃப்ரான் 3G குருணைகளை அதன் மேல் தூவ வேண்டும். வேர் நீக்கிய விதைக்கன்றுகளை வேப்பக்கரைசலான நிம்பிசிடின் நிம்பின் நீவின் ஆகியவற்றை தண்ணீரில் கலந்து அரை மணி நேரம் மூழ்க வைத்து நடலாம். கன்றுகள் நட்ட பின் ஊடு பயிராக சாமந்திப்பூ நடுவதால் நூற்புழுக்களின் தாக்குதலை தடுக்க முடியும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கன்றுகள் நட்ட 1 மாதத்திற்கு பின்பு 1 ஹெக்டேருக்கு கரும்பு ஆலைக்கழிவு 15 டன் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1.5 டன் இட வேண்டும். உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான ஃபேசிலோமைசஸ் லினாக்சஸ் 30 கிராம் வீதம் ஒரு மரத்திற்கு இடலாம். தாக்குதல் தென்பட்டால் ஒரு மரத்திற்கு கார்போஃப்ரான் 3G 40 கிராம் இட்டு கட்டுப்படுத்தலாம் என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தென்னந்தோப்புகளில் மண்ணின் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்து கூறியுள்ளதாவது, தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நாற்கழிவு பெருமளவில் கிடைக்கிறது. தென்னை நாற்கழிவை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்ட பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல் பரப்பில் நீர் ஆவியதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகிறது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்ட பாத்திகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகின்றது. இம்முறைகள் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3 முதல் 5 நாட்கள் வரை அதிகமாகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்ட பாத்திகளில் தேங்காய் உரி மட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலம் மண்ணின் மேற்பரப்பிலிருந்து நீர் ஆவியாகிறது குறைகிறது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிபாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் 2 மீட்டர் வட்டத்தில் இடலாம் என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது சென்னை ஏஞ்சல்.
1: நிகழ்ச்சியில் இன்று உழவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
2: பூங்குடி, பூங்குடி, என்ன வேலை ஆகுது?
3: என்ன, எப்பவும் போல கழுவுன பாத்திரத்தையே கழுவுறதும் துவைச்ச துணியவே துவைக்கிறதும் தானே என்னோட வேலை.
2: என்ன பொண்ணு நீ, இந்த காலத்துல இப்படி இருக்கிற?
3: ஏன், உன்ன மாதிரி அழகா கலரா இல்லையாக்கா? கருப்பு, கருப்பு தங்கம் கா. நானு
2: நீ கருப்பு தங்கம் தான், வைரம்தான், அதெல்லாம் ஒன்னும் குறவில்லை.
3: பின்ன பின்ன ஏன் என்ன பார்த்து இப்படி சொன்ன? இல்ல நீ எப்படி சொல்லலாம்னு கேக்குறேன்.
2: சரி சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வரட்டுமா?
3: ஏக்கா ஏக்கா, அட இருக்கா, ஏதோ ஒரு அவசர கோலத்துல தெரியாம வாய் தவறி விட்டுட்டேன். ஆமா, இப்ப நீ என்னதான் என்கிட்ட சொல்ல வந்த? முத நீ அதை சொல்லிட்டு போ, இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிரும்.
2: அப்படி வா விஷயத்துக்கு.
3: அம்மா, எனக்கு மூளையே குழம்பிடும் போலவே, சீக்கிரம் விஷயத்த சொல்லுக்கா.
2: மாடு டிகிரி வாங்கணும், 1-2 இல்ல 3 மடங்கு வருமானம் பார்க்கணும், 4-40 ஆகணும், அடுக்கு மேல அடுக்கு வச்சு அடுத்தடுத்த உயிரினங்களை வளர்த்து வருமானம் பார்க்கணும்.
3: இதெல்லாம் எப்படி சாத்தியம், நடக்குமா? ஏக்கா ஏக்கோ, புதிர் போட்டது போதும்க்கா.
2: ஒண்ணுமில்ல பூங்குடி.
3: எம்முட்டு சொல்லிவிட்டு ஒண்ணுமில்லன்னு சொல்றியே, என்னக்கா இது நியாயம்?
2: தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் வேளாண்மை அறிவியல்

0: மையம், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், இது எல்லாம் இளைஞர்களுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு பொருளாதார அளவுல எப்படி முன்னேறதுன்னு ஒரு உரையாடலாவே நிகழ்த்தி காட்டுறாரு.
1: யாரு?
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு.
1: கூட பேசுறதுக்கா
0: நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு தான்.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பல்வேறு சவால்களுக்கு நடுவில், குறிப்பாக பருவ நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. பருவ காலத்துல அவங்களுக்கு சரியான மழை பெய்யறதில்ல, எப்ப மழை பெய்யணுமோ இப்ப வெயில் அடிக்குது, எந்த பயிர் போடுறது அப்படிங்கறதுல நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்கு. பயிர் போட சரியான விலை கிடைக்கிறது இல்ல, சந்தை எப்படி இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியல. இந்த வருஷம் நல்ல விலை கிடைக்குதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம், அது நம்ம கரெக்டா அறுவடை எடுக்கும் போது அந்த வருஷத்துல அதுக்கு சரியான பலன் இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனிதனோட நாகரிகத்திலேருந்து துணையா வந்த கால்நடைகள் தான். அந்த கால்நடைகளோட வளர்ப்புல என்னென்ன தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும், அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி நம்மளோட லாபத்தை பெருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கிய பங்காற்றிட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தான். அந்த பல்கலைக்கழகம் மூலமாக இந்தியாவிலேயே தனிச்சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், மாவட்டம் தோறும் ஒரு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் செயல்படுது. அதன் மூலமா விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள் ஆராய்ச்சிகளை அவங்களோட நிலத்துக்கோ பண்ணைக்கோ எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யறாங்க. அது குறித்த தகவலை மேலும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்து நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
3: வணக்கம். வணக்கம். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவில வந்து இன்னைக்கு பயிர் விவசாயத்துல வர வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கால்நடை மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்தியாவிலேயே அதிகமா உற்பத்தி பண்ற பொருள் வருமான வழியில எதுன்னு பார்த்தோம்னா கோதுமையோ அரிசியோ கரும்போ சர்க்கரையோ இல்லை, பால் உற்பத்தி தான். உலகத்திலேயே இன்னைக்கு வந்து முதல் இடத்துல பால் உற்பத்தியில இருந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு வருமானம் பயிர் மூலம் நம்மளுக்கு வராம போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, வருஷம் பூரா நம்மளுக்கு வருமானம் வேணும்னா கால்நடைகள் கட்டாயம் வச்சிருக்கணும். இப்போ ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரை ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வெள்ளாம பண்ணிட்டு இருப்பாங்க, பயிர் வைப்பாங்க, ஆனா அதுல இருந்து வர்ற வருமானம் அவங்களுக்கு பத்தாது. ஆனா இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல கூட ஒரு 4-5 ஆடு மாடு, ஒரு 10 ஆடு, ஒரு வீட்டுல ஒரு 10-20 கோழி இருந்துச்சுன்னா மாசம் பூரா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும், தொடர்ச்சியா இருந்திருக்கும். பால் உற்பத்தியில 300 நாள் வருமானம் வரும். பசங்க படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், அவசரத்துக்கு பணம் தேவைன்னா 2 வெள்ளாடை வித்தோம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோழி வித்தோம்னா இன்னைக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் கிடைக்குது. கோழி கொடுக்குற முட்டை நம்ம குழந்தைகளுக்கு முட்டையா கிடைக்குது. அதனால இப்ப இருக்கிற பருவ சூழ்நிலையில எல்நைனோ அப்படிங்கிற வறட்சி அதிகப்படுத்துற ஒரு சூழலியல் நோக்கில நம்ம வந்து வருமானத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோங்கிறதுதான் நம்ம முயற்சி. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேர் டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம, இல்ல ஒரு 2-3 பயிரை நம்பி இருக்காம, பயிர் சாராத வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கான கால்நடையை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறது எப்படி. இப்ப நீங்க வந்து ஒரு 4 மாடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணிக்கணும். 4 மாடுல இருந்து 40 மாடு நம்ம எப்படி பண்றது, 40 மாடு உள்ள கறவை மாட்டு பண்ணைய நம்ம எப்படி அமைச்சுக்கிறது, இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதை நிவர்த்தி பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சிறப்பு வசதி என்னன்னா, 38 மாவட்டத்துக்குமே சிறப்பான தனியா இதுக்குன்னு ஆராய்ச்சி ஆலோசனை சொல்லக்கூடிய, விவசாய மக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் உதவக்கூடிய வகையில் உள்ள கால்நடை மருத்துவம் பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு, எல்லா மாவட்டத்திலயும் இருக்குது. இது தவிர கால்நடை சார்ந்த வேளாண்மை, இப்ப தீவனப்பயிர் உற்பத்தி, தீவனப்பயிர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் வேளாண் மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்காக 4 வேளாண் அறிவியல் மையங்கள் நாமக்கல், குன்றக்குடி, கள்ளக்குறிச்சி, காட்டுப்பாக்கம், செங்கல்பட்டு இயங்கிட்டு இருக்குது. இது தவிர திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதுக்காக 2 மையங்கள் சென்னையில் இருக்குது. இது தவிர தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு நிதியுதவியோட பண்ணை மகளிர் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் பல்கலைக்கழகத்தின் வழியா. இதுக்கு அடுத்தது இப்போ புது முயற்சியா என்ன பண்றாங்கன்னா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணையில வந்து ஒரு பயிர் வைக்கிறோம், அந்த பயிர்ல இருந்து வர்ற அறுவடை பண்ணிட்டு சில சமயம் அந்த பகுதியெல்லாம் வெட்டியா போகுது. இதை வெட்டி பண்ணாம அதை எப்படி கால்நடைக்கு தீனம் மாத்துறது, அப்படிங்கிற, அதாவது வேளாண் கழிவுகளை நம்ம எப்படி கால்நடைக்கு பயனுள்ள வகையில தீவனமா மாத்துறது, இந்த தொழில்நுட்பத்துக்கும் தனியா பயிற்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல

0: சர்க்குலர் எக்கானமி அப்படிம்பாங்க. அதாவது எதையும் வீணடிக்காம உள்ள கொண்டு வந்து அதுல வருமானத்தை எடுத்துக்கிறது. இது தவிர மலைவாழ் பகுதி மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மூலம் அனைத்து மலைவாழ் பிரதேச பகுதி மக்களுக்கும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஒரு சில இடங்கள்ல நம்ம நாட்டு பன்றிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர தொழில் முனைவோர், இப்போ நாங்க வந்து 10 மாடு வச்சிருக்கோம், நாங்க 100 மாடு அல்லது 200 மாடு உள்ள பண்ணைகளுக்கு போறோம், அதுக்கு பேரு தொழில் முனைதல் அப்படின்னு. அதற்கான சிறப்பு பயிற்சிகளும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இது தவிர இளைஞர்களுக்கு நிறைய, இப்போ இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கணினித்துறை எந்த துறையா இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வேளாண் துறையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்குது. இப்போ அவங்களுக்கு எங்க போய் தகவல் கிடைக்கும், நல்ல தகவல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்களுக்கும் இந்த யூத் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி, யூத் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கான தொழில் முனைவா பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, செம்மறி ஆட்டு பண்ணை, வெள்ளாட்டு பண்ணை, முயல் பண்ணை. இப்போ ரொம்ப குறுகிய இடத்துலயே வருமானம் பாக்குறது எப்படின்னு பாக்குறாங்க. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்குது, அதுல 1.5 சென்ட்டுக்கு வீட்டு கட்டிட்டோம், எங்களுக்கு இடம் இல்லை, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னா. அதுல கூட இந்த காடை வளர்ப்பு, காடை வளர்ப்புக்கு ரொம்ப சின்ன இடம் இருந்தா போதும், அதுல இப்ப வெர்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேஜ் மேல கேஜ் அடிக்கி சின்ன இடத்துலயே நிறைய நம்பர் வச்சுக்கிறது, மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில காடை வளர்த்துறது, நாட்டுக்கோழி வளர்த்துறது, இதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. பயிற்சி மையங்கள் இருக்கு. கரூர்ல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பயிற்சி உற்பத்தி ஆராய்ச்சிக்குன்னு தனி மையம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சிறப்பான பயிற்சி மையங்களும் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: சரிங்க சார், ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, இளைஞர்கள் வந்து பெருமளவுக்கு ஆர்வத்தோட வேளாண்மை நோக்கி வர்றாங்க. வேளாண்மை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் பெரும்பான்மையா அவங்க முதல்ல எடுக்கிற விஷயம் வந்து இயற்கை வேளாண்மையில செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல கால்நடைகள், கால்நடை சார்ந்த பொருட்கள். ரெண்டாவது அவங்க வந்து அதிகமா எடுத்து செய்யறது இந்த மாதிரி பண்ணை தொழில்கள் தான், இது ஆடு வளர்ப்போ இல்ல கோழி வளர்ப்போ இல்ல ஒரு பால் பண்ணை மாதிரி வைக்கிறது தான் முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல ஒரு இன்னொரு சவால் இருக்கு, இப்ப நீங்க சொன்னாப்ல ஒரு சரியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெறும் கிளிக் பைட்டாவே எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள் வந்து நிறைய தவறான கருத்துக்களை ரொம்ப எளிமையா பரப்பிடுது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான தகவலை எடுத்துட்டு போறதுல கால்நடை பல்கலைக்கழகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குநராக நீங்க இது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதை சரியான ஒரு ஆத்தன்டிக்கான பிளாட்ஃபார்ம்ல இதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது எந்த அளவுக்கு அவசியமானது?
0: இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பப்ளிக் டொமைன் அப்படிங்கிற பொது வெளியில் இருக்கிற சோசியல் மீடியா சேனல்ல இருக்கிற தகவல்கள் நம்பிடுறாங்க. அது முற்றிலும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து நான் இந்த தீவனம் வச்சேன், இந்த தீவனத்து மூலம் எனக்கு வந்து வருஷம் பூரா 300 கிலோ 400 கிலோ கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கொண்டு அதை வளர்த்து பார்க்கும்போது அது வெறும் 100 கிலோ தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து சோசியல் மீடியா மூலம் வர அத்தனை தகவல்களையும் எடுத்துக்கிட்டு அதுல அதிகமான காசை போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்பவுமே முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கால்நடை சார்ந்த தொழில்கள்லயோ, வேளாண் தொழில்கள்லயோ, பயிர் தொழில்கள்லயோ எடுத்த உடனே அகலக்கால் வைக்காம முதல்ல ஒரு பைலட், சின்ன பைலட் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட்ல நீங்க தீவன பயிர் வச்சு பாருங்க. இந்த 10 சென்ட் தீவனத்துல அதுக்குதான் நாங்க ஒரு மாடல் பேரே வச்சிருக்கிறோம், 10 சென்ட் ஃபாடர் பிளாட் அப்படிங்கிற மாடல். இந்த 10 சென்ட்ல உங்களுக்கு எல்லா தீவனத்தையும் வளர்க்க முடியுதா, நீங்க வளர்க்கறது அந்த ஈல்டு கொடுக்குதா, அதுக்கான மகசூல் கொடுக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஏக்கருக்கு போங்க, அதுக்கு பிறகு 2 ஏக்கர் போங்க. இந்த தகவல்களை நீங்க வந்து சரியான இடத்துல இருந்து எடுத்துக்கல, நம்ம இன்னொரு நண்பர் சொல்றாரு இல்ல இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசும் பயன் கொடுக்கறதா இருக்காது. அதுக்காக தான் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதுல 2-3 பல்கலைக்கழகங்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற பல்கலைக்கழகங்கள், பயிர் தொழில் சார்பான பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்குது, மீன் தொழில் அவங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற மீன்வள அறிவியல் பல்கலைக்கழகம் அங்க இருக்குது, கால்நடை அறிவியல் அப்படிக்கு வந்து சென்னையில மாதவரத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். 3 பல்கலைக்கழகங்களுமே இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் 3 பல்கலைக்கழகங்களுக்கும் அதற்கான விரிவாக்க மையங்கள் இருக்கிறது, சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்கிறது. அதனால இளைஞர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா சோசியல் மீடியால நீங்க பார்த்துட்டு, ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்னன்னா இது எங்க இருந்து வந்திருக்குது இந்த விஷயம் அப்படிங்கறத பாருங்க. இது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்குதா, சரி அப்ப இது நம்ப தகுந்த தகவலா இருக்கு. கால்நடை வளர்ப்பு, இது வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கா, இங்க போய் கேட்போம். சரி இதை பத்தி மேலும் தகவல் வேணும், எல்லா அறிவியல் பல்கலைக்கழகங்களிலயும், வேளாண் பல்கலைக்கழகத்திலயும், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலயும் விரிவாக கல்வி இயக்ககம் இருக்குது. எங்களோட இணையதளங்கள் இருக்கின்றன, இந்த இணையதளங்களுக்கு நீங்க போனீங்கன்னாவே கிடைக்கும். டிஎன்ஏயுக்கு டிஎன்ஏயுன்னு போட்டா கிடைக்கும், கால்நடை மருத்துவ அறிவியலுக்கு டானுவாஸ் TANUVAS அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னாவே கிடைக்கும். பிசரீஸ்க்கும் பாத்தீங்கன்னா TNJFU பிசரீஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டீங்கன்னாலும் கிடைக்கும். இந்த மாதிரி இணையதளத்துக்குள்ள நுழைச்சிங்கன்னா எங்களோட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதளத்துல விவசாயிகளுக்குன்னு தனி பக்கம்

0: அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள நுழைஞ்சீங்கன்னா என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு பயிற்சிக்கு நீங்க நேரடியாக பதிவே பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. பதிவு பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு அந்த தகவல் பரிமாறிடுவாங்க, அவங்க உங்களுக்கும் தகவல் சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். இதுல வந்து சிறப்பு பயிற்சி பெறவங்களுக்கு கட்டண அடிப்படையிலும் பயிற்சிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சில படி மேல போய் சொன்னோம்னா தமிழ்நாடு அரசினோட திறன் மேம்பாட்டு மையம் டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுல இருந்து கிட்டத்தட்ட 55 விதமான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் ஒரு மாசம் பூரா கொடுக்குற அளவுக்கு பயிற்சிகள் இருக்குது. அது வந்து வங்கி நிதியுதவி பெறுவர்களுக்கெல்லாம் அது உதவியா இருக்குது. ஆனா அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்காது. நீங்க இந்த பயிற்சி மையங்கள் மாவட்டந்தோறும் இருக்கிற பயிற்சி மையத்துல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பயிற்சி பதிவின் அடிப்படையில உங்களை வந்து அந்த அரசினோட சான்றிதழ் பயிற்சிக்கு உங்களை சேர்த்துக்குவாங்க.
1: சரிங்க சார், இப்ப நீங்க ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிருக்கீங்க, எப்படி அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த அதிகாரப்பூர்வமான தளங்கள்ல இருந்து தகவல் எடுக்கணும்னு. அடுத்து அந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு தொழிலாக கொண்டு போவதற்குன்னு ஒரு சில திட்டமிடல்கள் இருக்கும். நீங்க சொன்னப்பல வங்கி அணுகிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எப்படி அணுகிறது, அதுவும் குறிப்பா கிராமப்புறத்துல இருந்து வர்ற ஒரு இளைஞர்ன்றப்ப ஒரு பொதுவான நிறைய தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம நீங்க சொன்னப்பல இந்த ஒரு சிறப்பு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே தேவையில்ல, பெரிய வேற எந்த மாநிலங்களும் இது இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட கேவிக்கு எப்படி செயல்படுதோ அதுக்கு பேரலா அதுவும் செயல்பட்டு இருக்கு. அந்த மையங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உறுதுணையாக இருக்கும்?
0: மக்களுக்கு வந்து பயிற்சி மட்டும் பத்தாது, பண நிதி உதவிக்கும் வழி பண்ணி தரணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
3: யக்கா, பயிர் தொழில் மட்டும் பண்ணாம அது சார்ந்த உப தொழிலான ஆடு மாடு கோழி இதுவெல்லாம் வளர்த்தாதான் ஒன்னு ரெண்டு இல்ல 3 மடங்கு வருமானம் பார்க்கலாமா.
4: மாட்டோட பால் தரம், தரம் டிகிரி அதிகமா வரணும்னா தரமான தீவனம் எப்படி குடுக்கறதுன்னு பயிற்சி எடுத்துக்கணும். சார் சொன்னத கேட்ட இல்ல பூங்குடி?
3: ஆமா ஆமாக்கா, கிட்டத்தட்ட ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அனைத்து பயிற்சியும் கொடுத்து பண உதவியும் செய்து தருவாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சார். அதுக்குள்ள நான் பாட்டுக்கு என்னவோ பேசிட்டேன், சார் பேசுவாராக்கா தொடர்ந்து?
4: பேசுவார் பூங்குடி. திட்ட அறிக்கை தயார் செய்யறது எப்படி, அரசின் நலத்திட்டங்கள் எப்படி பயன்படுத்துறது, நுண்கீரை வளர்ப்பு இதனால என்ன பயன், இப்படி அனைத்து விவரமும் தொடர்ந்து சொல்ல போறாரு கேளு.
0: கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் எல்லா மையங்கள்லயுமே அந்த வங்கிக்கு எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் திட்ட அறிக்கைன்னு பேரு. இப்ப நீங்க வந்து கறவை மாட்டு பண்ணை தொடங்கணும்னா அதுக்கு ஒரு திட்ட அறிக்கை இருக்கணும். கறவை மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, இதை எல்லா மையத்திலும் விவசாயிகளுக்காக அங்க இருக்கிற நிபுணர்களே கலந்து ஆலோசித்து அவர்களே தயார் செய்து வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நிதியுதவி சார்பான ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து வகைக்கு வழங்கணும் அப்படின்னா நீங்க முதல் அணுக வேண்டிய இடம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம். அங்க போனீங்கன்னாவே உங்களோட தேவைகளை அவங்க கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்குன்னு பிரத்யேகமான உள்ள அறிக்கையை தயார் பண்ணி 10 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 20 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 10 மாடு 10 ஆடு வச்சுக்கிறேன் அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், இது எந்த வங்கிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இன்னொன்னு பயிற்சி எடுக்கும் போதே இந்த லீட் பேங்க், அதாவது மாவட்ட வங்கி அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு வேளாண் துறைக்கும் பயிர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி இந்த லீட் பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு சீனியர் அபிஷியல் வங்கியினுடைய மிக மூத்த அதிகாரிகள் இந்த பயிற்சியில வந்து உங்களோட கலந்துரையாடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, இப்ப வெளியில யாரோ ஒருத்தர் பயிற்சி கொடுக்கறக்கும் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் கொடுக்கறக்கு என்ன வித்தியாசம்னா வெளியில இருக்கிறவங்க கால்நடை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, பல்கலைக்கழக மையத்தில் கொடுக்கும்போது அதற்கான நிதியுதவிக்கான ஒரு கைகோர்ப்பு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் அப்படிங்கிற வழியில இந்த வங்கியில இருந்து ஒரு மூத்த அதிகாரியே உங்கள்ட்ட வந்து இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும், இப்படி இருந்தா உங்க பேங்க் வந்து உங்க ப்ராஜெக்ட் வந்து நாங்க சாங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர எல்லா பயிற்சி மையங்களையும் அரசோட நிதியுதவி திட்டங்களை சொல்லுவாங்க. காலனி மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்துல எந்த மையத்துக்கு போனாலும் இந்த காலகட்டத்துல தமிழக அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்குது, மத்திய அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்கு, உங்க மாவட்டத்துக்கு என்ன திட்டம் இருக்குது அதுல நீங்க பயன்பெற முடியுமா அப்படிங்கிற இத்தனை நிதி உதவிக்கான விளக்கங்களும் தருவாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கணும் நல்லபடியா. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. வங்கிக்கு போய் நேரம் நிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது எங்க போய் எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம்,

0: நீங்க அங்க போனீங்கன்னா பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்துல உங்களை உட்கார வச்சு உங்களோட தகவல்கள் எல்லாம் பொறுமையா கேட்டு ஒரு மணி நேரம் ஆனாலும் உங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி அதெல்லாம் உள்வாங்கி உங்களுக்குன்னு தேவையான ஒரு பிரத்யேக திட்ட அறிக்கையை தயாரிச்சு கொடுப்பாங்க.
1: இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிரை பொறுத்தவரைக்கும் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி கால்நடை தான். அவங்க முடிச்சுதான் ஒரு மாடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு ரெண்டு மூணு ஆட்டை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு பத்து கோழியை வச்சு அவங்களுக்கான பொருளாதாரம், அவங்க வீட்டுக்காரர் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் சமூகத்துல நம்ம ஒரு முக்கியமான பொருளாதார சுதந்திரமா பாக்குறோம். அங்கிருந்துதான் அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படுதுங்க சார்? குறிப்பாக இப்ப நம்ம பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடறோம், அடுத்து சந்தைப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கு. எல்லா தொழிலுமே எங்க நிறைவா முழுசா வந்து நிக்குதுன்னா மார்க்கெட்ல தான் வந்து நிக்குது. இந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறோம்?
0: மிக அருமையான ஒரு கட்டம் இது. மகளிருக்கு வந்து அதுவும் கிராமப்புற மகளிருக்கு நம்ம எப்படி உதவ போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நாட்டுக்கோழிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் தரும் தொழிலா மாறிட்டு இருக்குது. நாலஞ்சு கோழில இருந்து ஒரே வீட்டுல 200 கோழிகள் வச்சு வளர்த்து வித்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, கிராமப்புறத்துல நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து இப்போ எப்படி வருதுன்னா ஆர்கானிக் சிக்கன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா பண்ணைகள்ல வந்து சில சமயம் மருந்து பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க, கெமிக்கல்ஸ் உள்ள போயிருது. ஆனா நம்ம கிராமத்துல வீடுகள்ல வளர்த்துற கோழிக்கு நம்ம சாப்பிட சாப்பாட்டுல மிச்சத்துமானதை கொடுக்கறோம், தானியங்கள் கொடுக்கறோம். அதனால என்ன ஆகுது, நச்சு பொருள் இல்லாத ஒரு ஆர்கானிக் சிக்கனை இது கொடுக்குது. மகளிர் இதை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு ஒரு பிரீமியம் ரேட்டுக்கே விற்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இன்னும் தெம்ப குடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அசோலா பயிர் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டையாட்ட நம்ம ஒரு ட்ரம்ல கூட விளை வச்சு பண்ண முடியும். அது கோழிக்கும் உதவுது, நம்ம இவங்களுக்கும் உதவும். அதே மாதிரிதான் இப்ப இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படிங்கிறது, இந்த கீரை, அதாவது நுண்கீரை அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல இந்த கோயில்களுக்கெல்லாம் முளப்பாரி கட்டி எடுத்துட்டு போறது, அந்த முளப்பாரி கீரை வளர்ச்சி, அதை வளர்த்துனீங்கன்னா கீரையும் வித்துக்கலாம், அதே சமயம் இந்த கோழிகளுக்கும் அது உணவாகவும் வருது. இதுகளை திங்கிற கோழிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடை அதிகமாவே இருக்குது. இப்போ ஒரு 2.5 கிலோ எடை இருக்கிற கோழி இது 4.5 கிலோ வரும். அப்ப உங்களுக்கு வருமானமும் அதிகமா வந்துருது, இது கோழி மூலம். அதுக்கடுத்து சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதல்ல வந்து கோழிகளை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கோழினா இன்னைக்கு ஏராளமான மக்கள் விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதுலயும் நீங்க ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் எல்லாம் வேணும்னா நம்ம பயிற்சி மையங்களும் இந்த வேளாண் அறிவியல் மையங்களும் உங்களுக்கு உதவும். இந்த வேளாண் அறிவியல் மையங்கள்ல இதற்குன்னே தகுந்த நிபுணர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா காலனி மருத்துவரியல் பல்கலை வேளாண் துறையத்துல இதற்கான தகவலை கொடுத்து சந்தைப்படுத்துவாங்க. இது தவிர தீவன உற்பத்தி பண்றவங்களுக்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்துல வந்து மிகச்சிறந்த வசதிகள் இருக்குது. இதுல எப்படின்னா நீங்க உற்பத்தி பண்ற தீவனத்தை நாங்க வாங்கி வித்து கொடுக்கற அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்துல PPP பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மோட்ல பண்றோம். இதுல வந்து இந்தியாலேயே மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் மையம் இதுதான். தீவன விதை பயிர்கள், அதுக்கான விதை உற்பத்தி பண்ணாலும் சரி, விதை கரணை உற்பத்தி பண்ணாலும் சரி, தீவன சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் நீங்க உற்பத்தி பண்ணீங்கனாலும் உனால விற்க முடியலன்னா இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சந்தைப்படுத்தல் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆடுகளுக்கு, செம்மறி ஆடு வெள்ளாடு, பொதுவாகவே செம்மறி வெள்ளரி ஆடுகளுக்கு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கடினமா இருக்குது, நல்ல விலை கிடைக்க இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயிற்சி மையங்களை அணுகுனீங்கன்னா அங்க எப்படி நடக்கும்னா இன்னொருத்தர் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாரு, அவர் வந்து அவருக்கு ஆடு வேணும்னு நினைப்பாரு, எனக்கு வந்து நல்ல ஆடா கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு, எனக்கு ஒரு 50 ஆடு வேணும்னு பாரு. இப்ப அவரை வந்து உங்களுக்கு இணைச்சுட்டுருவோம். இந்த லிங்கேஜ் பில்டிங், எந்தெந்த பயிற்சியாளர்களுக்கு ஆடு தேவையோ அவங்கள உங்கள்ட்ட இணைச்சு விட்டுருவோம், நீங்க அவங்களுக்கு நல்ல விலைக்கு வித்துக்கலாம். இந்த இடைத்தரகர்களே இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற காசு போகாம நேரடியா விவசாயிக்கு அந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பால் பொருள் தயாரிப்பு. இப்ப நிறைய பேர் பால் விற்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அதையே நீங்க பால்கோ பன்னீரா மாத்தி இதை விட அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு பயிற்சி எல்லா மையத்திலையும் பயிற்சி தர்றோம். வேளாண் அறிவியல் மையத்துல கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இருக்கிற 30 கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்னை மட்டும் கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். 9 கல்லூரிகள்லயும் இந்த பயிற்சி மையங்கள் நிறைய இருக்குது, அங்கேயும் நீங்க அணுகி பயன்பெறலாம்.
1: சரிங்க சார். அதாவது லேப் டு லேண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஆராய்ச்சில இருந்து அது கடைக்கோடி மனிதருக்கும் போகணுன்றதுதான் விரிவாக்க கல்வியோட முக்கியமான நோக்கம். இப்ப நம்ம ஊருக்குள்ள ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1000 விவசாயி இருந்தாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 விவசாயி எங்க பயிற்சி போட்டாலும் போவாங்க, கேவிகேக்கு போவாங்க, விடிஆர்சிக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏடிட்ட பேசுவாங்க, ஜேடிட்ட பேசுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அந்த 10 விவசாயிகளோட பலன், அவங்களோட விளைச்சல் எல்லாமே தனித்துவமா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. அதாவது அந்த 10 விவசாயிகளை நீங்க தமிழ்நாட்டிலேயே எங்க வேணாலும் பாக்கலாம், வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல மாநாடு போட்டாலும்

0: அங்கேயும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மொத்தத்துல தேடல் மட்டும்தான் ஒரு விவசாயி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி ஆகுது. அவங்களுக்கு பேராசிரியருக்கு தெரிஞ்சதை கூட சில சமயம் நிறைய கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விவாக்க கல்வி இயக்குனராக நீங்க வந்து மித்த விவசாயிகள், அதாவது கேட்டுட்டு இருக்க எல்லா விவசாயிகளும் அங்கங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையங்களை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன, அரசாங்கங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது அவங்களுக்காக தான், அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல இங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்து இது வரைக்கும் 1000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வந்தாங்கன்னா அதுக்கான பலன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் இதை வந்து இது மாதிரியான ஆராய்ச்சி மையங்கள், பயிற்சி மையங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்னன்றதை சொல்லியிருக்கோம்.
1: நல்ல ஒரு கருத்து இது. ஏன்னா வாழ்க்கையில தேடல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை தூக்கி ஓடுறோம் அப்படின்னா நம்ம இருந்த லெவல்ல இருந்து இதை விட அதிகமா மேல போகணுங்கிறதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறிக்கோள். நம்ம குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது. அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும், காசு தேவைப்படுது. எல்லாமே காசுங்கிற பட்சத்துல அதனோட வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம வீட்டுக்குள்ளயோ பக்கத்து நண்பர்கள்ட்ட மட்டும் இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மையம் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. ஆனா மாவட்ட அளவுல ஒவ்வொரு மையம் கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் உங்க கிராமம் இருந்திருக்கும், உங்க இடம் இருந்திருக்கும். ஒரு முறை நீங்க அந்த மையத்துக்கு போங்க, அதுக்கு முறை உங்களுக்கே தோணும் நம்ம ஏன் வந்து இத்தனை நாள் வராம விட்டுட்டோம் இந்த மையத்துக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்ப அவங்க போய் ஒரு சின்னது கறவை மாட்டுக்கு நான் எடுத்துக்காட்ட சொல்றேன், 2 லிட்டர் பால் கறந்த மாடு அவங்க போய் இந்த அசோலா வச்சிருக்கிறத பாத்துட்டு இவங்களும் வீட்டுல அசோலா போட்டாங்க, ஒரு கை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மாடு 2 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் பால் உற்பத்தி ஆச்சு. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் வேணும்னா நம்மள்ட்ட வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளா தேடி போய் பண்ணணும். ஆனா இதை பரவலாக்கம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இந்த மாதிரி மையங்களே இல்ல. கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலயும் மையங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்துறது வந்து நம்மளோட இது. இது தவிர அகில இந்திய வானொலி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் சென்றடையக்கூடிய அளவுல அகில இந்திய வானொலி மூலம் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து அது நீங்க இன்டர்நெட் வழியா எங்க வேணாலும் கேட்கலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எடுத்து உங்க மொபைல் செல்போன்ல போட்டுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். இதே மாதிரி தூர்தர்ஷன் அவங்க இதற்கனே தனி வேளாண் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பல்கலைக்கழகத்தினோட இணையதளத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருல தேட முடியல இதுன்னு தெரியலனா கூட கால்நடை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பல்கலைக்கழக இணையதளத்துக்கு போனீங்கன்னா போதும், அதுல தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர ஏராளமான பயிற்சி புத்தகங்கள், கையேடு, விளம்பர பிரதிகள் எல்லாமே இந்த பயிற்சி மையங்கள்ல இலவசமாவே தர்றதெல்லாம் இருக்கு. நீங்க அங்க போகணும். இப்ப இணையதளம் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மொழிலயும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நீங்க தமிழ் தொட்டீங்கனாவே உங்க வீட்லயே அந்த தகவல் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5000-ல் இருந்து ஒரு 10,000 பக்கங்கள் தமிழ்ல வந்து விவசாயிகளுக்காகவே மாற்றம் செய்யப்பட்டு உங்க கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இணையதளத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தகவல்களை அங்க போய் பார்த்துட்டு நேரடியா அந்த பண்ணைக்கு போங்க. அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மையம் இங்க இருக்கிறது, இதன் தலைவர் இந்த பேராசிரியர், இவர்களுக்கு இப்படி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரிதான் நம்ம தூர்தர்ஷன்லயும் இருக்கும். இது நீங்க பயன்படுத்தினாவே போதும். நிறைய கிராமத்துல இந்த தகவல் ஏன் தெரியலன்னா ரேடியோ கேட்கறது வந்து குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ரேடியோவை அந்த 7:30 மணிக்கு டியூன் ஆன் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும். 4 தகவல் உங்க காதுல போனா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு நீங்க அந்த மையம் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு நீங்களே வந்துருவீங்க. அதை கட்டாயம் பண்ணுங்க.
0: சரிங்க சார. அதாவது உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு தொழில் தான், உணவளிக்கக்கூடிய தொழில். ஆனா அந்த உழவர்களும் வந்து வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியமானது. பொருளாதார அளவுலயும் அவங்க கண்டிப்பாக முன்னேறணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், குறிப்பாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அவங்களோட வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க, அங்க இருக்கிற பயிற்சி மையங்களை எப்படி எப்படி எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற தகவல் எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
1: புலவர்கள் அனைவரும் உயர்ந்த வருவாய் பெற்று உன்னத வாழ்வு வாழணுங்கிறதா எங்க கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழகத்தோட நோக்கம். இதை நோக்கி நம்ம பயணம் தொடரும். நாம் மீண்டும் சந்திப்போம்.
2: காமாட்சி அக்கா. அட காமாட்சி அக்கா.
3: என்ன?
2: நீ எனக்கு அக்காவே இல்ல.
3: என்ன சந்தடி சாக்குல இப்படி சொல்லிப்புட்ட போங்குடி?
2: நீ எனக்கு தெய்வம் கா, தெய்வம்
3: அப்படிங்கற?
2: ஆமாக்கா, கால்நடை பல்கலைக்கழகமே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் சார் பேசினது. நீ மட்டும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலனா நான் தெரிஞ்சிருப்பனா என்ன?
3: சரி போங்குடி, அதனால என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்டத நீயும் தெரிஞ்சுக்குவன்னு சொன்னேன். ஆம்புட்டுதான்
2: ஏக்கா, இது தெரியாம தொடக்கத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன், கோச்சுக்காதக்கா.
3: அக்கா தங்கச்சிக்குள்ள இதை

0: இல்ல சாதாரண பூங்குடி, நீ வீட்டில் முடங்கி கிடக்காம பயிர் தொழிலை மட்டுமே நம்பி இருக்காம கால்நடை வளர்ப்புலையும் முன்னேறணும். அவ்வளோதான் எனக்கு தேவை. இதுக்கு டீலா நோ டீலா அதை மட்டும் சொல்லு.
1: அக்கா டீலுக்கா, டபுள் டீல். கால்நடை வளர்ப்பில் என்னென்ன விவரம் இருக்கு, எங்க பயிற்சி எடுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மொதல் போய் பயிற்சி எடுத்துக்கிறேன், கால்நடை வளர்ப்பில் கை நிறைய வருமானம் பார்க்குறேன்.
0: ஓகே பூங்குடி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். கோம

0: இந்தா வேலம்மா, உங்க அப்பாரு பொங்க சீர் வாங்கி அனுப்பியிருக்காரு பாரு. வாழைத்தோப்பு இருக்கேன்னு வண்டி வண்டியா வாழை இலையும் வாழைக்காயும் அனுப்பியிருக்காரு. அதே சமயத்துல காசு கொடுத்து வெளியில வாங்கின தேங்காய் மஞ்சள் இதுகளை அளவோட வாங்கி இருக்காரு பாரு.
1: இந்தாங்க, அனாவசியமா எங்க அப்பாவை குத்த சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு ஆசையா அனுப்பியிருக்காரு தெரியுமா?
0: வேலம்மா, காசு கொடுத்து வாங்கினா மட்டும் அளவு பார்த்து வாங்குறவரு வீட்டுக்கு பின்னால வாழைத்தோப்பு இருக்கேன்னு அது சும்மா தானே வருதுன்னு அளவுக்கு மீறி அனுப்பி இருக்காரு பாரு. அது என்ன நியாயம், சிந்திச்சு பாரு.

0: விலை மதிப்பில்லா பாசன நீரையும் அளவுடன் பாய்ச்சி அதிக மகசூல் பெறுவோம்.
1: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி

ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:03. நேயர்களை இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது கர்ணா படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர். இசை வித்யாசாகர்.

நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது அவதாரம் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

நேரம் 8:10. திரை இசையில் தொடர்ந்து கேட்கலாம் உயிரே பட பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிமேனன் மற்றும் சுரநலதா ஆகியோர். இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் டூயட் படப்பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர். இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேரம் 8:30.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சித்ரா குரலில் பம்பாய் படப்பாடல், இசை AR ரஹ்மான்.

திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கிருஷ்ணராஜ் சுஜாதா குரலில் நட்புக்காக படப்பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேரம் 8:44, 24 நொடி. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் உன்னருகே நான் இருந்தால் படத்திற்காக கிருஷ்ணராஜ் சித்ரா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். வியட்நாமின் ஃபு குவோக் தீவு

அருகே இந்தியர்கள் சம்பந்தப்பட்ட துயரமான படகு விபத்து குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். படகு விபத்து குறித்து வருத்தம் தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, துயரத்தில் வாழும் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனை செய்வதாக பதிவிட்டுள்ளார். தனது செய்தியில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காயமடைந்தவர்கள் விரைவில் முழுமையாக குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் நம்பிக்கை தெரிவித்தார். வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகம் அனைத்து விதமான உதவிகளையும் செய்து வருவதாகவும், வியட்நாம் அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 2 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவிற்கு புறப்பட்டார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாதுகாப்பு, சுற்றுலா, பேரிடர் மேலாண்மை, விளையாட்டு, பால் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட 5 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது T20 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு சவுத் ஆம்ப்டனில் தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. தொடர்ந்து ஆடும் இங்கிலாந்து அணி சற்று முன்வரை 16 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்திருந்தது. தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

சங்கீத வானிலே சலங்கைகள் ஒலிக்கும் இந்நேரம். சரிகம பூக்கள் மனதில் மலரும் தென்றலின் தாளத்தில் இயற்கையாட தேனிசை போல வாழ்வு இனிமை பெறும் இந்நேரம். மனதை வருடும் பாடல்களோடு மகிழ்ச்சியின் வாசலை திறக்கும் இந்நேரம். அன்பே இசையின் அழகிய மொழியாய் சங்கீதமே இசையாய் மாறி நாம் இப்போது கேட்கலாம் சங்கீத வானிலை நிகழ்ச்சி. சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் காதல் ஓவியம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருகிறது கரகாட்டக்காரன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேரம் 9:45.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: இது சங்கீத வானிலை நிகழ்ச்சி. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது தீபன் சக்கரவர்த்தி, பி. சுசீலா குரலில் எங்க ஒரு காவல்காரன் படப்பாடல்.

0: இனி தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: ஏ ஆகாஷ்வாணி ஹே. நமஸ்கார். சங்கீத் கே அகில பாரதிய கார்யக்ரம் மே ஆப்கா ஸ்வாகத் ஹே. ஆஜ் கே கார்யக்ரம் மே பிரஸ்துத் ஹே டாக்டர் ராமவர்பு மாதுரி தேவி கா கர்நாடக ஷைலி மே வீணா வாதன்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. குட் ஈவினிங் லிசனர்ஸ், வெல்கம் டு த நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக். டுநைட் வி பிரசென்ட் அ வீணா ரிசைட்டல் இன் கர்நாடிக் ஸ்டைல் பை டாக்டர் ராமவர்பு மாதுரி தேவி.
1: டாக்டர் ராமவர்பு சரத் பாபு और श्रीमती विजयलक्ष्मी की बेटी डॉक्टर आर माधुरी देवी ने वीणा वादन की शिक्षा अपनी माताजी वीणा गुरु श्रीमती रामवर्प विजयलक्ष्मी के पास प्राप्त की. आपने संगीत की बारीकियां सुप्रसिद्ध वीणा विद्वान डॉक्टर ई मणि शंकर शास्त्री से सीखी. मनोधर्म का पालन करते हुए वीणा पर लयबद्ध तरीके से रस और भाव का प्रदर्शन डॉक्टर रामवर्प माधुरी देवी की विशिष्टता रही है. वीणा वादन में आकाशवाणी द्वारा ए ग्रेड प्राप्त डॉक्टर आर माधुरी देवी ने कई भारतीय और अंतर्राष्ट्रीय मंचों पर अपनी कला का प्रदर्शन किया है. आपको विभिन्न पुरस्कारों से सम्मानित भी किया जा चुका है.
2: बॉर्न टू डॉक्टर रामावरपु सरद बाबू एंड लेट श्रीमती रामावरपु विजयलक्ष्मी, डॉक्टर माधुरी देवी इज एन ए ग्रेड आर्टिस्ट ऑफ आकाशवाणी. शी बिगैन हर ट्रेनिंग इन वीणा एट एन अर्ली एज अंडर द गाइडेंस ऑफ हर मदर, a well-known Veena guru, and even gave her first presentation at the age of 8. She later honed her skills under the tutelage of the renowned Veena artist, late Dr. Imani Shankar Shastri. Dr. Madhuri Devi has earned her PhD degree for her thesis on the rasa elements in Telugu musical compositions of the prominent composers since Annamacharya up to 19th century. As an artist, she has performed extensively in respected platforms all over the globe and is the recipient of a number of awards, titles and felicitations. Her music has been appreciated for expounding the rasa and bhava aspects of melody, manodharma and her command over laya. She also has a number of compositions to her credit.
1: Aaj ke karyakram mein Dr. Ramavarpu Madhuri Devi ki sangat kar rahe hain mridangam par ஸ்ரீ மகதாசு ஏடுகொண்டலு ஆர் கட்டம் பர் ஸ்ரீ மாவுடூரு சூரியபிரசாத்.
2: இன் டுநைட்ஸ் கான்சர்ட் டாக்டர் ராமவரப்பு மாதுரி தேவி இஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ மகதாசு ஏடுகொண்டலு ஆன் த மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ மாவுடூரு சூரியபிரசாத் ஆன் த கட்டம்.
1: டாக்டர் ஆர் மாதுரி தேவி, ஆஜ் கே காரியக்ரம் கா ஆரம்ப நாட்டராகமே முத்தையா பாகவதார் கி ரச்சனா சக்தி கணபதிம் சே கர் ரஹி ஹேன் ஜோ கி ரூபக் தால் மே நிபத் ஹே.
2: Dr. Ramavarapu Madhuri Devi begins her concert with Shakti Ganapati, a composition.

0: अभी तक आप डॉक्टर रामवरपु माधुरी देवी का कर्नाटक शैली में वीणा वादन सुन रहे थे। आपकी संगत कर रहे थे मृदंगम पर श्री महादासु येडुकोंडलु और घटम पर श्री मावडूरु सूर्य प्रसाद। इसी के साथ आज का संगीत का अखिल भारतीय कार्यक्रम यही संपन्न होता है। यह कार्यक्रम आकाशवाणी के विशाखापट्टनम केंद्र में ध्वन्यांकित किया गया।
1: With this we come to the end of tonight's national program of music, wherein we brought you a Veena recital in Carnatic style by Dr. Ramavarapu Madhuri Devi. She was accompanied by Sri Mahadasu Erukondalu on the mridangam and Sri Mavuduru Surya Prasad on the ghatam. This program was recorded earlier at the studios of Akashvani Vishakhapatnam.
2: ये आकाशवाणी दिल्ली का इंद्रप्रस्थ चैनल है। मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज़, डीआरएम 810 किलोहर्ट्ज़ पर। अब से कुछ ही देर बाद यानी ठीक 11 बजे आप सुनेंगे हिंदी में समाचार और 11:05 पर अंग्रेजी में समाचार प्रसारित किए जाएंगे। 11:10 पर समय होगा आपकी फरमाइश कार्यक्रम का। आइए सुनते हैं समाचार।
3: आकाशवाणी இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:09. நேயர்களினை கேட்கலாம் நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உடவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழியரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு வழங்குபவர் விக்கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ அயோடின் உப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை. இதில் கோழியனூர் கே பி ராஜா குழுவினர் நாதஸ்வரம், நெட்டப்பாக்கம் என் சி ரவீந்திரன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். பகல் 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, இதில் சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் நேர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை, 2:40 தாள தரங்கம், இதில் எஸ் செல்வமுத்து அவர்கள் தவில் ரூபக தாளம். 2:55 வானிலை அறிக்கை சனேஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், இதில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒய்ஜி மதுவந்தி அவர்கள் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம். எழுதியவர் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5:00 கிராமிய தென்றல், இதில் தாயாரம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் முதற்பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா, இதில் புதுச்சேரி தி லாஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத் சபா குமார் மார்டூர் அவர்கள் பாட்டு டெல்லி அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாத். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05

எட்டு பதினைந்து, பிற்பகல் இரண்டு மணி, மூன்று ஐந்து, இரவு ஒன்பது மணி, பதினொன்று ஐந்து ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு மாநில செய்திகளும், காலை ஏழு பதினைந்து, பகல் பன்னிரண்டு நாற்பது, இரவு ஏழு பதினைந்து ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை ஆறு பத்துக்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை எட்டு மணி, பத்து மணி, பத்து ஐம்பத்தெட்டு, பின்னர் இரவு எட்டு ஐம்பத்தெட்டு ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நாளை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: SSAI said that the food business operator has been directed to submit a detailed explanation and compliance report, failing which appropriate legal action will be initiated. In the FIFA World Cup, Norway will take on England, while defending champions Argentina will clash with Switzerland in the quarterfinals to determine the remaining semi-finalists. The third quarterfinal match between Norway and England will be played at Miami Stadium, with kickoff scheduled at 2:30 a.m. Indian Standard Time. Later, Argentina will face Switzerland at Kansas City Stadium at 6:30 a.m. Indian Standard Time. The Indian women's compound team of Jyoti Surekha Vennam, Preetika Pradeep and Chikita Taniparthi clinched the silver medal at the Archery World Cup Stage 4 in Madrid, Spain today. Meanwhile, in women individual compound event, teenage archer Preetika Pradeep produced a stunning turnaround to beat world number 11 Hazal Barun of Turkey, clinching her maiden World Cup bronze. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10. நேர்களே, நமது புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒளிபரப்புகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.